நேரம் 5:37. இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சிக்கான அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் உன்னிகிருஷ்ணன் குழுவினருடன். பிஸ்தா திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஒலித்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுதுக்கான அடுத்த பாடல் பாபா திரைப்படத்திற்காக கார்த்திக் குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:43.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்த மாதம் 8 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் வைகாசி மாதம் 15 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 29 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 5:55. நேர்கள் இனி கேட்கலாம் குரல் அமுதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

0: பிள்ளைகளின் உடம்பை தொடுவது நம் உடம்பிற்கு இன்பம். அவர்களின் மழலை சொல் கேட்பது நம் காதுகளுக்கு இன்பம். குறள் எண் 65 அதிகாரம் மக்கட்பேர்.
1: மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு.
0: பிள்ளைகளின் உடம்பை தொடுவது நம் உடம்பிற்கு இன்பம். அவர்களின் மழலை சொல் கேட்பது நம் காதுகளுக்கு இன்பம். குறள் எண் 65 அதிகாரம் மக்கட்பேர்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலகத்தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்லை நேரம் காலை 6:02. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், 7:00 தொழில் பழகு நேர்லை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள், தொடர்ந்து வணக்கம் பரணி நிகழ்ச்சி வலம் வரும், 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேர்லை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து 8:30, 8:55 திரையரவி நிகழ்ச்சி வலம் வரும், 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும், இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்வில் மிகவும் தேவை எது, மகிழ்ச்சியா நிம்மதியா என்ற தலைப்புடன் நேர்கள் பேச இருக்கிறீங்க. 10:02 மனம் விரும்புது என ஏர்விருப்ப பாடல், முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் கிராமின் பந்திரன் யோஜனா திட்டம் பற்றி அறிந்து கொள்ளலாம், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10, 12:50 சிநேகிதியை நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் அம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்ட சிறந்த பழக்கம் எது என்ற தலைப்பில் தோழிகள் பேச இருக்கிறீங்க. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வாத்சல்யா திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம், 11:10 நலம்தானா நிகழ்ச்சியில் சிறுநீரகங்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம், அதனைத் தொடர்ந்து 1:55 பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல்

நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:11. நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6. காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கப்பூக்கள்.

நேற்று நடந்ததை நம்மால் மாற்ற இயலாது. ஆனால் இன்று எடுக்கும் முடிவு நாளையை மாற்றும். தோல்வி என்பது முடிவும் அல்ல, அது நம் வெற்றிக்கான முதல் படியாகும். நம்மை நாம் நம்பும் தருணமே வெற்றியின் தொடக்கமாகவும். மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, ஆனால் நின்றுவிடாமல் தொடர்ந்து நாம் வெற்றி இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இருப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நம் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் குரலில்

எல்லாம் நிச்சயம் பெரிய சாதனையாக மாறும். கனவு காண்பது முக்கியமாகும், அதை நனவாக்க முயற்சிப்பதே வெற்றியாகும். நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கையில் முடிவு என்பதே இல்லை. நேரம் காலை 6:19. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

தேனில் சொல்லெடுத்து இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. நீர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியோடு. கஷ்டம் வந்தால் அதனை கண்டு பயப்படாமல் அதை நமக்கு பலமாக மாற்ற கற்றுக்கொள்வோம். வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் நாமே ஒரு வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வோம். உழைப்புக்கு மாற்று இல்லை, பொறுமைக்கு தோல்வி இல்லை. ஒரு நாள் நம் முயற்சி

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz.
4: இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நீர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். ஒரு நாள் நம் முயற்சியெல்லாம் பெரிய சாதனையாக மாறும். வாழ்க்கை ஒரு புத்தகம் போல, ஒவ்வொரு நாளும் புதிய பக்கம். சில நேரங்களில் அமைதியாக

சரியான புரிதலே பெரிய பதிலாக அமையும் நம் வாழ்க்கையில். சிந்தையில் இறைவனை நினைத்து கொண்டு சிவைகளில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டு நீர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியோடு. நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
4: காலை கதிரவன் கண் விழிக்கும் முன்னே காற்றின் அலைவரிசையில் கானக்குயிலாய் காதின் வழியே கவிப்பாடி செல்லும் வானொலியே மக்கள் பணியில் 90 ஆண்டுகளாக உங்கள் ஆகாஷ்வாணி. நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியோடு. நம் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல்

இறைவனின் தூதர் நபி, இருள் நீக்க வந்த நபி, பேரர்களாம் ஹசின் ஹுசைனார் பட்ட துன்பம் என்ன சொல்லுவேன். இறைவனின் தூதர் நபி, இருள் நீக்க

0: வீரம் கொண்ட ஹசைன் ஹுசைனார் வீறு கொண்டு எழுந்தார்கள். வீரம் கொண்ட ஹசைன் ஹுசைனார் வீறு கொண்டு எழுந்தார்கள். கனல் காணும் கர்பலாவில் வீரம் பல புரிந்தார்கள். கனல் காணும் கர்பலாவில்
1: நேர்களை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேரம் காலை 6:35. நேர்கள் இனி கேட்கலாம்
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
3: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
4: பயறு வகை பயிர்களில் வேரழுகல் நோயின் அறிகுறிகளாவன பாதிக்கப்பட்ட செடியின் இலைகள் முதலில் மஞ்சளாக மாறி காய்ந்து உதிர்ந்து பின்பு செடிகள் இறந்துவிடும். தண்டின் அடிப்பக்கத்தில் ஆழ்ந்த பழுப்பு நிற கோடுகள் தென்படும். தண்டின் பட்டைகள் அழுகி உதிர்ந்து தொங்கிக் கொண்டிருக்கும். பாதிக்கப்பட்ட தண்டு மற்றும் வேர்களின் மேல் கருமை நிற பூசண இலை முடிச்சுகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட செடிகளை எளிதாக பிடுங்கிவிடலாம். பயறு வகை பயிர்களில் வாடல் நோயின் அறிகுறிகளாவன செடியின் அடிப்பக்கத்தில் உள்ள முதிர்ந்த இலைகள் ஆரம்பத்தில் மஞ்சளாக மாறி பின்பு இலைகள் அனைத்தும் உதிர்வதுடன் நாளடைவில் செடிகள் காய்ந்துவிடும். வேர்களின் வளர்ச்சி குன்றியும் காணப்படும். பயறு வகை பயிர்களில் வேரழுகல் மற்றும் வாடல் நோயினை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைகளை 4 கிராம் ட்ரைகோடெர்மா அஸ்பரிலம் அல்லது 10 கிராம் பேசிலஸ் சப்டிலிஸ் அல்லது கார்பன்டாசிம் 2 கிராம் கொண்டு விதை நிறுத்தி செய்ய வேண்டும். அடி உரமாக 1 ஏக்கருக்கு துத்தநாக சல்பேட் 10 கிலோ மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 60 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். விதைத்த 30ஆம் நாள் 1 ஏக்கருக்கு பேசில சப்டிலிஸ் 1 கிலோவை 100 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலந்து வயலில் இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். பாதிக்கப்பட்ட இடங்களில் கார்பன்டாசிம் 50% WP 1 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து வேர்பகுதியில் ஊற்ற வேண்டும். நானோ யூரியா மற்றும் நானோ டிஏபி போதுமான அளவில் அனைத்து வேளாண்மை தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களிலும் அனைத்து தனியார் உர விற்பனை நிலையங்களிலும் உள்ளது. இவற்றை பயன்படுத்துவதால் உரச்செலவு குறைவதுடன் மண்ணின் வளம் காத்து விவசாயிகள் அதிக மகசூல் பெற்று அதிக வருமானம் பெறலாம். இவற்றை அனைத்து நிலத்திற்கும் அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். மேலும் விவசாயிகள் யூரியா உரத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, அடி உரமாக பயன்படுத்தக்கூடாது. அடி உரமாக காம்ப்ளெக்ஸ் டிஏபி அல்லது ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் உரங்களை பயன்படுத்த வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் யூரியா உரம் களைக்கொல்லியுடன் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. விவசாயிகள் அவர்களின் பயிர் சாகுபடி பரப்புக்கு ஏற்ற வகையில் மட்டுமே யூரியாவை பயன்படுத்த வேண்டும். அதிகபட்சமாக 1 ஏக்கருக்கு யூரியா 2 மூட்டைக்கு மேல் பயன்படுத்த வேண்டாம். பயர் வகை பயிர்கள் வறட்சியை தாங்கி வளர BBN 6, கோ 6 போன்ற வறட்சியை தாங்கும் ரகங்களை பயன்படுத்தவும். விதைமுறை

0: வேகம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைகளை 10 கிராம் சூடோமோனாஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராமுடன் கலந்து 24 மணி நேரத்திற்கு பின் விதைக்க வேண்டும். காய்ந்த இலைகள், சருகு அல்லது பயிர் கழிவுகளை கொண்டு மண்ணை மூடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம். 2% யூரியா 1 லிட்டர் நீரில் அல்லது 2% டிஏபி கரைசலை பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் தெளிக்க வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 44 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 71 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உரவில நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு மற்றும் தென்மேற்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 37% முதல் 72% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய் கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 65 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 52 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 28 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 56 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு

அங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

5 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேயர்களை இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்கள் மீது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை

0: ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 1,20,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைச் செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா, ஷிரோல், ருத்ரா கிரண், இம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் ஒபேடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடைப்பிரிவில் ருத்ரா கிரண் இம்ஹான் கொரியாவின் சியோக் மூசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் துருக்

0: கபிலா, தனிஷ் கிறிஸ்டோ இணை 8-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுட்டா வட்டானாபே மாயா தங்குச்சி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் காலை 6:55.
2: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.
3: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். காற்றின் தூய்மையும் மேலாண்மை பொறுப்பும் கண்ணுக்கு தெரியாத மூலதனம். நாம் பிறந்த உடனே செய்யும் முதல் காரியம் மூச்சு விடுவது. இடையில் உள்ள காலத்தில் நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் இந்த இயற்கையின் கொடை. தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள் இருந்து விடலாம், உணவில்லாமல் சில வாரங்கள் இருந்து விடலாம், ஆனால் காற்றில்லாமல் சில நிமிடங்கள் கூட நம்மால் உயிர் வாழ முடியாது. ஒரு நாட்டின் பொருளாதாரம் என்பது அந்த நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை சார்ந்தது. மாசுபட்ட காற்றை சுவாசிக்கும் ஒரு சமூகம் நோயுற்ற சமூகமாக மாறும். நோயுற்ற சமூகத்தால் ஒருபோதும் பொருளாதார வளர்ச்சியை தர முடியாது. எனவே தூய்மையான காற்று என்பது ஒரு நாட்டின் இன்விசிபிள் கேபிட்டல், அதாவது கண்ணுக்கு தெரியாத மூலதனம். வணிக மேலாண்மையில் இன்று மிகப்பெரிய ஒரு அளவீடு கார்பன் ஃபுட்பிரிண்ட், அதாவது ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு நிறுவனமோ தனது செயல்பாடுகள் மூலம் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்தில் கலக்க செய்கிறது என்பதுதான் அது. நாம் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளிவேறும் புகை மட்டும் மாசல்ல, அந்த பொருளை கொண்டு செல்லும் லாரிகள், தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரம், ஏன் பணியாளர்கள் பயன்படுத்தும் வாகனங்கள் என அனைத்தும் அவற்றின் தரத்தை பாதிக்கின்றன. இங்கேதான் ESG, அதாவது என்விரான்மெண்டல், சோசியல் மற்றும் கவர்னன்ஸ் என்ற நவீன மேலாண்மை தத்துவம் வருகிறது. இன்று ஒரு நிறுவனம் லாபம் ஈட்டினால் மட்டும் போதாது, அந்த நிறுவனம் சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறது என்பதை பொறுத்தே முதலீட்டாளர்கள் முதலீடு செய்கிறார்கள். நம் முன்னோர்கள் காற்றை தெய்வமாக வழிபட்டனர். புறநானூற்றில் ஒரு அழகான வரி உண்டு, வழியிடை வழங்கா வானம், காற்று கூட நுழைய முடியாத உயரத்தில் வானம் இருப்பதாக பாடுகிறார்கள். காற்றை ஒரு பேராற்றலாக கண்டார்கள். மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் உயிர்க்கெல்லாம் உயிராக இருப்பது காற்று என்ற கருத்தை முன்வைப்பார். பண்டைய தமிழர்கள் ஒரு வீட்டை அல்லது ஊரை அமைக்கும் போது காற்றின் திசையை மிக கவனமாக பார்த்தார்கள். வாடை, தென்றல், கொண்டை, கச்சான் என 4 திசை காற்றுக்கும் பெயரிட்டு அந்தந்த காற்று வரும் திசையை அறிந்து தங்கள் வாழ்வியலை அமைத்தனர். இன்று நாம் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் போது வென்டிலேஷன் எனப்படும் காற்றோட்டத்தை மறந்துவிட்டோம். இதன் விளைவாக சிக் பில்டிங் சின்ட்ரோம் என்ற புதிய நோய்க்கு நாம் ஆளாகி வருகிறோம். உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகளின்படி உலகில் 10 of 9 பேர் மாசுபட்ட காற்றையே சுவாசிக்கிறார்கள். இதனால் உலக பொருளாதாரத்தில் ஆண்டுதோறும் $8 trillion இழப்பு ஏற்படுகிறது. நமது திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றியுள்ள காற்றாலைகள் ஒரு சிறந்த ரினியூவபிள் எனர்ஜி மேனேஜ்மெண்ட், அதாவது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மேலாண்மைக்கு உதாரணம். இயற்கையிடமிருந்து காற்றை பெற்று அதை காற்றாகவே திருப்பி அனுப்பி இடையில் மின்சாரத்தை மட்டும் எடுக்கும் இந்த தொழில்நுட்பம் ஒரு தூய்மையான வாணிகம். இன்று உலக நாடுகள் நெட் ஜீரோ இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதாவது 2050 ஆண்டுக்குள் நாம் வளிமண்டலத்தில் கலக்கும் கார்பன் அளவும் நடும் மரங்கள் அளவும் உறிஞ்சப்படும் கார்பன் அளவும் சமமாக இருக்க வேண்டும். காற்றின் தூய்மை என்பது தொழிற்சாலைகளின் வேலை மட்டும் என்று நாம் ஒதுங்கிவிட முடியாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது முடிந்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல். வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், உங்கள் வாகனத்தின் புகை பரிசோதனையை சரியாக செய்தல். பிளான்டிங் ட்ரீஸ், ஒரு ஏக்கர் பரப்புள்ள காடு ஆண்டிற்கு 2.6 டன் கார்பன்

0: கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகிறது. திருநெல்வேலி போன்ற நகரங்களில் வாகன நெரிசல் அதிகமாகி வரும் வேளையில் கார்போலிங் போன்ற முறைகளை பயன்படுத்தலாம். இது பணத்தை சேமிப்பதோடு காஸ்ட் கட்டிங், காற்றையும் சேமிக்கும். நேர்களே, நாம் பேசிய இந்த பேச்சின் சாராம்சம் இதுதான். காற்று என்பது அனைவருக்கும் பொதுவானது. கிளீன் ஏர் இஸ் அ குட் பிசினஸ். தூய்மையான காற்று ஊழியர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கும், மருத்துவ செலவை குறைக்கும், வாழ்நாளை நீட்டிக்கும். நன்றி, வணக்கம்.
1: சூழல் ஒளி வழங்கினார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெல்லிமக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். கிடைச்ச இந்த லைஃபா நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில 7:01 ஆகிட்டு இருக்குது. 8 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலைப்பந்தலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காகவே அழகான தகவல்கள் அழகான பாடல்களோட கத்துக்கிட்டே இருக்குது. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன்னா உங்க ஆர்ஜி வசந்தி பாலமுருகன். நேர்களை வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட முதல் பகுதியாக என்ன அப்படின்னா, தொழில் தொடங்குவோம். தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள் தொழில் தொடங்குவோம் பகுதியில் ஒவ்வொரு நாளும் தொழில் சம்பந்தமான நிறைய ஆலோசனைகள் வழங்கி வர்றாங்க. இன்று என்ன தகவல் சொல்ல இருக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் பல்வேறு தொழில்களை, வணிகத்தை, ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பெரிய தொழில்களை, பெரிய இயந்திரங்கள் தயாரிப்பது, இப்படி சிறு தொழில்கள், கிராம தொழில்கள், சிறுகை தொழில்களிலே தொடங்கி மிகப்பெரிய கப்பல்கள், பெரிய விமானத்திற்கு தேவையான உதிரி பாகங்கள், ஆஸ்பசால் சீட் என்று சொல்லக்கூடிய சிமெண்ட் சீட்டுகள், இவையெல்லாம் நம்முடைய மாவட்டத்திலே தயாராகின்றன. பெரிய பெரிய தொழில்களும் இருக்கின்றன, சிறிய சிறுகை தொழில்களும் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தொடங்குவதற்கு நமது தென் மாவட்டங்களில் இருக்கிற ஏராளமான தொழில் முனைவோர் விரும்புகிறார்கள். அரசு வங்கி கடனுதவி பெற்று தொழில்களை தொடங்குகிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வருகிற நான் அவர்களுக்கு முக்கியமாக சொல்ல விரும்புவது, அது எந்த தொழிலாக இருக்கட்டும், ஒரு மண்பாண்டம் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு டேபிள் சேர் பீரோ போன்ற மர ஜாமான்களை தயாரித்து விற்பனை செய்கின்ற தொழிலாக இருக்கட்டும், மருந்து பொருட்களை தயாரிப்பதாக இருக்கட்டும், முருங்கை இலை வாங்கி அதை அதிலிருந்து மாத்திரை தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிற தொழிலாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் அவர்கள் அதை பற்றி நன்கு அறிந்து அதிலே பயிற்சி பெற்று அனுபவம் பெற்று அதை பற்றி முழுமையாக தெரிந்த பின் தான் தொடங்க வேண்டும். இதை நான் எங்கு சென்றாலும் வலியுறுத்தி வருகிறேன். இப்போது நமது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏராளமான மத்திய மாநில அரசினுடைய பயிற்சி மையங்கள், அரசாங்கத்தின் நிறுவனங்கள், இப்போது குடிசை மாற்று வாரியம் இருக்கிறது, அதை இப்போது மக்கள் வாழ்விட மேம்பாட்டு மையம், மேம்பாட்டு நிறுவனமாக மாற்றியிருக்கிறார்கள் பெயரை. அவர்கள் அவர்களுடைய வீடுகள் எங்கெல்லாம் கட்டி கொடுக்கிறார்களோ அங்கே பல்வேறு தையல் பயிற்சிகள், பல்வேறு தனியார் மூலமாக இலவச கம்ப்யூட்டர் பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். இப்படி நாம் கற்பனை பார்க்க முடியாத பல நிறுவனங்கள் மக்களுக்கு மருந்து தயாரிப்பது எப்படி, முருங்கை பொருட்கள் தயாரிப்பது எப்படி, பல்வேறு விளையாட்டு பொருட்களை தயாரிப்பது எப்படி, கம்ப்யூட்டர், ரேடியோ, டிவி, வீட்டு உபயோகப் பொருட்கள், ஃபேன், டெலிவிஷன்,

ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி போன்ற பொருட்களை ரிப்பேரிங் சர்வீசிங் செய்வது எப்படி என்று 400-500 மேற்பட்ட சிறு குறு தொழில்கள், சேவை தொழில்கள் எப்படி செய்யலாம் என்று பக்காவாக சிறந்த பயிற்சியை கொடுக்கிறார்கள். பல மத்திய அரசு மாநில அரசு நிறுவனங்கள் ஸ்டைவண்ட் கொடுத்து, அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு தையல் பயிற்சி பெறப்போகிறார்கள், அல்லது ஒரு வீட்டு உபயோக பொருட்கள் ரிப்பேரிங் சர்வீசிங், அல்லது பல்வேறு வகையான எலக்ட்ரானிக் பொருட்களை ரிப்பேரிங் சர்வீசிங் செய்ய பயிற்சி கொடுக்கிறார்கள் என்றால் அவருக்கு கைவண்டும் கொடுத்து அந்த கலையை கற்றுத்தருகிறார்கள். அப்படி எங்கெல்லாம் பயிற்சி பெறலாம் என்றெல்லாம் நாம் விவாதித்தோம். இப்போது நம்முடைய பல்வேறு அரசு நிறுவனங்கள் நம்முடைய மாவட்டத்திலே என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். நமது மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள 36 மாவட்டங்களிலுமே இது போன்ற நிறுவனங்களை மத்திய மாநில அரசுகள், வங்கிகள், பல பெரிய டிவிஎஸ் சாரிட்டி லிமிடெட், சீனிவாசன் சேவைகள் அறக்கட்டளை போன்ற பெரிய தனியார் தொண்டு நிறுவனங்களும் நம் பகுதியிலே நிறைய பயிற்சிகளை கொடுத்து வருகிறார்கள். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இங்கு தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் ராமையன்பட்டியில் இருக்கிறது. அவர்கள் அந்த கால்நடை எப்படி வளர்க்கலாம், அந்த கால்நடை சார்ந்த என்னென்ன தொழில்கள் இருக்கின்றன என்பதை பற்றி ஏராளமான பயிற்சிகளை வழங்குகிறார்கள். அது மாதிரி நம்முடைய மாவட்டத்தினுடைய லீடு வங்கியான ஐஓபி நம்முடைய திருநெல்வேலி மகாராஜா நகரிலே இந்திய அரசின் கிராமப்புற தொழில் பயிற்சி மையம் என்று தொடங்கி நிறைய இலவச பயிற்சிகளை வழங்கி வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கடனுதவியும் கொடுக்கிறார்கள். தமிழ்நாடு தொழிலாளர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், இது 2வது மாடி முருகன் குறிச்சியிலே பாளையங்கோட்டையிலே அமைந்திருக்கிறது. அதுபோல் நிறைய தனியார் அரசு கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் பல பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். உணவு பதப்படுத்தலுக்கு பல்வேறு பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். உதாரணமாக நம் பகுதியிலே வாழை மரங்கள், தென்னை மரங்கள், பழங்கள், காய்கறிகள் என்று நிறைய விளைகின்ற காரணத்தால் அவற்றையெல்லாம் பதப்படுத்தி ஜாம், ஜூஸ், சிப்ஸ் போன்ற நூற்றுக்கணக்கான உணவுப் பொருட்களை தயாரித்து வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிற பகுதியாக நம் இருக்கிறோம். அப்படியானால் அந்த பொருட்களை எப்படி தயாரிப்பது? அதற்கு நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடி செல்கிற பாதையில் பள்ளிக்கூடத்திலே மிகப்பெரிய கல்லூரி அமைத்துள்ளது. கல்லூரி மற்றும் விவசாய கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம், அதில் நூற்றுக்கணக்கான பேர் பிஹெச்டி, எம்எஸ்சி, பிஎஸ்சி என்று விவசாயம் மற்றும் தோட்டக்கலை துறையிலே படித்து வருகிறார்கள். அங்கேயே மத்திய மாநில அரசுகள் உதவியோடு உணவு பதப்படுத்தலுக்கென்றே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு துறையை தொடங்கி அதற்கு தனியான இயக்குநரை போட்டு அதற்குரிய எல்லா வகையான இயந்திரங்களையும் நிறுவி குறைந்த கட்டணத்திலே முருங்கை இலையிலிருந்து எப்படி பொருட்களை தயாரிக்கலாம், முருங்கை விதையை பவுடர் ஆக்கி என்ன வகையான பொருட்களை தயாரிக்கலாம், பல வகை பழங்கள் காய்கறிகளை வாங்கி வந்து அதில் என்னென்ன பொருட்களை எல்லாம் தயாரிக்கலாம், காளான் எப்படி வளர்க்கலாம், அந்த காளான் வளர்த்து அந்த காளானை பல்வேறு பொருட்களாக தயாரித்து எப்படி ஏற்றுமதி செய்யலாம் என்பதை பற்றி எல்லாம் அங்கே கிள்ளிக்குளத்திலே பயிற்சி கொடுத்து வருகிறார்கள். நிறைய தொண்டு நிறுவனங்கள் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நம்முடைய மாவட்டத்திலும் பயிற்சி பெறலாம். சில வகை பயிற்சிகள் நம்முடைய மாவட்டத்தில் இல்லை. பெரிய உணவு பதப்படுத்தும் தொழில் தொடங்க வேண்டும், உணவு பார்க் என்று தொடங்கி இருக்கிறார்கள். அங்கே பெரிய தொழிற்சாலைகள் நிறுவனம் என்றால் அகில இந்திய அளவிலே உணவு பதப்படுத்தலுக்காக தஞ்சாவூருக்கு மிகப்பெரிய கல்லூரியை மத்திய அரசு நிறுவியிருக்கிறது. புதுக்கோட்டை சாலை தஞ்சாவூர் அங்கிலே அகில இந்திய அரசு பெரிய உணவு பதப்படுத்தல் பயிற்சி மையத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் பயிற்சி, ஒரு வார பயிற்சி, ஒரு மாத பயிற்சிகளை தொடங்கி பிஇ உணவு பதப்படுத்தலே பிஇ 5 ஆண்டு பயிற்சி படிப்பதற்குரிய பெரிய மையமாக அது விளங்குகிறது. அங்கே உணவு சம்பந்தமான அனைத்து வகை பயிற்சிகளையும், சிறுதானியம் என்றால் சிறுதானிய பொருட்களிலே இருந்து சிறுதானியத்திலே இருந்து என்ன வகை பொருட்களை எல்லாம் தயாரிக்கலாம், என்ன வகையான ஜாம், ஜூஸ் போன்ற பல்வேறு உணவு பொருட்களை எப்படி தயாரிக்கலாம், எப்படி கெட்டு போகாமல் வைத்திருக்கலாம், பால் பொருட்களை எப்படி தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம்,

0: என்று உணவு சார்ந்த பயிற்சிகளை நாம் தஞ்சாவூருக்கு சென்றுதான் படிக்க வேண்டும். சில வகை பயிற்சி மையங்கள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்றன. அருகில் உள்ள மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கு தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் சென்று படிக்கலாம். சில வகை பயிற்சிகளை மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் போன்ற இடங்களுக்கு சென்றுதான் படிக்க வேண்டும். இங்கெல்லாம் அதற்குரிய பயிற்சி மையங்கள் இல்லை. மண்பாண்டங்கள் தயாரிக்கின்றவர்களுக்கு கூட நிறுவனங்கள் நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் பயிற்சியை கொடுத்து அதை எப்படி தயாரிக்கலாம், அதை தயாரித்து நன்றாக காய வைத்து ஏற்றுமதி செய்யலாம். வட மாநிலங்களில் மாநிலங்களிலே நம்முடைய மண்பாண்டங்களுக்கு மிகப்பெரிய கிராக்கி இருக்கிறது. அதுபோல கைவினைப் பொருட்கள் எங்கு பார்த்தாலும் பனை மரங்கள் உள்ள பகுதி நம் தென் மாவட்டம். மூங்கில்கள் அதே போல் கிடைக்கிறது. அருகில் உள்ள கேரளாவில் இருந்து கோரைப்பாய்க்கு தேவையான கோரை, அதற்கு தேவையான பெரிய டேபிள் சேர் என்று தயாரிக்கக்கூடிய பிரம்பு போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி வந்து பிளாஸ்டிக் வயர், மூங்கிலிருந்து பிரித்தெடுக்கும் பல பொருட்கள், இந்த பனை மற்றும் வாழை போன்ற பொருட்கள் போன்றவற்றிலே இருந்து எடுக்கப்படுகிற பொருட்கள், தென்னையில் தென்னை மரத்திலிருந்து எடுக்கின்ற பொருட்கள் என்று இந்த பிரம்பு போன்ற அனைத்தையும் வைத்து எக்கச்சக்கமான பொருட்களை தயாரித்து அழகாக பேக் செய்து குழந்தைகள் விளையாடுவதற்குரிய பொருட்கள், பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடிய பெரிய கூடைகள், அழகாக வைக்கக்கூடிய அழகு பொருட்களை எல்லாம் நம்முடைய மாவட்டத்திலே தயாரிப்பதற்கு பயிற்சி மையம் இருக்கிறது.
1: ஐயா, நிறைவா என்ன சொல்ல இருக்கிறீங்க? நேர்களுக்காக நிறைவா என்ன சொல்ல இருக்கிறீங்க ஐயா?
0: அதாவது எந்த தொழில் தொடங்கினாலும் அந்த தொழிலை போய் பயிற்சி பெறுங்கள், அதில் அனுபவப்பட்டுவிட்டு தொழில்களை தொடங்குங்கள் என்று சொல்ல வருகிறேன்.
1: நன்றி, நன்றி ஐயா. இன்னைக்கு வந்து நிறைய தகவல் சொல்லிருக்கீங்க, நன்றி. தொழில் தொடங்குவோம் பகுதியில் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்களோட வந்து இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. கைவினை பொருட்கள் பற்றி, உணவு தயாரிக்கிறதுக்கான அதை பதப்படுத்தும் முறை எப்படி, அதுக்கான பயிற்சி எங்கே கொடுக்குறாங்க, அதே போல் பயிற்சி துறைகள்லாம் எங்கே இருக்குது, நிறுவனங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க எம் ஞானசேகர் அவர்கள். அவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:12 ஆகிட்டு இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்க போறோம். பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கார்த்திக் நரேஷ், ஐயர் கிருஷ் பாடியிருக்கிறாங்க தாமரை வரிகளுக்காக. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நெல்லை பண்பலை 102.6.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: இந்தியாவின் நம்பர் 1

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அவர்களது அர்ப்பணிப்பு மிக்க சேவை பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாடு குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு உலக தரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், சவுதி அரேபிய இளவரசர் ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரில் சிபியா ஆகியோருடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உட்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கேரளம், கோவா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக பெங்களூரு செல்லும் அவர் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து தவங்கரையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பவள விழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதையடுத்து கேரள செல்லும் அவர் கோட்டயத்தில் மலையாள நாளிதழின் 140வது நிறுவன தின நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். இஸ்ரேல் நாட்டிற்கான விமான போக்குவரத்து சேவைகள் ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லி டெல் அவிவ் நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து சேவை ஏற்கனவே ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசி

0: இந்தியாவில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல், விமான எரிபொருளின் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் இந்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்த போதிலும் கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று திரு அல்பானிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மும்பை மற்றும் புத்தகயா போன்ற இடங்களுக்கு சென்று மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் பார்வையிட உள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு, ஆளில்ல விமானம் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த அம்சங்களும் இதில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநில பிஜேபி கட்சித் தலைவராக திரு கேவல் குமார் சிங் தேலான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு கேவல் குமார் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த வானிலை மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் அகில் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான தடகள போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிருல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஷிருல் ஜோர்டானின் சமின் அகமத் ஹல் உபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிம்மை வென்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 1வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது.

என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் இன் ஒலிபரப்பு.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
5: நெல்லிப்பன்மலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பர்ணை நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:26 ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி என்ன அப்படின்னா, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம கூட டவுன் மேலரத வீதியிலிருந்து கருப்பசாமி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் வானொலிக்குமான தொடர்பை நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. வணக்கம் ஐயா.
6: வணக்கம். ஆமா
5: சொல்லுங்க. சொல்லுங்க
6: ஐயா. டவுன் மேல கருப்பசாமி பேசுறேன்.
5: சொல்லுங்க ஐயா.
6: நான் என் 10 வயசுல நான் ஆகாசவாணியில இணைஞ்சம்மா. இன்னைக்கு 72 ஆகுது. 1965 காலகட்டத்திலாம் தெருவுக்கு 2 ரேடியோ தான் இருக்குமா அந்த காலகட்டத்தில். அது பெரிய ஊருக்கும் அந்த விட்ட அதுல ஒரு வீடு எங்க வீடு. ஆனா வெளியே வச்சு பாட்டு கேட்கும் போது லெட்டர்லாம் எழுதி நாங்க பாட்டுக்காக காத்து கிடப்போம் அந்த 10 வயசுல. ஆனா அப்போ உள்ள பெரியவர்கள் செய்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கம்மா. செய்திகளை வரும்போது உண்மை செய்திகள் எங்கிட்ட விதைச்ச விதைதான். இன்னைக்கும் 72 ஆமா அவங்க செய்தி வரும்போது கூட்டிருப்பாம்பாங்க. அந்த மாதிரி இப்ப உள்ள பண்பலைகளிலும் நான் இணைஞ்சுதான் இருக்கேன். இப்ப ஓய்வு பெற்று உமோல இருக்கிறதுனால என்ன எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு மன நிம்மதியோட இருக்கிறது இந்த நம்மளுடைய ஆகாசவாணி தான். 102.6 தான் சுப்ரீம். அதனால எனக்கு பிடித்தமான ஆனந்தம் பூக்காற்று புதிய திருப்பி சுகமான ராகங்கள் என்று இரவு 11 வரைக்கும் எங்க இருவருக்கும் அதான் புத்துணர்ச்சியோட இருக்கேன். ஆகாசம் எனக்கு ஏகப்பட்ட நண்பர்களை பெற்று தந்திருக்கு. இந்த சிறு ஆகாசவணியை பற்றி சொல்ல போனா சிறுவர்களையும் அவங்க விட்டு வைக்கல. இப்ப உள்ளதுல நிகழ்ச்சி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூப்பிட்டு பேசும்போது நானும் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கே அது ஒரு பெருமையா இருக்கு. மழலைகளை கூப்பிட்டு வச்சு பேசும்போது அவங்க பாட்டு படிக்கும் போதும் இந்த நிலையெல்லாம் ஏகப்பட்ட உயர்வதுமா. என்னுடைய 18 ஆகாசவாணி தான். 90 வருடம் என்ன பல தலைமுறைகள் தாண்டினாலும் ஆகாசவாணி ஆகாசவாணி தானுமா. அதை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வேற என்ன. அதனால என்னுடைய 18 இதுவும் ஆகாசவாணிக்கு என்னுடைய பெருமைகளை அன்பின் வரிகளில் அடிக்கடி எழுதுவோம்மா. நிகழ்ச்சியை நான் அனுபவிக்கிறதுனால அதனால நான் நேரலையில் கலந்து குறைஞ்சாலும் பெருமையோடு அதை எழுதுவேன். நம்ம நேரலை குறைக்கிறதுனால கத்தாரிலேருந்து அன்னைக்கு ஒரு நேயர் விருப்பம் கேட்காங்கம்மா. அது எனக்கே சந்தோஷமா இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும். மூணு மணிக்கு குக்குல கத்தாறுல இருந்து கேட்காங்க விருப்பம். அப்ப நம்ம எல்லாம் விட்டு கொடுக்க போய் தானே அவங்க கத்தாறுல இருந்து வராங்க லைன்ல. அந்த மாதிரி நேரங்களும் நம்ம விட்டு கொடுக்கணும்.
5: கண்டிப்பா எல்லாருமே வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே கலந்துக்கணும் நம்ம நிகழ்ச்சியில. உங்களோட கருத்துக்கள் வந்து அன்பின் வரிகள்ல படிச்சிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி.
6: ஆமா அன்பின் வரிகள் ஏகப்பட்ட கருத்துக்களை என்னுடைய பதிவு தான் கேட்கறதுனால ஒரு நிகழ்ச்சியும் தவற விட மாட்டோம்.

0: மகிழ்ச்சியா?
1: வெளிச்சத்து வெளிச்சமா, வெளிச்சத்துல நீங்க உள்ளூர் தகவல் சொல்லும் பொழுதுலாம் அதுலயும் என் வீட்டுக்காரிக்கு வந்து தங்கச்சியார் வேணா தனி இதுதான், தனியா தனி பண்பலையே வச்சு
0: கொடுத்துருக்கேன்.
1: அதெல்லாம் அனுபவிச்சுதான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்குமா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி.
1: எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் என் நண்பர்களுக்கும் நன்றி. உங்கள் நல்ல நிலை இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் நன்றிம்மா.
0: நன்றி நன்றி ஐயா.
1: மனமா
0: நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி பகுதியில். வந்து இன்னைக்கு டவுன் மேலர் வீதியிலிருந்து கருப்பசாமி அவர்கள் அவர்களும் வானொலிக்குமான அந்த தொடர்பை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த பயணம் வந்து ரொம்பவே இனிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எப்பொழுதுமே வந்து எங்களுக்கு வானொலி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு செஞ்சாங்க. மகிழ்ச்சி அவங்க கூட பேசினதில். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். மார்க் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. அனிரு திசையில் தனுஷ் வரிகளில் அனிருத் மற்றும் அலிஷா தாமஸ் வந்து பாடியிருக்கிறாங்க. மாரி திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில்
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்ணுறேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: இந்தியாவின் நம்பர் 1

0: இயன்றினம் இசையின் ஒரேமுகூரி நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:35 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி அடுத்ததாக வந்து நம்ம வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி என்ன அப்படின்னா ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் நமக்காக சிவகலை கே தாமஸ் அவர்கள் நிறைய ஆங்கிலம் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல இருக்கிறாங்க. ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் என்ன இன்றைக்கி என்ன கற்றுக் கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் எல்லோருக்கும் சாலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஆங்கிலம் அறிவோம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் சில நாட்களாக பலம் வருகிறது, அதில் நானும் வருகிறேன், நீங்கள் எல்லோரும் என்னோடு சேர்ந்து வருகிறீர்கள், மகிழ்ச்சி நன்றி. ஆங்கிலம் அறிவோம், ஆங்கிலம் தெரிவோம் என்றால் முதலில் அதற்கு என்ன ஆங்கிலத்தில் என்று பார்க்கும்போது லெட் அஸ் நோ இங்கிலீஷ். நோ என்றால் சிலர் அதிகமாக ஆங்கிலம் தெரியாதவர்கள் நோனா இல்லை என்று நினைப்பார்கள். இங்க நோ என்றால் KNOW, தெரிவோம் அறிவோம். லெட் அஸ் நோ அல்லது லெட்ஸ் நோ இங்கிலீஷ் என்று அதை எடுத்துக்கொள்ளலாம். அதை இப்போ யாராவது டூ யூ நோ இங்கிலீஷ் என்று கேட்டால் எஸ் ஐ நோ இங்கிலீஷ் அப்படியும் நம்ம சொல்லலாம். சாரி ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். ஆனால் நம்ம சாரி ஐ டோன்ட் இங்கிலீஷ் அது இங்கிலீஷ்ல சொல்ல அளவுக்கு நமக்கு தெரியாது. சரி, இருக்கட்டும். இன்னைக்கு நான் என்ன பார்க்கலாம் நினைக்கிறேன்னா, நம்ம வந்து தொடர்ந்து வரும்போது நேற்று வந்து எளிய நிகழ்காலம், அதாவது சாதாரண ஒரு நிகழ்காலத்து சாதாரண வாக்கியம், நம்ம கேள்வி வாக்கியம், கட்டளை அல்லது வேண்டுதல் வாக்கியம், ஆச்சரிய வாக்கியத்தான் நம்ம வாழ்க்கையில பேசுறோம் அதிகமா. அதை பேசுறவங்க யாரெல்லாம் தன்மை முன்னிலைப்படுறதுன்னு சொல்லிட்டு ஐ வி யூ ஹி சி இட் தே அவங்க தான், நம்ம அந்த ப்ரொனவுன் தான் எல்லாரும் பேசுறோம். அதுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துக்கிடுறோம் அவ்வளவுதான். அது தன்மை முன்னிலை படற்கை இருக்காங்களே அவங்களுக்கு வந்து டிசிட்டுன்னா அது அந்த ஆண்பால் பெண்பால் அக்ரினைலாம் அப்படி பேசுறோம்னு வைங்களேன். இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு முடிந்த காலம் இறந்த காலத்தை பற்றி லேசா பார்க்க போறோம். அதாவது ரொம்ப அதிகம் பயன்பாடு உள்ள நம்ம என்ன சொன்னேன், அதாவது ஒரு வெர்பு கூட ஒரு வினைத்தலோட ஒரு பெயர் சேர்ந்தாலே ஒரு வரி உருவாகுதான். இப்ப பிளேடு, அது முன்னால ஐ சேர்ந்துன்னு வைங்களேன், ஐ பிளேடு, நான் விளையாடினேன். எதை? கிரிக்கெட், ஃபுட்பால், எது நம்ம விளையாடலாம். ஐ பிளேடு கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடினேன். இந்த இந்த பிளேடு ஏன்னா எல்லா டென்ஸ் எல்லா வெர்புலையுமே இதுதான் ரொம்ப எளிதானது. ஆனா வெர்ப் ஒன் வெர்ப் டூன்னு சொல்லுவாங்க, இது வெர்ப் டூ பயன்படுத்தணும், பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். இதுல பிளேடு நான் அது இடி உள்ள வார்த்தையை உங்களுக்கு இப்போ போட்டிருக்கேன் இன்னைக்கு. அதில் ரெகுலர் இர்ரெகுலர்னு சொல்லுவாங்க, இது வந்து பிளேடு. ஐ எல்லா ஏழுக்குமே ஏழு, அது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், தன்மை முன்னிலை படற்கை. யா எந்த வகையான நபருக்கும் நம்ம என்னதான் பேசணும்னா பிளேடு. ஐ பிளேடு ஃபுட்பால், நான் கால்பந்து விளையாடினேன். வி பிளேடு ஃபுட்பால், நாங்கள் கால்பந்து விளையாடினோம். பாருங்க, அதுல எஸ்டர்டேன்னு சேர்க்கணும் கட்டாயம். இது வந்து முடிந்த காலத்துல தான், அதான் கட்டாயம். இப்ப நான் பேசுறேன்னா இதுக்கு முந்தி நடந்தது எல்லாத்தையும் பேசுறதுதான். அதை பத்தி பேசுறேன்னு வைங்களேன், ஐ வென்ட் டு சென்னை, நான் சென்னைக்கு சென்றேன். சென்னைன்னா சென்னைக்குன்னா ஐ கோ குரிய பாஸ்டன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக கோக்கு எல்லாமே இடி சேர்க்கணும்னு கோ டபுள்லாம் சொல்லக்கூடாது. பொதுவா இருக்கும், பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப எளிதானது.

0: இது நம்ம ஐ ட்ரோவ் பாருங்க, அதுல இன்னொன்னு ட்ரோவ் கார், எல்லாருமே கார் அதிகமா இப்ப நல்லா பயன்பாடுல இருக்கு. ஐ ட்ரோவ் எ கார், நான் ஒரு கார் ஓட்டினேன். இதுல என்ன தெரியணும்னா டிரைவோட வெர்ப் டு கட்டாயம் தெரியணும். பாத்துக்கோங்க, டிரைவ் ரெண்டாவது வெர்ப் டு என்னன்னா ட்ரோவ், DROVE, அது தெரிஞ்சிருக்கணும். ஐ ட்ரோவ் கார், ஐ ட்ரோவ் எ கார், எப்படியா சொல்லிக்கலாம், ஐ ட்ரோவ் எ கார், வி ட்ரோவ் எ கார் அப்படின்னு நம்ம சொல்லி வரும்போது அது எல்லாமே ஏழு, ஏழுலையுமே அதுதான் இருக்கு. இத வந்து நெகட்டிவ் ஃபார்மாவும் மாத்தலாம். ஒரு வரியை பாருங்க, ரொம்ப ஈஸியா நெகட்டிவ் ஃபார்மாவும் மாத்தலாம், இன்டராகேட்டிவாவும் மாத்தலாம். இப்போ பிளேடுன்னு வைங்களேன், அதுல ஐ பிளேடு கிரிக்கெட் நான் சொன்னேன், ஐ டிட், அது முன்னாடி டிட் போடணும், ஐ கரெக்டா டிட் நாட் போட்டு பிளே, ஐ டிட் நாட் பிளே கிரிக்கெட், எல்லாம் எதிர்மறை ஆயிரும். ஏழுலயுமே ஐ டிட் நாட், கொஞ்சம் வேகமா சொல்ற மாதிரி டிட், அது என் குச்சிக்கு அப்புறம் ஒரு அப்பாஸ்ட்ரோபிக் அம்மா போடுவாங்க, அது போட்டு ஐ டிடன்ட் பிளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இதை நான் நான் நடத்தும்போது சிலர் எனக்கு தொலைபேசியில் சொல்றாங்க, நாங்கள் பள்ளியோடத்தில் படித்தது கொஞ்சம் எங்களுக்கு மீள் பார்வையா இருக்கு அப்படின்னு பல நண்பர்கள் எனக்கு தொலைபேசியில் சொல்லும்போது எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு. அதனால டிட்டு போட்டு நம்ம அந்த ஏழு வரியுமே நம்ம அழகா போடலாம்னு என்னுடைய கருத்து. இதே இது கேள்வியாகவும் டக்குனு அதை மாத்திரலாம், அந்த டிட் போட்டு யூ பிளே, டிட் யூ பிளே கிரிக்கெட், அது முன்னால ஒரு ஒய்ய போட்டோம்னா ஒய் டிட் யூ பிளே, பாருங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையை சேர்த்தா இன்னொரு வார்த்தையே ஆயிரும். அதனால எதுவுமே ஆங்கிலம்னா ஆங்கிலம் தெரிவோம், ஆங்கிலம் அறிவோம்ங்கிறது மிக மிக எளிது. பாருங்க
1: நேயர்களுக்காக நிறைவா என்ன சொல்ல இருக்கிறீங்க சார் இன்னைக்கு?
0: நான் நிறைவா என்ன சொல்ல வர்றேன்னா, ரெண்டு ப்ராவர்ப் சொல்லலாம்னு இருக்கேன். வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே, வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே, மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. தி லா மேக்கர் சுட் நாட் பி லா பிரேக்கர், அதாவது மொழிபெயர்ப்பு சட்டத்தை ஏற்றுபவரே சட்டத்தை சட்டத்தை மீறலாமான்னு உண்டு, வேலியே பயிரை மேயலாமா. பெரும் பிராபின் சொல்றேன், என்னுடைய உரையை கவனித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம், வணக்கம்.
1: வணக்கம் சார். நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில். நேரம் காலையில் 7:42 ஆகிட்டு இருக்குது. ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் சிவகலையிலிருந்து கே தாமஸ் அவர்கள் வந்து நமக்கு இன்றைக்கி பாஸ்டென்ஸை பற்றி, வாக்கியங்கள் அமைக்கிறது, சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஏஆர் ரஹ்மான் இசையில் மணிரத்னம் அவர்களுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் பாடியிருக்கிறாங்க, ஜுனிதா காண்டியும் பாடியிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம நிலை பண்பலை 102.6

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நெல்லிப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் மணி நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:46 ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் பழவைகளோட விலை நிலவரம் தான் வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தக்காளி கிலோவிற்கு 45 மற்றும் 43 விலைகளில், கத்திரிக்காய் கிலோவிற்கு 82 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் கிலோவிற்கு 40 மற்றும் 35 விலைகளில், பூசணிக்காய் 18 ரூபாய், தனியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் பெரியது 140 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, கொத்தவரை 24 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோவிற்கு 48 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோவிற்கு 26 ரூபாய், சின்ன வெங்காயம் வந்து 75 மற்றும் 73 விலைகளாக சொல்லியிருக்கிறாங்க, காராமணி கிலோவிற்கு 25, கோவக்காய் 25, இஞ்சி கிலோவிற்கு 130 மற்றும் 125 விலைகளில், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி கிலோவிற்கு 30 மற்றும் 25, உருளைக்கிழங்கு வந்து 24 22 விலைகளில் கிடைக்கிது, கேரட் கிலோவிற்கு 56 ரூபாய், ரிங் பீன்ஸ் 90 மற்றும் 80 விலைகளில், சவுச்சோ கிலோவிற்கு 38 ரூபாய், முட்டைக்கோஸ் கிலோவிற்கு 42 மற்றும் 40 விலைகளில், பீட்ரூட் கிலோவிற்கு 32 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, காலிஃப்ளவர் கிலோவிற்கு 55 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, பட்டர் பீன்ஸ் கிலோவிற்கு 80 மற்றும் 70 விலைகளில், சோயா பீன்ஸ் 180 ரூபாய், பச்சை பட்டாணி கிலோவிற்கு 180 ரூபாய், சேம்பு 50 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, சேனைக்கிழங்கு 30 மற்றும் 25 விலைகளில், சீனி கிழங்கு 30 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, கருணைக்கிழங்கு 100 ரூபாய், பனங்கிழங்கு வந்து 60 மற்றும் 50 விலைகளில், சிறுகிழங்கு 60 மற்றும் 55 விலைகளில் சொல்லியிருக்கிறாங்க. பழ வகைகளில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டிப்பழம் 70 ரூபாய், நேந்திரன் 50 மற்றும் 40 விலைகளில், கற்பூரவள்ளி கிலோவிற்கு 60 ரூபாய், கோழிக்கோடு 60 ரூபாய், நாட்டுப்பழம் 60 ரூபாய், பச்சைப்பழம் 60 ரூபாய் சொல்லியிருக்காங்க, எலுமிச்சை பழம் வந்து 70 மற்றும் 60 விலைகளில், ஆப்பிள் கிலோவிற்கு 240 ரூபாய், அண்ணாச்சி பழம் கிலோவிற்கு 70 மற்றும் 60 விலைகளில், மாதுளை கிலோவிற்கு 240 ரூபாய், கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 60 மற்றும் 50 விலைகளில், பப்பாளி பழம் 40 மற்றும் 35 விலைகளில், நெல்லிக்காய் கிலோவிற்கு 45 ரூபாய், திராட்சை கிலோவிற்கு 120 மற்றும் 110 விலைகளில், சாத்துக்குடி கிலோவிற்கு 100 ரூபாய், கிர்ணிப்பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், கமலா ஆரஞ்சு வந்து 120 ரூபாய், தர்பூசணி கிலோவிற்கு 30 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, மாம்பழம் கிலோவிற்கு 60 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததான் 12B திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நம்ம நிலை பண்பலை 102.6.

0: என்ஜனும் இசையின் ஒரே முகவரி நிலைப்பான்மலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:51 ஆகிட்டு இருக்குது. நேரில் அடுத்ததாக கேட்க இருக்கிறீங்க.
1: இன்றைய குறுஞ்செய்தி. என்னடா இது, மன்னர் வெள்ளை நிற உடை அணிந்து அரண்மனை தோட்டத்தில் கண்களை மூடி அமர்ந்திருக்கிறார். ஒருவேளை எதிர் மன்னன் வீரபாகுவுடன் சமாதான தூது மன்னரே செல்லலாம் என்று முடிவெடுத்து விட்டாரோ? கேட்டு விடுவோம். தெரிந்து கொள்ளாவிட்டால் என் தலை வெடித்து விடுமே. மன்னர் வேந்தே, ஏன் இங்கு அரண்மனை தோட்டத்தில் வந்து அமர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்?
2: மந்திரியாரே, நான் உறங்கவில்லை, நான் வேறொரு உலகத்தில் இருக்கிறேன்.
1: வேறொரு உலகமா? இல்லையே, நாம் பூமியில் தானே இருக்கிறோம்.
2: நான் ஒரு நீண்ட தூர பயணத்தில் இருக்கிறேன்.
1: என்ன, அமர்ந்து கொண்டே பயணம் என்கிறார்? புரியவில்லையே. அரசவைக்கு நேரமாகிவிட்டது மன்னா.
2: நான் அதெல்லாம் மறந்து விட்டேன். அதெல்லாம் இப்போது எனக்கு நினைவில்லை.
1: நினைவில்லையா?
2: குழந்தாய், உனக்குதான் புரியவில்லை. நான் இந்த உலக ஆசைகள் எல்லாம் கைவிட்டு துறந்து
1: துறவியாகி வனவாசம் செல்ல போகிறீர்களா? ஐயோ மன்னா, தங்களுக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லையே. தங்களது தங்கு பட்டத்தில்
2: ஒரு அரை மணி நேரம் ஏதோ தியானம் இருக்க போகிறேன் என்று சொல்ல வந்தேன். என்னை சொல்ல விடாமல் விட்டால் நீரே கதையை டெவலப் செய்து என்னை வனவாசம் அனுப்பிவிடுவீர் போல் இருக்கிறதே.
1: தாங்கள் செய்ததற்கு பெயர் தான் தியானமா?
2: பின்பு இல்லையா? மந்திரியாரி, எதிலுமே என்னால் கான்சென்ட்ரேட் செய்ய முடியவில்லை. அதனால் தான் இப்படி ஒரு முயற்சி.
1: மன்னா, மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்தால் தான் திறமைகள் வெளிப்படும். அப்படி மனதை அலைபாயாமல் கட்டுக்குள் வைப்பதற்கு தான் தியானம் செய்ய வேண்டும் என்று வெள்ளுடை வேந்தர் ஒருவர் கூறியிருக்கிறார். மன்னா, லெட் மீ டெல் யூ எ குட்டி ஸ்டோரி. கேட்டுவிட்டு தாங்கள் தியானத்தை தொடருங்கள்.
2: வேண்டாம் என்றால் விடவா போகிறீர்? சொல்லி தொலை.
1: ஒரு குருவிடம் பல சீடர்கள் இருந்தார்களாம். அவர்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தது. ஆசிரமத்தில் புகைக்க முடியாததால் தியானத்தில் மனம் செலுத்தாமல் தவித்தார்கள். இப்படி கஷ்டப்படுவதை விட இங்கேயே நாங்கள் புகைப்பிடிக்கலாமா என்று கேட்க யோசித்திருக்கிறார்கள். மறுநாள் காலை ஒரு சீடன் முகத்தை தூக்கி வைத்தபடி தோட்டத்தில் அமர்ந்திருந்தான். அடுத்தவன் புகைப்பிடித்தபடி வந்தான். அவனை பார்த்ததும் இவன் பதறி எழுந்து, அது எப்படி, உன்னை மட்டும் குரு புகைக்க அனுமதித்தார் என்று கேட்டான்.
2: ஆமாம், சரியான கேள்விதான். அதற்கு அவன் என்ன சொன்னான்?
1: அதற்கு அவன், தியானம் செய்யும் போது புகைப்பிடிக்கலாமா என்று கேட்டான்.

0: உடனே குரு கூடாதென்று கூறியிருப்பாரே.
1: ஆம், அவனும் பதிலை அப்படித்தான் கூறினான். அதற்கு இந்த சீடன் என்ன கூறினான் தெரியுமா? நான் புகைப்பிடிக்கும் போது தியானம் செய்யலாமா என்று கேட்டேன். தாராளமாக என்று குரு அனுமதித்து விட்டார் என்றான். மனம் அமைதியாக இருந்தால் எதுவுமே பிரச்சனையாக தெரியாது மன்னா. எந்த நிலையிலும் தியானம் செய்யலாம்.
0: மனதை கட்டுக்கோப்பாக வைக்க இவ்வளவு செய்ய வேண்டுமா? வேறு வழியே இல்லையா?
1: மன்னர் வேண்டே, பச்சை பசேல் என்று ஒரு மலையை பார்க்கிறீர்கள். மனம் அமைதியாக இருக்கும். திடீரென்று அந்த மரங்களின் மறைவில் இருந்து ஒரு யானை வெளிப்பட்டால் அமைதி போய் படபடப்பு ஏற்படும். ஆனால் உள்ளே நீங்கள் அமைதியாக இருந்தால் யானையை பார்த்தும் ஸ்தம்பிக்காமல் உங்களை காப்பாற்றிக் கொள்ள என்ன வழி என்று செயல்படுவீர்கள்.
0: எனக்கு புரிந்து விட்டது. மனம் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் நமது திறமைகள் முழுமையாக வெளிப்படும். அதனால் தான் மந்திரியாரே, நான் உறக்கத்தில் இருக்கும் போது கூட தியானம் செய்வேன்.
1: அது எப்படி மன்னா உறக்கத்தில் தியானம் செய்ய முடியும்?
0: ஏன் மந்திரியாரே, அந்த சீடன் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கும் போது தியானம் செய்யலாம், நான் உறக்கத்தில் இருக்கும் போது தியானம் செய்யக்கூடாதா?
1: என்ன மறுபடியும் முதலில் இருந்தா? வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறிவிட்டதே. இந்த மன்னருக்கு பாடம் எடுத்தே என் வாழ்நாள் முடிந்து விடும் போல் இருக்கிறதே இறைவா. இன்றைய குறுஞ்செய்தி. நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கூடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருப்பது வழக்கென்று வந்தால். அடிப்படை சத்தம் பத்தி பல்வேறு தகவல்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில நாம கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு இலவச சட்ட உதவி பத்தி தகவல்கள் நமக்காக சொல்றதுக்காக திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள் இணைப்புல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். இந்த இலவச சட்ட உதவி பத்தி எங்களுக்காக சொல்லுங்களேன்.
2: இலவச சட்ட உதவி என்பது ஏழை எளிய மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு நீதிமன்றங்களில் சமமான நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இலவச சட்ட உதவி என்பது. இப்ப இலவச சட்ட உதவினா என்ன அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வழக்கறிஞர்களுக்கு, அதாவது வழக்கறிஞரை நியமிக்க முடியாம, அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாம, நீதிமன்ற கட்டணங்களை செலுத்த வசதி இல்லாதவர்களுக்கு அரசாங்கத்தின் செலவிலேயே ஒரு வழக்கறிஞரை நியமித்து வழக்கை இலவசமாக நடத்தி தரும் திட்டம்தான் இந்த இலவச சட்ட உதவி ஆகும். நமக்கு வழக்கு நடத்த முடியல, நீதிமன்ற கட்டணங்கள் செலுத்த முடியலன்னு சொல்ல போகும்போது அந்த இலவச சட்ட உதவியை அணுகும்போது அவர்களே ஒரு வழக்கறிஞர்களை நியமித்து தருவார்கள். அதே போல இந்த உதவி யாருக்கு கிடைக்குங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சட்டப்படிகள் ஆணைக்குழு சட்டம் பிரிவு 12 படி யார் யாரெல்லாம் இலவச சட்டத்துக்கு உதவி பெறுவதற்கு தகுதியானவர்கள் சொல்றாங்க. இதுல பெண்கள் மற்றும் குழந்தைகள், பட்டியலின மக்கள், பழங்குடியினர் சமூகத்தினர், ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருக்கும் நபர்கள், அதே போல சில தொழிற்சாலைகள்ல வேலை செய்யும் தொழிலாளர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெரிய அளவிலான இயற்கை பேரிடர்கள், அதே மாதிரி சில வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், சில சூழ்நிலைகள்ல

0: சிறைச்சாலையில இருக்கக்கூடிய கைதிகள் வந்து தங்களுடைய விஷயங்களை வந்து செய்து தருவதற்காகவும் இவங்க எல்லாம் இந்த இலவச சட்ட உதவிய அணுகலாம். அதே போல என்னென்ன உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். நமக்காக வாதாட, அதாவது அந்த வசதி இல்லாதவர்களுக்காக வாதாட இலவச வழக்கறிஞர் வந்து நியமிக்கப்படுவார். இந்த நீதிமன்ற கட்டணம், சான்றப்பம் எடுக்கிறது, நகல் எடுக்கும் கட்டணம், இதை எல்லாமே அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். வழக்கு தொடர்பான மனுக்கள், மேல்முறையீட்டு மனுக்கள், இதை தயாரித்து தருவது, வழக்கு போடாமலேயே லோக் அதாலத்தில் சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக சமரசமாக பேசி தீர்த்துக் கொள்வதற்கு உதவி செய்தல். அது மட்டுமில்லாமல் சட்டம் சார்ந்த ஆலோசனைகள், சில வழிகாட்டுதல்களையும் இங்கே பெறலாம். சரி, இப்போ இந்த இலவச சட்ட உதவி மையங்களும் எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இலவச சட்ட உதவி மையத்தை பொறுத்தளவுல மூன்று வகையாக இருக்கு. ஒன்னு வட்டார அளவில், வட்டாரம்னா தாலுகா, இன்னொன்னு மாவட்ட அளவில், இன்னொன்னு மாநில அளவில். எல்லா நீதிமன்ற வளாகத்திலையும் ஒரு இலவச சட்ட உதவி மையம் இருக்கும். இப்ப வட்டார அளவில் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல அந்த தாலுகா சட்டப்படிகள் ஆணைக்குழுத்தில் இருக்கும். மாவட்டத்துல வந்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்ற வளாகத்துல இருக்கும். மாநில அளவில் அப்படிங்கும் போது மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு அந்த உயர் நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும். இத பாதிக்கப்பட்டவர்கள், சட்ட உதவி தேவைப்படுபவர்கள், இயலாதவர்கள், எளியவர்கள் நேராக அங்கு சென்று அந்த இலவச சட்ட உதவி மையத்துல எனக்கு இந்த மாதிரி இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது, இதை செய்து தாருங்கள் என்று கேட்டால் அங்கே இருப்பவர்கள் வழிகாட்டுவார்கள். அந்த அங்கே அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தால் போதும், அவர்கள் உங்களை வழிகாட்டி பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுப்பார்கள். ஒருவேளை அந்த பிரச்சனைகள்ல இருந்து சரியான இது கிடைக்கல, வைக்கல, தீர்வு கிடைக்கல இருந்தா மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் தேவையான சொல்லக்கூடிய ஒரு சார்பு நீதிபதி அவர்கள் அங்கே இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம புகார் சொல்லலாம், ஐயா இந்த மாதிரி நான் வந்து இதெல்லாம் செய்தேன், எனக்கு இந்த மாதிரி நிவாரணம் கிடைக்கலன்னு அவங்க கிட்ட சொல்லலாம். அவங்க அதற்கு ஏற்றபடி வழிகாட்டி அதனை நடத்தி அந்த பிரச்சனைகளை தீர்த்து தருவதற்கான செயல்களில் அவர்கள் செய்து சிறப்பாக செய்து கொடுப்பார்கள். இதுதான் இலவச சட்ட உதவின்னு சொல்லக்கூடியது. அதனால பாதிக்கப்பட்டவர்கள், இயலாதவர்கள் தங்கள் பிரச்சனையை எந்த செலவும் இல்லாமல் தீர்த்துக் கொள்வதற்காக இலவச சட்ட உதவி மையத்தை நாடலாம்.
1: நன்றிங்க சார், ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க. அந்த இலவச சட்ட உதவி யாரெல்லாம் பெறலாம், எங்கே அணுகலாம், அந்த இலவச சட்ட மையம் பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார் நிகழ்ச்சியில் இணைந்து.
0: நன்றி, நன்றி, நன்றி.
1: நேர்களே, இதுவரை வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்வில் மிகவும் தேவை எது, மகிழ்ச்சியா நிம்மதியா, இந்த தலைப்பில் தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறாங்க. காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நண்பகல் 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் நீங்க உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சிறந்த பழக்கம் இது, இதை பத்தான் தோழிகள் அவங்களுடைய அனுபவங்களை கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனை தொடர்ந்து 8:30 திரையருவி நிகழ்ச்சி இருக்குது. சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்களோடு நம்ம திரையரவி நிகழ்ச்சியை தொடரலாம். ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டு மணி 30 நிமிஷத்துல நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தித்திக்கும் திரை இசை பாடல்களும் தவிட்டாத திரை தகவல்களையும் வழங்கும் திரையருவி நிகழ்ச்சி. திரையருவி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில இன்னைக்கு தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
2: நான் உங்கள் அர்ஜி வசந்தி பாலமுருகன்.
1: வசந்தி, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன மாதிரியான பாடல்கள் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா, நம்ம பாடகிகள் ஃபீமேல் சிங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய பாடல்கள்ல ஹம்மிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹம்மிங் சவுண்டை நம்ம கொடுக்க போறோம். அதை கேட்டுட்டு அது என்ன பாடல், அதை பாடின அந்த பாடகி யாரு அப்படிங்கறத தான் நேயர்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும்.
2: அப்போ வந்து திரைப்படம் சொல்லணும்னு வேண்டாம், நீங்க அந்த பாட்டு என்ன பாட்டு, அது யாரு பாடியிருக்காங்க, அதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதுக்கான பதில்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கால் பண்ணலாம், நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். 0462 2561133 மற்றும்
1: 0462 2561133 அப்படிங்கிற எண்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில் நேயர்களும் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
3: வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
3: ஈஸியா புதுப்பட்டா கொடுத்துருங்க மேடம்.
1: ஆ, கேளுங்க.

0: கேட்டீங்களா என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுதான்?
1: கேட்டேன். ஏ ரகுமான் அவர்களுடைய இசை ரோஜா என்கின்ற திரைப்படம், அதுல இருந்து காதல் ரோஜாவி எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியதடி கண்ணே, அந்த பாட்டு
0: சூப்பர். இந்த பாட்டை பாடினது யாரு? இந்த ஹம்மிங் சவுண்ட்
1: பாட்டு பாடினதியா? சுஜாதா மோகன் தானே?
0: அதேதான் அதேதான், சூப்பரா அட்டகாசமா கண்டுபிடிச்சிங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம நிகழ்ச்சியினைக்குரிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யாரெங்க இது பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: ஈஸியா கொடுங்கம்மா.
0: கேளுங்க.

0: தெரிஞ்சதா என்ன பாட்டுன்னு?
1: பவள கொடியிலே இந்த பாடலு
0: இல்லீங்களே.
1: அதுல வந்து எல்லா ஈஸ்வரியம்மா பின்னணி அந்த அம்மி வரும்.
0: அதை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா பாடல் வந்து அது கிடையாதுங்களே.
1: பவள கொடியிலே வரல.
2: இல்லை, பாடல் வந்து இந்த பாடல் கிடையாது, இது வந்து ஃபேமஸான பாட்டு.
1: கருப்பு பணம் படம், கருப்பு பணம் படம்
0: இல்ல, வேணா உங்களுக்கு படத்தை நாங்க சொல்லிருந்தோம், ஆலயமணி திரைப்படம்.
1: ஓ, ஆலயமணி படமா?
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இந்த பாடல் யாரு கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி
2: நம்ம நிகழ்ச்சியில பாடல் வரப்போகுது, பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6 திரையருவி நிகழ்ச்சியில

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் இணைந்திருக்கிறோம் திரையறிவி நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி திரையறிவு நிகழ்ச்சியில் பாடகிகள் அவங்க பாடின ஹம்மிங் சவுண்டு கொடுத்துட்டுருக்குறோம். நேர்கள் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாடலுக்கு முன்னாடி ஒரு பாடல் கொடுத்துருந்தோம், ஆலயமணி திரைப்படத்தில் இடம்பெற்றது. எல்லார் ஈஸ்வரி ஹம்மிங் கொடுத்துருந்தாங்கன்னு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: ஆனால் என்ன பாட்டு அப்படிங்கிறது மட்டும் நேயர் வந்து கண்டுபிடிக்கல. இப்போ வரக்கூடிய நேயர் வந்து அந்த பாடல் சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: கோயில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர்.
0: சங்கர் சார், நீங்க கண்டுபிடிச்சிங்களா?
2: என்ன
0: பாட்டு?
2: கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா.
0: அதேதான், அதேதான்.
2: கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. நடிகர் தலகத்துக்காக பாடின பாட்டு.
0: சூப்பர், அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம். நல்லமா இருக்கும் சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? நன்றிங்க சார், நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க.

0: கேட்டீங்களா முருகன் சார்?
1: இது ரொம்ப ஃபேமஸான பாடல் தான் சார். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. நேர்லி, இந்த ஹம்மிங் வந்து யார் பாடியிருப்பாங்க, எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பதிலை யோசிச்சே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம திரையறிவு நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் வரப்போகுது.
0: ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து.

0: 8:46 கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரையருவி நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம நிகழ்ச்சி நிகழக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க? பத்மா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த பாட்டை?
1: பாட்டு அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அந்த பாட்டு.
0: சூப்பர், யார் பாடினாங்க? அதேதான், சூப்பர், அட்டகாசமா கண்டுபிடிச்சிங்க பத்மா. நன்றி நிகழ்ச்சியில இருந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
0: சிவகாசில இருந்து தேவிஸ்ரீ, வாங்க.
2: ஆமா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: உங்களுக்கும் காலை வணக்கம். உங்களுக்கான பாடல் அது கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, உங்களுக்கு இன்னொரு ஒரு பாட்டு, சரிங்களா?
2: போடுங்க.
0: கேளுங்க.
2: எனக்கு
3: சொல்லடி அந்த பாட்டுதான்.
0: சூப்பர், அட்டகாசமா கண்டுபிடிச்சிங்க. நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. நம்ம பாடகிகள் பாடின ஹம்மிங் சவுண்டு கொடுத்தோம், நேயர்களும் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச நேயர்களுக்கு எல்லாருமே பாராட்டு தெரிவிச்சிடலாமா? இவ்வளவு நேரம் திரையரவி நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
3: நான் உங்கள் அஜய் வசந்தி பாலமுருகன்.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
4: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்யறது யாரா இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயம்ங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பா ஏதோ நடந்துகிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? நேராக போனார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார். இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார். நாம் இவர் அரைஞ்சா அதுக்காக இவர் போய் இன்னொருத்தர் அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அறை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார் அமைச்சர்? ஏன்ப்பா என்கிட்ட அறையை வாங்கிக்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறியே, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான். இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்றைக்கி ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரைகிறது யார் அப்படின்னு அதிர்ச்சியோடு மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன். அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தருவில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலார்னு ஒரு அறை கொடுத்தானான். அவன் கண்ணத்தை தடவிட்டு ஏண்டா என்ன அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிகிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்ன அரைஞ்ச அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அரையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னு நான்
4: அவன். இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
0: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 9 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலகத்தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்.

உள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. ஒவ்வொரு நாளும் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளை பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த தலைப்புல பேச இருக்கிறோம் அப்படின்னா, வாழ்வில் மிகவும் தேவை எது? மகிழ்ச்சியா நிம்மதியா? நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நமக்கு வந்து அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி இருந்தால் தான் அந்த வாழ்க்கையை ரசித்து வாழ முடியும் அப்படின்னு ஒரு சிலங்க நினைப்பாங்க. ஒரு சிலங்க எனக்கு சந்தோஷத்தை விட இந்த நிம்மதி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய வாழ்வில் மிகவும் தேவை மகிழ்ச்சியா நிம்மதியா? உங்களுடைய கருத்துக்களை ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் தெரிவிக்கணும் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்க. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிறேன் எங்களுக்கு. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, 2 நாட்களுக்கு ஒரு நேயர் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இப்போ நாங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். இந்த என்னென்னா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கலாம் இருந்ததில்ல, இப்போ 2 நாட்களுக்கு ஒரு முறை தான் நேயர்கள் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கலாம். ஸோ இதுக்காக அப்படின்னா நம்ம நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நம்மளுடைய நெல்லை பண்பலை குடும்பத்துக்கு இன்னும் நிறைய நபர்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நீங்கள் நேத்திக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் நாளைக்கு கலந்துக்கோங்க. புது நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். ஸோ நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பேசலாம். வாழ்க்கையில் மிகவும் தேவை எது? மகிழ்ச்சியா நிம்மதியா? நம்ம நிகழ்ச்சி முதல் நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. யாரைங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க? கூட்டியப்பன் சார், நீங்க நேத்திக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில பேசுனீங்களா? ஓகேங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
2: கருக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் கனகா, நீங்க சொல்லுங்க.
2: நிம்மதி தாங்க, நிம்மதி இருந்தா தானா மகிழ்ச்சி கண்டிப்பா இருக்கதான் செய்யும், இல்லாம போகாது. ஏன்னா நம்ம லைஃப் வந்து எல்லாமே சரியா இருக்கு. ஏன்னா அடுத்தவங்க பிரச்சனையில போகாம இருந்தாலே நிம்மதி கண்டிப்பா வந்துடும், அதுவும் சொல்லிக்கிறேன்.
1: அதனால நிம்மதி தான் முக்கியம்.
2: ஆமா,
1: ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க.

0: நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: காலை பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுதா மூளை ரொட்டி மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: நேற்று நான் பேசல, உங்க பணிவை கேட்டுட்டேன். உங்களுக்கு கட்டுப்பட்டு எல்லா நேரங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது. நான் நேற்று பேசல மேடம்.
0: நன்றிங்க சார், நன்றி. சொல்லுங்க
1: மேடம். அதாவது வந்து மகிழ்ச்சி வந்து எப்போது வந்துட்டு போ, நம்ம நிம்மதி வந்து என்ன கேட்டா கடைசியில தான் வருது. ஏன்னா நம்ம பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை படிப்பு வளைஞ்சு அவங்க கல்யாணத்தை பார்க்கணும், உறவு முறைகளை பார்க்கணும். அப்ப இந்த நிம்மதிங்கிறது வந்து எப்படின்னா கடைசியில தான் வருது. ஒரு 50 வயசுக்கு வேணா ஒரு வீடு கட்டுதான் ஒரு கல்யாணம் முடிக்கிறோம். அப்ப எல்லாத்தையும் சிறப்பா இருக்கப்பதாப்பா நமக்கு நிம்மதியா இருக்கு. அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி வந்து வந்துட்டு போறது மேடம், காத்து அடிக்கிற மாதிரி மகிழ்ச்சி வந்து அப்போ வரும் போகும். ஆனா நிம்மதி வந்து நமக்கு ஒரு 50 வயசுக்கு மேலதான் நம்ம நியாயமான இதுன்னா அதான் மேடம் என்னோட கருத்துக்கு வாய்ப்பு கொடுத்துக்கு. ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: நன்றிங்க சார். அதாவது காத்து மாதிரி வந்து மகிழ்ச்சி வந்து அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகும், ஆனால் நிம்மதி தான் வந்து அந்த கடைசி காலத்தில் நமக்கு ஒரு நிலையாக நமக்கு ஒரு நிறைவை தருது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனாங்க. நம்ம நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாரைங்க பேசுறீங்க?
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கலில் ரகுமான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: அம்மா, வாழ்க்கையில தேவை நிம்மதி தான்.
0: நிம்மதி
2: நிம்மதி இருந்தாலே மகிழ்ச்சி தன்னால வந்துருமா. அந்த நிம்மதியை தேடிதான் ஒவ்வொரு மனிதனும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான், அதாவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. அதாவது என்ன வித்தியாசம்னா, நிம்மதி இருந்தா சந்தோஷம் அந்த இடத்துல தன்னால வந்துருமா. வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கு தேவை நிம்மதி தான். அந்த நிம்மதியை நம்ம எப்படி பெறுறோங்கிறதாம ஒரு வாழ்க்கையில உண்மையான ஒரு அர்த்தம். அந்த நிம்மதியாக நாம இருந்து வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுவோம் என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கிறோமா. வாய்ப்பு அளித்த நல்ல இரண்டுக்கு நன்றியம்மா. நன்றி.
0: நன்றிங்க சார், நன்றி. வாழ்வில் மிகவும் தேவை நிம்மதியா மகிழ்ச்சியா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், SP சரண், பிரசாந்தினி பாடி இருக்கிறாங்க. GV பிரகாஷ் இசையில பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: சிறப்பு பூங்காற்று நிகழ்ச்சியோட தான் நினைஞ்சிருக்கிறோம். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வாழ்வில் மிகவும் தேவை இது, மகிழ்ச்சியா நிம்மதியா தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
1: அன்பு மகளுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களோட விழுப்புரத்து சையர் பேசுறோம்.
0: சொல்லுங்க.
1: அதுமா அரை வயிறு கஞ்சி சாப்பிட்டாலும் நிம்மதியா சாப்பிடணுமா, அந்த நிம்மதி தாமா நம்மளுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி. கூரை வீட்டுல இருந்தாலும் கூழ் சாப்பிட்டாலும் சரி, அழகா என்ன எந்த வித கவலும் இந்த நிம்மதியா இருக்கலாம். அல்லது வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, வாழ்க்கைக்கு தேவை நிம்மதி தாமா. நிம்மதி இல்லைன்னா குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி இருக்காது. அப்ப அந்த நிம்மதி எது தருது? குடும்பத்துல வந்து கணவன் மனைவி எல்லாரையும் அனுசரித்து போறதும் அந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு அடிப்படை.
0: கண்டிப்பா.
1: அந்த அடிப்படை எங்கிருந்து வருதுன்னா அந்த பழகி கொள்வது, அன்பா பழகி கொடுமா. அந்த அன்பு என்ற வார்த்தை தான் நிம்மதி. அதுதான் என்னுடைய தலைப்புக்கு உதாரணம்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. அதாவது அந்த நிம்மதி இருக்கும்போது அந்த மகிழ்ச்சிங்கிறது நம்ம அந்த குடும்பத்துல இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யாரங்க பேசுறீங்க?
2: உண்மை சொல்ல போனா நமக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் நிம்மதி கிடைக்கும். உண்மையிலே கவலை இருந்தா நிம்மதி ஒரு நாளும் கிடைக்காது யாருக்கும். அதாவது மகிழ்ச்சி இன்று நிம்மதி என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை விடைபெறுகிறேன். நான் செய்ய நான் செய்ய உறக்கம் மீண்டும் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நான் செய்ய நான் செய்ய நான் செய்ய வணக்கம் சாதா.
0: நன்றிங்க சார். நம்ம கூட பேச போற அடுத்த நீர், வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: தேனி நந்து நீதி மோகன்மா.
0: சொல்லுங்க.
3: நிம்மதி கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிரும்மா.
0: அதனால நிம்மதிதான்.
3: ஆமா, நிம்மதி. ஆமா, நிம்மதியான வாழ்க்கை இருந்தா போதும், எல்லாம் தன்னாலே.

0: அப்படியா இருந்துடும்,
1: ம்
0: சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் வந்துடும்.
1: ஆ
0: பிள்ளைகள கருத்துக்கிறது, பேரம்பேத்தியில எல்லாத்தையும் பாக்குறது, எல்லா சந்தோஷமும் அதுல வந்துடும். நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சுனா
1: ம் கண்டிப்பாக ரொம்ப அழகாக
0: சரிங்க.
1: சொன்னீங்க சார், நன்றி. அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவை, நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா அந்த மகிழ்ச்சிகரமான அந்த வாழ்க்கையை கொண்டு போகலாம், ஆனால் அந்த நிம்மதின்னு இருந்தால் சந்தோஷம் எல்லாமே சேர்ந்து நமக்கு கிடச்சிருங்க. அதனால் வாழ்க்கைக்கு பெரிதும் தேவை வந்து நிம்மதி தான் அப்படின்னு நம்ம நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ தாம் தூம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: இதய வீணையை மீட்டும் இன்னிசை ராகமாய் இது ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளாய் என்றென்றும் உங்களோடு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:22 கேட்டுட்டு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. வாழ்வில் மிகவும் தேவை எது? மகிழ்ச்சியா நிம்மதியா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். நம்ம நேர்கள் நிறைய பேர் வந்து நிம்மதி தான்ப்பா வேணும் வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம பேசிடலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னா கால் பண்ணுங்க. 0462-2561-132 மற்றும் 0462-2561-133 அப்படிங்கிற எண்களுக்கு வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
1: வணக்கம், பாளையங்கோட காமராஜ் திருவள்ளூர்லேருந்து.
0: சார், நீங்கள் நேற்றுக்கு வந்தீங்களா ஆனந்த பூங்க, நீங்கள் நாளைக்கு கலந்துக்கோங்க. நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர் வணக்கம். நேயருடைய இனிப்பு கிடைக்கல, பரவாயில்ல. அதாவது வாழ்க்கையோட உந்து சக்தி அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நமக்கு என்னதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நமக்கு அந்த நிம்மதி அப்படிங்கிறதும் நிறைய நேரங்களில் நமக்கு தேவைப்படுற மாதிரி நமக்கு தோணும். நிறைய நேர்கள் நிம்மதினு சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய நேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம் நேர்களுடைய இணைப்பில் எது பிரச்சனை நினைக்கிறேன். நல்லா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனந்த பூங்காற்று, வாழ்வில் மிகவும் தேவை எது? மகிழ்ச்சியா நிம்மதி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். ரெண்டுமே நமக்கு நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம் தான். நமக்கு சந்தோஷமாக இருக்கும்போது அந்த வாழ்க்கையை நம்ம ரசித்து வாழ்ந்துட்டுருக்க முடியும், அந்த வாழ்க்கையை நமக்கு கொண்டு போக முடியும் இல்லையா. ஆனால் அதே சமயத்தில் அந்த நிம்மதி அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தேவைப்படுது. இந்த ரெண்டுத்தில் எதுப்பா அதிகமாக தேவை அப்படின்னு நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம். நம்ம நேயர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. வணக்கம், காலை வணக்கம். யாரிங்க பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் சின்னமுள் சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சசிகலா, நீங்க நேத்திக்கு ஆனந்த பூங்காட்டுக்கு நிகழ்ச்சிக்கு வந்தீங்க. நீங்க

0: வேலைக்கு வாங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னா கால் பண்ணுங்க 0462251132 மற்றும் 0462251133 அப்படிங்கிற எண்களுக்கு. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் அம்மா.
0: ம், சொல்லுங்க.
1: நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதாவது நம்ம மகிழ்ச்சியா இருந்தாதான் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும். நம்மளுக்கு நிம்மதி கிடைச்சு நம்மளுக்கு மகிழ்ச்சி வராது இல்லையா?
0: நீங்க அப்படி சொல்றீங்க.
1: ஆமாங்க ஆமா. அதாவது நிம்மதியும் மகிழ்ச்சி எல்லாமே நம்ம இடத்துலதான் இருக்கு.
0: ஆமா கண்டிப்பா.
1: அத வெளிய தேடி போக கூடாது. நம்ம அடுத்த வர குற்றம் சொல்லி சொல்றது, எந்த வேலையில எந்த வேலை பார்த்தாலுமே அதை குறை சொல்றது, அடுத்தவங்க வாழ்க்கையவே பாக்குறது, ஏன் அவங்க நல்லா இருக்காங்கிற பொறாமை இருக்கிறது, இது பூரான மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய காரணியா மாறுது.
0: மகிழ்ச்சியை மட்டும் இல்ல, அது நிம்மதியும் சேர்த்துதான் கெடுக்குது இல்லையா?
1: ரெண்டையுமே கெடுத்துரு. அதனால நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும். ஏன்னா அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உழைப்பு இருந்துச்சு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அதை வாழும் போது அடுத்தவங்களை பார்க்க மாட்டாங்க, போராமப்பட மாட்டாங்க. கடுமையான உழைப்புல என்ன கிடைக்குதோ அதை வச்சு வாழ்ந்தாங்க. அதனால எங்க உதாரணத்துக்கு எங்க அம்மா அப்பாவே நான் சொல்லுவேன், ஏன்னா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அடுத்தவங்களை பத்தி யாத்தையும் அரைச்சுன்னு பேசுறது இல்லை. அதே மாதிரி அவங்க உழைப்புல அவங்க வறுமையான வாழ்க்கை தான், ஆனா ரொம்ப நிம்மதியும் சந்தோஷமும் எங்க வீட்டுல நிறைஞ்சு இருந்துச்சு. எல்லாருமே தெருவில் உள்ளவங்க எல்லாம் எங்க வாசல்ல திண்ணையில உட்காந்துதான் பேசிட்டு இருப்பாங்க எங்க அம்மாட்ட வந்து. அப்படி அமைதியும் சாந்தமும் நிறைஞ்சு எங்க அம்மாவும் அப்பாவும் நல்ல அவங்களோட வாழ்க்கை அவங்க வாழ்ந்ததுனால நிம்மதி சந்தோஷம் நிறைஞ்சிருச்சு. அதே போல நம்மட்டும்தான் இருக்கு அத நிம்மதியும் சந்தோஷத்தையும் நம்ம அதை மாதிரி ஏற்படுத்திக்கிட்டு நம்ம பிறருக்காக நினைச்சுக்கோங்கம்மா.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சு மட்டும்.
0: சொல்லுங்க.
2: வாழ்வில் மிகவும் தேவை அப்படிங்கறது என்ன பொறுத்த அளவுக்கு நிம்மதிதான் சொல்லுங்க மேடம்.
0: நிம்மதிதான்.
2: காரணம் என்னன்னா, உடல் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது பொருளாதாரத்துல பின்னடைவு ஏற்பட்டாலோ, அந்த பொருளாதாரம்னா நான் பணம் சார்ந்த விஷயத்துல சொல்றேன், அப்ப பாத்தீங்கன்னா நிம்மதியே இருக்காது, ஏன் தூக்கமே இருக்காது. அதனால நமக்கு வாழ்வில் மிகவும் அதாவது என்னன்னா, மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய விஷயம் கூட நிம்மதி இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லாமதாங்க மேடம் போகும்.
0: அதனால நிம்மதிதான் முக்கியம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில வாழ்வில் பெரிதும் தேவை எது? மகிழ்ச்சியா நிம்மதியா? அடுத்த நேயர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: எதுவும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உழைச்சிட்டு திருப்தி இருந்தாலே தன்னால நிம்மதியும் வந்துடும், சந்தோஷம் வந்துடும் மேடம்.
0: இது சொல்றது யாரு, எங்க இருந்து?
3: திருநெல்வேலியில இருந்து மகாலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: மகாலட்சுமி இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
3: இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை பேசிருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க. அதாவது ரெண்டுமே நமக்கு வேணும்.
3: ஆமா, திருப்தி வேணும், அது மாதிரி உழைப்பு வேணாம், யாரையும் குறை சொல்லாம வைக்காம அனுசரிச்சுட்டு போனாலே தன்னால மகிழ்ச்சியும் வந்துரும், நிம்மதியும் வந்துரும். தனிமை இருக்க கூடாது, அதுதான் விரக்தி வந்துரும். நிம்மதியும் போயிரும், சந்தோஷமும் போயிரும், வெறுப்பு வந்துரும். என்ன,
0: நன்றி. நன்றிங்க சார். நன்றிமா, நன்றி. ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது நமக்கு மகிழ்ச்சியும் சரி நிம்மதியும் சரி ரெண்டுமே வேணும். அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக இருக்காதீங்க, அந்த தனிமை வந்து இருந்தால் அந்த ரெண்டுத்தையுமே குலைச்சிரும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி குட்டி திரைப்படத்துலேருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலுக்கு இரட்டையே தொடர்ந்து நினைச்சிருங்க.

9:40 கேட்டுட்டு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. வாழ்வில் மிகவும் தேவை எது? மகிழ்ச்சியா நிம்மதியா அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய நேர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிம்மதி தப்பா தேவை அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அடுத்தவங்களோட ஒப்பிடாமல் இருக்கணும். அப்படி நம்ம ஒப்பிட ஆரம்பித்தாலும் நமக்கு அந்த பொறாமை குணம் வந்துடும், நம்மளோட மன நிம்மதி வந்து போயிடும், நம்ம நிம்மதி இல்லாமல் இருப்போம். ஸோ நம்ம அந்த மற்றவங்களோட ஒப்பிடாமல் இருந்தோம்னா நமக்கு மன நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாமே

0: நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மனோகரன் பேசுறேன்.
0: ம், சொல்லுங்க சார்.
1: நிரந்தரம் வர்றது மகிழ்ச்சி.
0: ம்,
1: நிரந்தரமா இருக்குதுன்னா அந்த மகிழ்ச்சியை வந்து எப்படி இருக்கு நம்ம தக்க வச்சுக்கணும், அந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிட்டோம்னா நிரந்தர நிம்மதி நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். அதை விட்டு என்ன பண்றாங்க, அன்னைக்கு மகிழ்ச்சியா இருந்துட்டு மறுநாள் வந்து வேற மாதிரி இருக்காங்க. மூஞ்சி திருப்பிக்குவாங்க, பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது. இன்னொன்றோட நம்மளுக்கு மகிழ்ச்சி இருக்கணும், நிம்மதி நிரந்தரமான நிம்மதி இருக்கணும்னாக்கா எப்பயுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விசிட்டு அதே மாதிரியே வந்து அந்த உள்ள பழைய இது நடந்துச்சு பார்த்தீங்களா, அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சுட்டி காட்டிக்கிட்டுனாக்கா மகிழ்ச்சியே போயிடும். அதை மறந்துடணும், நடந்ததான் மறந்துடணும். அதுக்கு பிறகு வந்து விட்டு விட்டு நல்லபடியா மறுபடியும் தொடர்ந்தாங்கன்னா நல்லா மகிழ்ச்சி இருக்கும், நிம்மதியே இருக்குங்கிறது அதை கருத்து. நன்றி.
0: நன்றிங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். நான் புதுப்பட்டு மாவட்டம் கோனாபட்டிலிருந்து பழனி ஆயிட்டு
0: நல்லமா இருக்கேன், சொல்லுங்க.
2: நல்லா அருமையான தலைப்பு, வாழ்க்கைக்கு வந்து தேவை மகிழ்ச்சியா நிம்மதியான்னு கேட்டிருக்கீங்க.
0: ஆமா,
2: ரெண்டுமே தான் வேணும்.
0: அதுல மிகவும் தேவை இது, அதிகமா
2: முக்கியமா வேண்டியது நிம்மதி.
0: நிம்மதி,
2: ஆமா, அதுவா அந்த மகிழ்ச்சிங்கிறது நமக்கு அப்ப அப்ப அப்ப ஒரு சின்ன விஷயத்து கூட நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த நிம்மதிங்கிறது வந்து நம்ம முழுமை அடையும் போது, எல்லா விஷயத்திலயும் நம்ம முழுமை அடையும் போதுதான் அந்த நிம்மதி நமக்கு வருது. வந்து நம்ம இன்னைக்கு உடல் வந்து நமக்கு ஆரோக்கியமா, எந்த நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கும்போது இந்த மனசு வந்து நிம்மதியா இருக்கு. நம்ம ஒரு கல்யாணம் பண்றோம், இந்த கல்யாண நிகழ்ச்சியை நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றோம் செய்யறோம், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல நம்ம மனசு அப்படியே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்பாடா நம்மளுடைய கடமையை முடிச்சிட்டோம்னு ஒரு நிம்மதி இருக்கு பாருங்க.
0: அதுதான் நிம்மதி,
2: அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஒரு நம்ம கடன் கப்பியா இருக்கிற கடன் வாங்கியிருப்போம், அத வந்து நம்ம அத கட்டி முடிச்ச பிறகு, கட்டி முடிச்ச பிறகு அப்படிங்கறது அதுதான் ஒரு அந்த முழுமையான நிம்மதி. அது அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்மளுடைய அணுகுமுறைகள் தான் நமக்கு நிம்மதியை கொடுக்குது. தேவையில்லாத விஷயத்துகளுக்கு வந்து நம்ம தலையிடாம, பண்ணாம, செய்யாம, வேகாசப்படாம, பேராசப்படாம, இந்த மாதிரி எல்லாம் இருந்தாவே மகிழ்ச்சியும் கிடைக்கும், நிம்மதியுமே கிடைக்கும். நம்ம வாழ்க்கையை ஒரு முறைப்படுத்தி நம்ம இப்படித்தான் வாழணும், நம்ம இப்படித்தான் நம்ம குடும்பத்தை ஓட்டணும், வருமானத்துக்கு தக்கன அப்படின்னு ஒரு திட்டமிட்டு ஒரு செயல்முறையோட நம்ம வந்தோம்னு சொன்னா மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கும், நமக்கு இந்த நிம்மதியும் கொடுப்பா.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிமா. நிகழ்ச்சியில இதற்கு நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: மஞ்சள் நீர் காயில இருந்து சிங்காரவேல் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: ஹலோ,
0: சொல்லுங்க சார், கேக்குது?
3: ஹலோ,
0: வணக்கம் சார், கேக்குதா? நேயரோட இணைப்பு உங்களுக்கு கேக்கலன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. நம்ம நிகழ்ச்சி நிகழ்ச்சி அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சாந்தி பேசுறீங்களா?
4: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க.
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கிறேன், சொல்லுங்க
4: மேடம். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யுது. ஆமா, ஆனா அடுத்தால என்ன செய்யலாம் நினைச்சிட்டு பத்து நிமிஷம் யோசிப்பேன். அடுத்தால என்ன உண்டு, நம்ம கிச்சன் கிட்ட வந்து ஒரு வேலைகளை பார்த்தோம்னா அது அந்த மனசம் மாதிரி சந்தோஷம் வந்துடும். நாம மேடம் பக்கத்துல எப்பவும் இருக்கு கேட்டுக்கிட்டே மனசை கண் பண்ணி.
0: ஓகேம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. வாழ்க்கையில் மிகவும் தேவை இது, மகிழ்ச்சியா நிம்மதியா. மகிழ்ச்சிங்கிறது வந்து அந்தந்த நேரத்துல நமக்கு வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும், ஆனா நமக்கு நிறைவா நம்ம பார்க்கும்போது அந்த நிம்மதி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ரெண்டுமே நமக்கு தேவைதான், ஆனா பெரிதும் தேவை அப்படின்னு பார்க்கும்போது நிம்மதி அப்படிங்கிற மாதிரி நேயர்களுடைய கருத்துக்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நேயர்களோட கருத்துக்களை நம்ம கேட்கலாம். இப்படி நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, விளம்பரத்தை தொடர்ந்து பாடலோட தொடர்ந்து இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உங்கள் ஆற்று வாழ்வில் மிகவும் தேவை எது? மகிழ்ச்சியா நிம்மதியா? தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்கிட்ட பேசுறீங்க?
1: டவுன்லேருந்து கல்லைத்தேர் நடராஜன்.
0: ம், சொல்லுங்க சார்.
1: அதாவது நிம்மதிதான் தேவை.
0: நிம்மதி
1: இடத்துல வாடகைக்கு போய் எப்பவும் அவங்க வீட்டுக்காரங்க ஒரே தொந்தரவு பண்ணிட்டுனா அவங்க நிம்மதியே இருக்காது. நிம்மதியே ரெண்டு நேரம் கஞ்சி குடித்தா நிம்மதியும்பாங்க. அதாவது தோட தோணு இருந்தாங்கன்னா அது நிம்மதி இருக்காது. அதே மாதிரி அதை விட்டு தாண்டி இன்னொரு வீட்டுல போய் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்க இருக்காங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் நிம்மதி இல்லாம பிரச்சனை பண்ணாலும் நிம்மதி இருக்காது. அதாவது நிம்மதியா இருக்குன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா
0: அப்படின்னு
1: ரெண்டு பேரை கஞ்சி குடிச்சாலும் அது நிரந்தரமான நிம்மதி. அதுலயே சந்தோஷம் கிடையாது.
0: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னாங்க. நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். இனிப்புல வந்துட்டீங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் இமேல் அவங்களுக்கு காலை வணக்கம்.
0: வணக்கம் சார். நீங்கள் நேற்றுக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசுனீங்க, அதனால நன்றி. நீங்கள் நாளைக்கு கலந்துக்கோங்க. நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: நாங்கள் என் ஓலப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
0: ம், சொல்லுங்கள் சார்.
3: இப்போ மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்க்கைக்கு எது தேவை அப்படின்னு இப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது குடக்காரணியா இருக்கு, நிம்மதி அப்படிங்கிறது அடக்காரணியா இருக்கு. இப்ப மகிழ்ச்சியின் இன்னொரு நிலைதான் நிம்மதி. மகிழ்ச்சி என்பது முதல் கட்டம், நிம்மதி என்பது இரண்டாவது கட்டம். மகிழ்ச்சி என்பது தற்காலிகமானது, நிம்மதி என்பது நீடித்து நிலைத்து நிற்பது. அப்ப நம்மளுக்கு எது தேவை அப்படின்னா நிம்மதிதான். நன்றி.
0: நன்றிங்க சார், ரொம்ப அழகாக சொன்னாங்க. நமக்கு வாழ்க்கையோட ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து அந்த மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் அந்த இன்னொரு இதில் வந்து நமக்கு வந்து நிம்மதி, அதுதான் நமக்கு வந்து நீடித்து நிலைத்து நிற்கும்ங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யாரையும் பேசுறீங்க?
4: திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சேரங்கத்தான் பேசுகிறேங்க.
0: ம், சொல்லுங்க சார்.
4: மகிழ்ச்சியா மனநிறைவான்னு கேட்குறீங்க, தலைப்பர் வாழ்க்கையின் மீதும் வாழ்க்கை தேவைப்படுது.
0: ம்,
4: ரெண்டுமே தான் இருக்குங்க. ஆனா அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி தான் தேவைப்படுதுங்க.
0: மகிழ்ச்சியிலே
4: மனநிறைவு இல்லை. இன்னைக்கு பொருளாதார அந்த மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. ஆனா மனநிறைவு போக ஒருத்த ஒரு குடும்பம் இருக்கு, அந்த மகிழ்ச்சி இல்ல மனநிறைவு உனக்கு வராதுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கடைசி போறது இருக்க, கடைசி இறக்கம் தேவை விட அவருக்கு வந்து மனநிறைவு இருக்கிறது இல்லைங்க. அந்த மகிழ்ச்சியா குடும்பத்துக்கு போகலையே மனநிறைவு இருக்க மாட்டேங்குதுங்க. அப்ப என்ன தேவைப்படுது? மகிழ்ச்சியாவே இருக்க
0: மாட்டேங்கிறாங்க.
4: கடைசி வரைக்கும் சார வரைக்கும் அவங்களுக்கு அப்படி எதுவுமே நம்ம பண்ண முடியலையே, மகிழ்ச்சி அந்த இருக்கிறது இல்லைங்க. மனநிறைவு இருக்கிறது இல்லைங்க. நம்ம எதுவுமே அவங்களுக்கு வந்து பண்ணி தரலையே அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோட இது மனநிறைவு இருக்கிறது இல்லைங்க. மகிழ்ச்சி தான் தேவைப்படுது. மகிழ்ச்சி இருந்தால மனநிறைவு வருங்க.
0: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அதாவது இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் வாழ்வில் மிகவும் தேவை எது? மகிழ்ச்சியா நிம்மதியா அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து நிம்மதி தான்ப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சியோ சரி மன நிம்மதியோ சரி ரெண்டுமே நமக்கு கட்டாயம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. அதில் பெரிதும் தேவை இந்த நிம்மதி அப்படிங்கிறது சொன்னாங்க. இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து வெளியில் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியோ சரி மன நிம்மதியோ சரி அது நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த மகிழ்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக அந்த மகிழ்ச்சிங்கிறது இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்யும்போது, நம்ம பிடிச்ச நபரோடு பேசுறது, பிடிச்ச சாப்பாடு செய்யறது, நமக்கு பிடிச்ச இசையை கேட்கறது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மகிழ்ச்சியை காண முடியும். ஆனால் அந்த மன நிம்மதி அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையோட நிறைவு காலகட்டத்தில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. அதுவும் ஒரு நேர் கூட ரொம்ப அழகாக சொன்னாங்க, நம்ம குழந்தைங்களோட படிப்பு கல்யாணம் எல்லாம் முடிச்சு வச்சதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைக்குது. அந்த ஒரு திருப்தி, அந்த ஒரு மன நிறைவு, அது வந்து நமக்கு நிம்மதி தான் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் இருந்தால் அந்த திருப்திங்கிறது நமக்கு கிடைக்கும், அந்த நிம்மதிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், நிம்மதி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கலவையான கருத்துக்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டோம். ஸோ என்ன நடந்தாலும் சரி நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றி. நம்மளுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையுடைய பாதி பலம் அப்படின்னு சொல்கிறோமே, ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக. யூத் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனை தொடர்ந்து மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
5: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் கூறியுள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். வெள்ளத் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில்

ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பின் அலைவரிசை இரவின் ஊடகம் பண்பின் பண்பலை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டு இருக்குது. 11 மணி வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில என்னைக்கும் போல இன்னைக்கும் நிறைய புது அறிவு கேள்வி பதில்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. கேள்விகளும் கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களும் வலம் வர காத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை மனம் விரும்புதே நிகழ்ச்சியில மனம் விரும்புகிற பாடலை கேட்க நம்ம நிகழ்ச்சியில முதலா வரக்கூடிய நேர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத கேட்டுலாம். அவங்களுக்கான கேள்வியும் வந்து தயாரா இருக்குது. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: எனக்கு கோயில் காலை படத்துல இருந்து மானா மதுரையில
1: பாடல் கொடுத்துடலாமா? கண்டிப்பா கொடுத்துடலாம். நான் நிகழ்ச்சியில முதல் கேள்வி கேட்டலாமா? உங்க ரேடியோ சவுண்ட வந்து கொஞ்சம் கம்மி
2: பண்ணிக்கோங்க.
1: கேள்வி சொல்லிடவா? இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற முதல் மொழி எது?
2: தமிழ்மொழி.
1: சரியான பதில் சொல்லி இருக்கிறீங்கம்மா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற முதல் மொழி வந்து தமிழ். 2004 அறிவிக்கப்பட்டுச்சு. ஒரு மொழியோட வரலாறு அப்படின்றது 1500 to 2000 மேல் பழமையானதாக இருக்கணும். அந்த மொழியோட இலக்கியங்கள் தொன்மை வாய்ந்ததாகவும் உயர்தரமானதாகவும் இருக்கணும். அந்த மொழியோட இலக்கண மற்றும் சொல்லியல் வேர்கள் வந்து வேறெந்த மொழியையும் சாராத தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற முதல் மொழி நம்ம தமிழ் மொழி. 2004 அறிவிக்கப்பட்டுச்சு. நேரம் காலையில் 10:05 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க போகிறோம். கோயில் காலை திரைப்படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்த கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர்களில் முதன் முதலில் பாரத ரத்னா விருது பெற்றவர் யார்? இந்திய குடியரசுத் தலைவர்களில் முதன் முதலில் பாரத ரத்னா விருது பெற்றவர் யார்? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: கண்கள் அறியா காட்சி, நாசி நுகரா நறுமணம், இதழ் அறியா சுவை, செவிக்கு மட்டும் வரம், அது இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமை இருக்குதுங்க. பாடல் கேட்குறதுனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்குறது ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனா, என் பாட்டும் வரணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462 256 1132 மற்றும் 2561133 என்ற எண்களில். நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய இடத்த நேயர் என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சுரண்டையிலேருந்து பாப்பா பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: சுறா படத்துலேருந்து வங்கக்கடல் இல்லை.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாமா பாடல். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், இந்திய குடியரசுத் தலைவர்களில் முதன் முதல்ல பாரத ரத்னா விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் சொல்லவா?
1: டாக்டர் ராதாகிருஷ்ணன்.
0: சரியாக சொல்லியிருக்கிறீங்க, சரியாக சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. இந்திய குடியரசுத் தலைவர்களில் முதன் முதல பாரத ரத்னா விருது பெற்றவர் வந்து டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். இந்தியாவோட முதல் துணை குடியரசுத் தலைவராகவும் இரண்டாவது குடியரசுத் தலைவராகவும் பதவி வகித்தாங்க. இவரோட சிறந்த கல்வி மற்றும் தத்துவார்த்த பணிகளை பாராட்டி 1954 இந்த விருது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. நேரம் காலையில் 10:12 நிமிடமாகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். சூரா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வியும் இதோ நானே சொல்லிடுறேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கே நிறுவப்பட்டுள்ளது? இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கே நிறுவப்பட்டுள்ளது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுகிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்பதி நிகழ்ச்சி. ஸோ எப்போதுமே வந்து வாழ்க்கையில் ரெண்டு வரிகளை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. என்ன அப்படின்னா, என்ன தான் பிரச்சனை வந்தாலும் நோ ப்ராப்ளம் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வரதை நம்ம பார்த்துப்போம். நம்ம விட்டு விலகி போனாங்க அப்படின்னா நம்ம அதை கண்டுக்காமல் இருப்போம். அந்த ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பிரச்சனை எல்லாம் சுமையாக தெரியாமல் நமக்கு சவாலாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சியில். நம்ம மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புன்னை நகர் ஜெய ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: படம் வந்து இன்னிசை மலை. அந்த பாடல் வரி கவிஞர் வாணி, இளையராஜா, பாடியவர் இஸ்லாமி. வா வா கண்மணி அப்படின்னு
0: பாடல் கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கே நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி
1: கேட்டிருந்தேன். ஹைதராபாத்.
0: சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க சார். வாழ்த்துக்கள்,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. நாகர்கோவிலிருந்து பேசின ஜெயக்குமார். இந்தியாவில் முதன்மை சுனாமி எச்சரிக்கை மையம் ஹைதராபாத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையத்தில் நிறுவப்பட்டிருக்குது. நிலநடுக்கம் ஏற்பட்ட 30 நிமிடங்களுக்குள்ளாக சுனாமி அபாயம் குறித்த எச்சரிக்கையை வழங்குகிற அதிநவீன வசதிகளையும் இது கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரம் காலையில் 10:20 ஆகிட்டு இருக்குது. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். இனிசை மலை திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். தமிழகத்தில் பிர்லா கோளரங்கம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தமிழகத்தில் பிர்லா கோளரங்கம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த கேள்வி. கேள்விக்கான பதில் ஸ்ரீ பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில்.

நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: கடல் தாண்டி சென்றாலும் இனிய உலகை நினைவில் நிறுத்தும் கால கண்ணாடி, வலிமறந்து சுகமறிய கானத்தோடு தொடங்கும் பன்னிசை பெட்டகம், பசுமை நினைவுகளை பறைசாற்றும் பண்பலை, மக்கள் பணியில் 90 ஆண்டுகளாக உங்கள் ஆகாஷ்வாணி. 10:30 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்பதே நிகழ்ச்சி. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: என்ன
0: பாடல் கேக்க இருக்கீங்க?
1: எனக்கு மீனாட்சி
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார், பாடல் கொடுத்துடலாம். இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தோம், பதில் சொல்லிடலாமா? ஆப்ஷன் வந்து, முதல் ஆப்ஷன் வந்து மதுரை, இன்னொரு ஆப்ஷன் வந்து சென்னை.
1: சரியான
0: பதில் சொல்லிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி நன்றி. இந்த பிர்லா கோளரங்கம் வந்து சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மைய வளாகத்தில் செயல்பட்டு வருது. விண்வெளி நிகழ்வுகள் மற்றும் அறிவியல் சார்ந்த தகவல்களை அறியறதுக்காக தமிழகத்தில் இருக்கிற ஒரு முக்கிய சுற்றுலா மற்றும் கல்வி

மூலமா இந்த பிர்லா கோளரங்கம் அமைஞ்சிருக்குது. பத்து மணி 31 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். என்னடி மீனாட்சி திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். தமிழகத்தில் குடுமியான் மலை கல்வெட்டுக்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளன? தமிழகத்தில் குடுமியான் மலை கல்வெட்டுக்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளன? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நம்மளும் ஒரு பாட்டு கேட்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462251112 மற்றும் 2561113 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान, जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: கேட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நெல்லிப்பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்பதை நிகழ்ச்சி. மனம் விரும்பதை நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு வச்சுட்டு இருக்கிறோம். பாடல்கள் நிறைய இருக்குது அப்படின்னே சொன்னாங்க. மெல்லிசை பாடல்களாக இருக்கட்டும், அதிரடி பாடல்கள், தன்னம்பிக்கை தர பாடல்கள், காதல் பாடல்கள், ஒருதலை காதல் பாடல்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு வகையான பாடல்கள் வந்து கேட்க பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் அழைக்கலாம். 0462-2561-132 மற்றும் 2561-133 என்ற எண்களில் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான காலை வணக்கம். நான் தர்மபுரி ராஜபேட்டையிலிருந்து ராஜகோடர் விஜயன்.
4: நலமா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க?
5: நானும் இந்த நிலை பண்பதுமா ஆனந்தமா
4: சூப்பர் சார்.
5: தினந்தோறும் 10 மணி ஆனாலும் நிலை பண்பு நாளைக்காரு.
4: சூப்பர், தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் கேளுங்க சார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: எனக்கு படம் வந்து வருஷங்களா மட்டும்தான், பாடல் வந்து எங்கே இருந்த வெண்ணிடம்
4: பாடல் கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார். நான் பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தோம், தமிழகத்தில் குடுமியான்மலை கல்வெட்டுகள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். காஞ்சிபுரம், புதுக்கோட்டை.
5: புதுக்கோட்டை,
4: புதுக்கோட்டை சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி
5: நன்றி
4: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நம்ம தமிழகத்தில் புகழ்பெற்ற குடுமியான்மலை கல்வெட்டுகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. புதுக்கோட்டை நகர்லேருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த குடுமியான்மலையில் பல்லவர் காலத்தை சேர்ந்த பழமையான இசைக்குறிப்புகள், வரலாற்று சிறப்புகள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் எல்லாமே காணப்படுது. 10:40 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். பாடல் கேட்க போகிறோம். வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்துலேருந்து உண்ணிமேனன் குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. இந்த பாடலுக்கு முன்னாடி நேர்களாகி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? இதுக்கான ஆப்ஷனும் சொல்லிடுறேன். 1 ஜனவரி, 28 பிப்ரவரி, 28 தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேளுங்க. தொடர்ந்து நெஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில.

0: நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் காலையில 10:46 ஆகிட்டு இருக்கு. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க
1: இன்னைக்கு?
0: நலமா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க?
1: மேடம்
0: சொல்லுங்க சார்.
1: ரட்சகன் படத்துல வந்து

0: பேசக்கூடிய அடுத்த நீர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு? நலமா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சார். பாடல் கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஜனவரி 28, பிப்ரவரி 28. கொஞ்சம் முயற்சி செஞ்சிருக்கலாமே, பதில் வந்து பிப்ரவரி 28. இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி. தேசிய அறிவியல் தினம் வந்து பிப்ரவரி 28ஆம் தேதி தான் வந்து கொண்டாடப்படுது நம்ம இந்தியாவில் ஆண்டுதோறும். பிப்ரவரி 8ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த தேசிய அறிவியல் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருது. பிரபல இந்திய இயற்பியலாளர் சர் சி வி ராமன் அவர்களுடைய புகழ்பெற்ற ராமன் விளைவு அப்படிங்கிற அறிவியல் கண்டுபிடிப்பு 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் நாள் தான் வந்து இந்த உலகுக்கு அறிவித்தாங்க. அவரோட இந்த சாதனையை போற்ற வகையில் அறிவியலோட அவசியத்தை மக்கள்கிட்ட உணர்த்துற வகையிலையும் இந்த நாள் அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்படுது. ஸோ தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. நேரம் காலையில் 10:48 ஆகிட்டு இருக்குது. நம்ம பாடல் கேட்க போகிறோம். ரட்சகன் திரைப்படத்திலிருந்து ஹரிணி, ஹரிஹரன் மற்றும் சுஜாதா அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வியும் இதோ நானே சொல்லிடுறேன். என்ன கேள்வி அப்படின்னா, கண்ணாடிக்கு புகழ்பெற்ற நாடு எது? நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா, அதுக்கு புகழ்பெற்ற நாடு எது? அது எங்கே வந்து அதிகமாக தயாரிப்பு நடந்துட்டுருக்குது? அந்த கண்ணாடி தயாரிப்புக்கு புகழ்பெற்ற நாடு எது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டு பாடலையும் கேட்டுகிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்.

0: நெல்லை பண்பலை 102.6 தான் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஏன்னா நேரம் பார்த்தீங்கன்னா 10:55 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் சாத்தன்கூடியிலிருந்து முருகன்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க மேடம், நீங்கள் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்கள், நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: எனக்கு வந்து அங்காடி சார் படத்துல இருந்து கதைகளே பேசும் அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: கண்டிப்பா வழங்கிடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், கண்ணாடிக்கு புகழ் பெற்ற நாடு எது அப்படின்னு சொல்லி
1: கேட்டிருந்தேன்.
0: பெல்ஜியம் தான் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க.
1: நன்றி
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. சாத்தான்குடியிலேருந்து பேசின முருகன் அவங்க வந்து சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. பெல்ஜியம் வந்து கண்ணாடி தயாரிப்புக்கு ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு நாடு. பிளேட் கிளாஸ், அதாவது ஃப்ளோட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ளோட் கிளாஸ், அதாவது ஐரோப்பா கண்டத்தோட முதல் மிதக்கிற கண்ணாடி ஆலை பெஞ்சு பெல்ஜியத்தில் தான் வந்து திறக்கப்பட்டுச்சு. அதே போல் கண்ணாடி உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், உயர் தொழில்நுட்ப முறைகள் மற்றும் நேர்த்தியான ஒரு வடிவமைப்புகளுக்கு இந்த நாடு உலக அளவில் அறியப்படுது. அதனால் இந்த கண்ணாடிக்கு புகழ்பெற்ற நாடு பெல்ஜியம். நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். அங்காடி திரு திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜி.

வசந்தி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்க முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுச்ச எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து நினைஞ்சிருங்க நிலைப்பண்பலை 102.6 நிலைப்பண்பலை 102.6 சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வரும் ஜூன் முதல் செப்டம்பர்

வரை மழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி வெளிச்சம். வெளிச்சம் நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. நம்ம இந்தியாவுடைய மிக முக்கியமான தொழில்களில் ஒன்று விவசாயம். விவசாயத்துறையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி அவங்க கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் கிராமின் பந்தாரன் யோஜனா. இந்த திட்டம் பற்றி தான் இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட துவக்கமான பாடல் வந்துட்டே இருக்குது, ஆடி வெள்ளி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கிராமின் பந்தாரன் யோஜனா, இந்த திட்டம் பத்தி தான் கேட்க போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கிராமப்புறங்கள்ல விவசாய பொருட்களை பாதுகாக்கா சேமிக்கிறதுக்கு குடவுன், அதாவது அந்த கிடங்குகள் மாதிரி அமைக்கிறதுக்காக இந்திய அரசு அறிமுகப்படுத்தின ஒரு திட்டம் தான் இந்த கிராமின் பந்தாரன் யோஜனா. இந்த திட்டம் 2001 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. விவசாயிகள் அவங்க விளைவிக்கக்கூடிய அந்த விளைபொருட்களை பாதுகாப்பா சேமிச்சு வைக்கிறதுக்கு கிராமப்புறங்கள்ல சொந்தமா கிடங்குகளை கட்டவோ இல்ல அந்த கிடங்குகளை புதுப்பிக்கணும் அப்படின்னாலும் அதற்கு மானியம் வழங்குறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இன்னும் இந்த திட்டம் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்குது. நம்ம ஊரு பூவாத்தா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: கிராமின் பந்தாரன் யோஜனா திட்டம் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம் வெளிச்சம் நிகழ்ச்சியில. விவசாயிகள் இப்போ நெல் மாதிரியான அவங்க வேளாண் பொருட்கள் அவங்க விளைவிச்சதை மொத்தமாக குமிச்சு வச்சுருப்பாங்க. அது சில சமயம் என்னென்னா அந்த பறவைகள் விலங்குகள் மாதிரியானதுனால அது சேதப்படுத்தலாம், இல்லை மழையினால கூட அது வந்து பாதிக்கப்படலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அவங்க விளைவிக்கக்கூடிய அந்த வேளாண் பொருட்களை சேமித்து வைக்கிறதுக்குன்னு ஒரு பெருசான ஒரு இடம் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. இப்போ இந்த குடோன் மாதிரி ஏதாவது கெட்டணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் தேவை. ஸோ அந்த குடோன்கள் இந்த மாதிரி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மானியம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கிராமின் பந்தாரன் யோஜனா. இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா விவசாய பொருட்கள் சேதமடையாமல் பாதுகாக்க முடியும். அவங்க அறுவடை செஞ்ச உடனே அன்னைக்கு எந்த ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு அவங்க விற்காம அந்த குடோனில் சேமித்து வச்சு நல்ல விலைக்கு அவங்க விற்பனை பண்ணி அவங்க நல்ல ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும் விவசாயிகள். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு சேமிப்பு வசதி ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் கிடங்கு கட்டுமானத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இன்னும் இந்த திட்டம் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். அறுவடை நாள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

11:21 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சியை நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கிராமப்புறங்களில் விவசாய பொருட்களை பாதுகாப்பாக சேமிக்கிறதுக்கு கிடங்குகள் அமைக்கிறதுக்கு, அதாவது குடோன் இல்லைன்னா வேர்ஹவுஸ் அந்த மாதிரி அமைக்கிறதுக்கு மானியம் வழங்கக்கூடிய திட்டமான கிராமின் பந்தாரன் யோஜனா திட்டம் பற்றி கேட்டுட்டுருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழே மானியம் பெறணும் அப்படின்னா சொந்தமாக நமக்கு அந்த குடோன் அமைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்கு ஒரு லீஸுக்காவது அந்த இடம் இருக்கணும். கிடங்குடைய கொள்ளளவு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் 100 டன்களிலிருந்து அதிகபட்சம் 30,000 டன்களாகவும் இருக்கணும். சில சிறப்பு பகுதிகளில் 50 டன் கொள்ளளவு இருந்தால் கூட மானியம் வழங்கப்படுமா. மலைப்பகுதி 25 டன் கொள்ளளவு கொண்ட கிராமப்புற கிடங்குகளுக்கும் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா குடோன் கட்டக்கூடிய செலவில் 15%லிருந்து 33.3% வரைக்குமே மானியம் வழங்கப்படுது. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கின்னு சொல்லப்படக்கூடிய நபார்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் மூலமா இந்த திட்டத்திற்கான மானியம் வழங்கப்படுது.

இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கிராமின் பந்தாரன் யோஜனா, கிராமப்புறங்களில் குடோன் அமைக்கிறதுக்கு மானியம் வழங்கக்கூடிய திட்டம் பற்றி தான் கேட்டுட்ருக்கிறோம். ஸோ யார் யாரெல்லாம் இந்த மானியம் வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயிகள் மட்டும் கிடையாது, ஒரு தனிநபரோ விவசாயிகளோ, விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு, கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், வேளாண் தொழில் முனைவோர், கிராம பஞ்சாயத்துகள், தனியார் நிறுவனங்கள், கூட்டு நிறுவனங்கள், பெண்கள்னு யாருனாலுமே இந்த திட்டத்தின் கீழே குடோன் கட்டுறதுக்கு மானியம் பெற்று நம்ம பயனடைய முடியும். இந்த திட்டத்தின் மூலமாக என்னென்ன மாதிரியான பயன்கள் நமக்கு கிடைக்கினா விவசாயிகளுடைய வருமானம் அதிகரிக்கும், நம்ம உணவுப் பொருட்கள் வீணாகிறது குறையும், சந்தை விலை உயரும் போது அதை விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இதெல்லாமே இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குது. இன்னும் இந்த திட்டம் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறக்க முடியாத நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது, மனசுக்கேத்த மகாராஜா திரைப்படத்திலிருந்து.

0: शिक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கோம். வெளிச்சம் நிகழ்ச்சி கிராமின் பந்தாரன் யோஜனா பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. விவசாயிகள், தொழில் முனைவோர்கள், இப்படி யாராலும் சரி இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறணும் அப்படின்னா அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் இல்லைன்னா நபார்டு அலுவலகங்கள் இல்லைன்னா மாநில வேளாண்மை விற்பனை வாரியத்தை நம்ம நேரில் அழுகி இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை தவிர்க்கிறதும் விவசாயிகள் அவங்களுடைய விளைபொருட்களை பாதுகாப்பாக சேமித்து வச்சு நல்ல விலைக்கு விற்கவும் இந்த திட்டம் ரொம்பவே உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியோட பாடல் வந்துட்டே இருக்குது முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் இணைந்திருக்கிறோம் வெளிச்சம் நிகழ்ச்சியோடு. கிராமின் பந்தாரன் யோஜனா திட்டம் பற்றி இவ்வளோ நேரம் வெளிச்சம் நிகழ்ச்சியில் கேட்டோம். அடுத்ததாக உள்ளூர் தகவல்களை தான் நம்ம கேட்கறோம். அந்த தகவல்களை நம்ம கூட சொல்கிறதுக்காக வசந்தியும் தயாராக இருக்கிறாங்க. முதல் தகவல் என்ன வசந்தி?
1: முதல் தகவலாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, திவ்யா, இன்றைக்கி வந்து முகூர்த்த நாளை ஒட்டி தமிழகத்தில் இருக்கிற எல்லா சார்பதிவாளர் அலுவலகங்கள்லேயும் வந்து ஆவணப்பதிவுக்காக வெள்ளிக்கிழமையான இன்றைக்கி கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அறிவிக்கப்பட்டிருக்குது. எப்போதும் வந்து எவ்வளோ அப்படின்னா 100க்கு தான் கொடுப்பாங்க. 100 டோக்கன் வந்து இன்றைக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து கூடுதலாக 50 டோக்கன், அப்போ 150 டோக்கன் வந்து வழங்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முன்பதிவு அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கூடவே இன்னொரு ஒரு சுபமுகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால 200-300 வரைக்கும் டோக்கன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முன்பதிவு டோக்கன் இன்றைக்கி 300 டோக்கன் சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம நெட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, July 17-18 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் பல்கலைக்கழகமோ இல்லை கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரியணும், இளநிலை ஆராய்ச்சி படிப்புக்கான மத்திய அரசின் உதவித்தொகை பெறணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம நெட் எக்ஸாம் வந்து அதில் அந்த தகுதி தேர்வில் நம்ம தேர்ச்சி பெற்றிருக்கணும். இது வருஷத்துக்கு 2 முறை கணினி வழியில் நடத்தப்படுது. CSIR நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது சில அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு மட்டுமே பிரத்யேகமாக நடத்தப்படும். அதில் இந்த வருஷம் வந்து CSIR-உடைய முதல்கட்ட தேர்வு July 17-18 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க csirnet.nta.nic.in அப்படிங்கிற இணையதளம் வழியாக June 19 விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்ப கட்டணத்தை 20 செலுத்தணும், May 20 செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது, தங்கமான ராசா திரைப்படத்திலிருந்து.

0: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சி. வெளிச்சம் நிகழ்ச்சியில உள்ளூர் தகவல் சொல்லியிருக்கோம். நேரம் காலையில 11:45 ஆகிட்டு இருக்குது. திவ்யா, என்ன செய்தி சொல்ல போறீங்க அடுத்ததா?
1: என்ன செய்தி அப்படின்னா, நமக்கு அந்த கத்திரி வெயில், அந்த அக்னி நட்சத்திரம் வாட்டி விதைச்சது இல்லையா?
0: ஆமா,
1: இப்போ வந்து நேத்தியோட அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. மே 4 தொடங்கப்பட்ட அந்த அக்னி நட்சத்திரம் நேத்தி மே 28 அது முடிஞ்சிருச்சான். ஸோ வரும் நாட்களில் வெயிலோட தாக்கம் குறையும் அப்படின்னு நம்ம வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு இரு இடங்களில் மழை பெய்யக்கூட வாய்ப்பும் இருக்குது. அதுவும் நாளைக்கு வந்து இடிமின்னலோட பலத்த காற்றோட சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க.
0: ஸோ இந்த தகவலோட இன்னொரு ஒரு தகவலாக என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி பொதுவாக போனோம் அப்படின்னா பக்கத்தில் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இந்த திருவள்ளுவர் சிலைக்கிட்ட அந்த படகு போக்குவரத்துக்கு போவோம்.
1: ஆமாம்.
0: ஸோ வந்து

0: ஆசையோடு வந்து போயிருக்கிறாங்க. ஆனால் வந்து அங்கே கடல் நீர் மட்டம் தாழ்வானதுனால திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க இப்போதைக்கு.
1: அதனால் நீங்கள் அதை முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறீங்க.
0: ஆமாம், முன்னுக்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. அங்கே போகிறதா இருந்தால் அங்கே போக முடியாதே அப்படிங்கிற ஒரு இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா போனதுக்கப்புறம் ஏமாற்றம் தர்றதுக்கு நாங்கள் முதலையே சொல்லிட்டனால நீங்கள் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க.
1: கண்டிப்பாக. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வருஷம் 16 திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து தெரிஞ்சிருங்க.
2: பொங்கல் பொங்கல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान, जन जन

0: வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான இந்த நீட் நுழைவுத் தேர்வு வந்து கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்டுச்சு. இந்த தேர்வோட வினாத்தாள் முன்கூட்டியே கசந்தனால நாடு முழுவதும் வந்து நீட் தேர்வுக்கு வந்து ரத்து செய்யப்பட்டிருந்தாங்க. ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வும் வந்து நடத்தப்பட்டாச்சு. ஸோ இந்த தேர்வுக்கு வந்து நீட் கட்டணத்தை திரும்ப பெறதுக்கு ஜூன் 22 வரைக்கும் வந்து அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் கடந்த 27ஆம் தேதியோடு நிறைவு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காலக்கெடு வந்து நிறைவு பெற்றுச்சுன்னாங்க. இந்த சூழலில் காலக்கெடு நீட்டிருக்கப்பட்டிருக்கு, 27 சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இனிமேல் ஜூன் 22 வரைக்கும் நீங்கள் இதுக்கான கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இந்த நீட் நுழைவு தேர்வை கிட்டத்தட்ட 22 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கால அவகாசம் மே 27லேருந்து ஜூன் 22 மாற்றிருக்காங்க.
1: இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாணவர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மே 22ஆம் தேதியிலிருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழில் மாணவர்களுடைய பெயர், பிறந்த தேதி, புகைப்படம், பயிற்று மொழி இதில் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு வந்து ஜூன் 4ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. தலைமை ஆசிரியர்கள் மாணவர்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழில் எதனும் திருத்தங்கள் இருந்ததுன்னா அந்த அதை மேற்கொண்டு சான்றொப்பம் விட்டு தேர்வுத்துறை மாவட்ட அலுவலகத்தில் ஜூன் 4ஆம் தேதிக்குள்ளே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஒரு நகலை மாணவர்கள்கிட்டையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்களுடைய நலன் கருதி பிழைகளற்ற மதிப்பெண் சான்றிதழ்களை அச்சிடுறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்குது, கும்பகர தங்கையா திரைப்படத்திலிருந்து. இவ்வளோ நேரம் வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
0: நான் உங்கள் அஜய் வசந்தி பாலமுருகன்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களை ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி இனியம் ரெயின்போ 102.6 நேரம் 12:01. நம்ம நிலைப்பண்பலை 102.6 இனி உங்களுக்காக காத்திருக்கிற நிகழ்ச்சிகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிகளும் நேரமும் சொல்லும் நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம நீங்கள் உங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட சிறந்த பழக்கம் எது, இது பற்றி தோழிகள் நேரலையில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கிட்ட ஷேர் பண்ணலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வாத்சல்யா திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் சிறுநீரகங்களை பாதுகாக்கும் வழிமுறைகள். 1:55 பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் தராங்க பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபலட்சுமி அவர்கள். பிற்பகல் 2:15 மணி திருநாடு நிகழ்ச்சியில் சிக்கல் தாரா மலை பிரதேசம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். இன்று மாலை

நான்கு ரெண்டுக்கு பொதிகை தும்பி, ஐந்து ரெண்டுக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1989களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை கேட்டு ரசிக்கலாம். இரவு 7:10 கடலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ப. இளஞ்செழியன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம். நேர்களை இன்னைக்கு இரவு 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில வாலி மோட்சம் தோல்பாவை கூத்து கேட்டு ரசிக்கலாம். வழங்குறாங்க தோபாளை 6 முத்துக்குமார் ராவ் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் இடம்பெறும். 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு இலக்கியத்தில் நகைச்சுவை, இதில் ஔவையார் முதல் சமகாலம் வரை தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக இடம்பெறும். இதில் இன்னைக்கு திருநெல்வேலி வி எம் சத்திரம், அம்புஜம் அபலவாணன் அவர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். தோழிகளே, இது உங்களுக்கான நேரம். இன்னைக்கு பகல் 12:10 சிநேகிதியை நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேச இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே இருந்து என்ன நல்ல பழக்கத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. சின்ன வயசுலேருந்தே நம்ம அம்மா கூடவே அம்மாவை பார்த்தே நிறைய பழக்கங்களை பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனாலும் ஒரு சில பழக்கங்கள் நம்ம செய்யும் போது, இது எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டதுப்பா, இன்றைக்கி எனக்கு ரொம்ப கை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் செய்யும் போதெல்லாம் மகிழ்ச்சி பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பழக்கங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அழைக்கலாம் 2561132 மற்றொரு எண் 2561133. நம்ம நிலையோட இணைப்பெண் 0462. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி,
4: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:11. ஸ்னேகிதியே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு, நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட சிறந்த பழக்கம் எது. இது பற்றி தோழிகளே நீங்கள் நேரலையில் பங்கேற்று எங்கள் கூட உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் திவ்யா.
0: திவ்யா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல இருக்கு.
1: ஆமாம், நம்ம அம்மாவை பற்றி பேசணும்னா அம்மா கிட்ட வந்து கற்றுக்கிட்ட விஷயத்த சொல்லும்போது சந்தோஷம் வராமல் இருக்க முடியுமா?
0: அதானே.
1: ஆமாம்,
0: தோழிகள் என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சா இன்னுமே ஹாப்பியாக இருக்குது.
1: ஆமாம் தோழிகளே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட பழக்கங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 0462

0: 2 5 6 1 1 3 2 மற்றும் 0 4 6 2 2 5 6 1 1 3 3 அப்படிங்கிற எண்களுக்கு.
1: சின்ன வயசுல நம்ம பார்த்த முதல் முகம் அப்படின்னா அம்மா தான் இல்லையா? அவங்க கத்து தந்த வார்த்தையில தொடங்கி ஒவ்வொன்றுமே அம்மா சொல்லி தந்த பழக்கம் தான்.
0: இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்குறோன்னே அதுக்கு காரணமே நம்ம அம்மா தானே.
1: அது வந்து நீங்க என்னதான் சொன்னாலும் யார் சொன்னாலும் மறுக்கவே முடியாது. ஆனா அதுலயும் சிறந்த பழக்கம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இது எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், இந்த இடத்துல எனக்கு கை கொடுக்குது அப்படின்னு நினைச்சு சில பழக்கங்கள் நம்ம மனசுலயே வச்சிருப்போம். அது வந்து ஒரு காலம் டைமிங்கா இருக்கட்டும், அம்மா வந்து டைமிங் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க, ஒரே நேரத்தில் நிறைய வேலை பண்ணுவாங்க, அதுவும் நேரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும். இது போல உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு இருந்துருப்பீங்க, இப்போவுமே நிறைய அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, பயன்படுத்திட்டும் இருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தோழிகளே நீங்கள் நேரலையில் எங்கள் கிட்ட ஷேர் பண்ணலாம். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேங்க மேடம்.
0: முகவூர் ஜோதி, சொல்லுங்க, உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட சிறந்த பழக்கம்னா என்ன சொல்லுவீங்க?
2: சின்ன பிள்ளையில இருந்து எங்க அம்மா வந்து கூலி வேலைக்கு போவாங்களா, 5:30 எல்லாம் எந்திரிச்சுவாங்க மேடம். வேலையை பார்த்துட்டு வேலைக்கு போவேன், அந்த பழக்கம் என்கிட்ட இன்னும் இருக்கு. நானும் அதிகாலையில எப்பவுமே எந்திரிச்சிருவேன்.
1: அதிகாலையில எந்திரிச்சாலே வேலை எல்லாம் கடகடன்னு நடந்துரும் இல்லையா?
2: அவங்க பழக்கம் தான் எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு மேடம்.
1: சூப்பருங்கம்மா.
2: அப்புறம் இன்னொன்னு மேடம், அவங்க வந்து பொறுமையா இருப்பாங்க.
1: பொறுமையா இருப்பாங்க.
2: எங்க அப்பா வந்து பயங்கர கோவக்காரரு, அவங்க கிட்ட எடுத்து சண்டை போட மாட்டாங்க. ஆனா அவ்வளவு பொறுமையா இருந்து இன்னும் இருக்காங்க. எங்க அம்மா 80 88 வயசு ஆயிருக்குமே, என்கிட்டதான் இருக்காங்க மேடம்.
1: நீங்க அந்த பொறுமையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க.
2: ஆமாங்க மேடம், அவங்க பொறுமையா இருப்பாங்க. நான் என்கிட்ட எவ்வளவு அமைதியா இருக்கு. மருமாவட்ட கொஞ்ச நாள் இருந்தாங்க, இருக்க முடியல, என்கிட்ட வந்துட்டாங்க, நான் தான் பாத்துக்கிறேன் குழந்தை மாதிரி.
1: சூப்பருங்கம்மா.
2: நன்றி
1: ஜோதிமா, நல்ல ஒரு ரெண்டு விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க, நன்றி.
2: நன்றி மேடம்.
1: அடுத்த தோழி வாங்க, வணக்கம்.
3: ஹலோ,
1: சொல்லுங்க, யாரு?
3: வணக்கம். எங்க அம்மா ரிஷி அம்மாட்டையும் திவ்யா அம்மாட்டை பேசுறது கடைமுக வந்து பீமா. நல்லா இருக்கா?
0: நல்லம்மா இருக்கும்.
1: சொல்லுங்க பீமாமா.
3: அதாவதுமா, எங்க அம்மா வந்து எல்லாரும் என்ன யார் பார்த்தாலும் நல்லா இருக்கா நல்லா இருக்கான் கேட்கும்.
0: நல்ல விசாரிப்பு.
1: பெரியவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல,
0: சமைப்பாங்க.
1: அதனால வந்து ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து பார்த்து பார்த்து பண்ணும்போது, இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் நல்ல வறுத்தரைக்கணும், வறுத்தரைச்சாதான் எங்கள் அம்மாவுக்கு அந்த குழம்பு வந்து வச்ச மாதிரி இருக்கும். இப்படி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா நானும் இப்போ ஃபாலோ பண்ணும்போது நினைப்பேன், அம்மா அப்படி சொல்லி தந்தனால்தான் நம்ம அப்படிதான் வறுத்து வறுத்து வறுத்து வறுத்து அரைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு.
0: நீங்கள் இப்போ உங்கள் அம்மா மாதிரி சூப்பராக சமைப்பீங்கன்னு சொல்கிறீங்க.
1: சூப்பராக சமைப்பேனான்னு தெரியல, அம்மா மாதிரி சமைப்பேன்னு சொல்கிறேன்.
0: உங்கள் அம்மா சூப்பராக சமைக்கணும்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து சூப்பராக தான் சமைப்பாங்க அப்படின்னு நாங்களும் நம்புறோம். சரி, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள்கிட்ட பேசக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: நேர்களை உங்களுக்காக வந்துட்டு இருக்க வியாபாரி திரைப்படத்திலிருந்து பாடல் தேவாயசையில் ஹரிஹரன் பாடியிருக்காங்க.

ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: நேரம் 12:23. ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம், நீங்கள் உங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட சிறந்த பழக்கம் எது அப்படின்னு தோழிகள் நேரலையில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. வணக்கம். யோசிச்சுட்டு இருக்காங்க போல.
0: வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யாருங்க?
2: பெருமாள்புரத்துலேருந்து கோமதி நலச்சிவாயன் பேசுகிறேன்.
1: அம்மா, நீங்கள் வந்து நேற்றுக்கு வந்தீங்கல்ல, நீங்கள் நாளைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க சரிங்களா?
2: மேடம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கலந்துக்கணுங்கிறீங்க.
1: இப்போ நாங்கள் ரூல்ஸ் கொஞ்சம் மாற்றிட்டோம். இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான், ஏன்னா நம்ம நிறைய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த தோழி யாருங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். ஓகே, தோழியோட இணைப்பு நமக்கு கிடைக்கல, பரவாயில்ல. மறுபடியும் முயற்சி பண்ணுங்க தோழிகளே, கண்டிப்பாக உங்களுக்கும் லைன் கிடைக்கும்.
0: திவ்யா, நீங்க வந்து என்கிட்ட கேட்டீங்க உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பழக்கம் என்ன, நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு.
1: நம்ம பீமா அம்மா சொன்ன மாதிரி எங்க அம்மா கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம என்ன கொடுத்தாலும் வந்து இந்த தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
0: ஓ,
1: அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா, நல்லா அந்த இதமான வார்த்தைகள். இப்போ நம்ம சமைச்சு கொடுக்கும்போது இது உப்பு சரியில்லை, இது காரமாக இருக்குன்னு சில பேர் வந்துலாம் நல்லா வேலைன்னு மூஞ்சில் அடித்தமே சொல்லிடுவாங்க. எங்கள் அம்மா அப்படி கிடையாது, அது நல்லா இருக்கு, கொஞ்சம் தான் உப்பு கூட அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு தான் தோணும்.
0: நம்மளுக்கு நல்ல பழக்கம் இல்லை.
1: அதனால நமக்கு வந்து என்ன சமைச்சாலும் எங்கள் வீட்டில் வந்து நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மா எங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் சொல்லும்போது வந்து இன்னும் எவ்வளோ நாளும் ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது எங்களுக்கு இருக்கு எப்போவுமே.
0: சூப்பர், இது கேட்கவே நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும், நல்லா பண்ணியிருக்கீங்க ஆனால் கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா?
1: நான் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுவேன், அது ஒன்று தான் வித்தியாசம்.
0: சரி, அடுத்த தோழி வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். நிச்சயமா விட்டீங்க, திவ்யாமா விட்டீங்க,
0: நல்லா இருக்கோம். சொல்லுங்கம்மா.
3: ஆறுமுகம்படியில இருந்து சாந்தி.
0: சாந்திமா சொல்லுங்க, நீங்க உங்க அம்மா கிட்ட இருந்து என்ன நல்ல பழக்கத்தை கத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க?
3: எங்க அம்மா கிட்ட இருந்து நல்ல என்ன பழக்கம் கத்துக்கிட்டேன்னாக்கி, எல்லாத்துக்கிட்டே நல்லா பேசணும் அப்படின்பாவே. எங்க அம்மா
1: நல்லா பேசணும்.
3: ஆமா, அவன் யார்ட்டையும் பேசாம இருக்க கூடாது. எதிரியா இருந்தா என்ன, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வாங்கன்னு கூப்பிடன்னு
0: சொல்லுவாங்க.
3: அத்தெல்லாம் நீ நான் பேசக்கூடாது, நீங்க நாங்கன்னு
1: பேசணும்.
3: அவன் மரியாதையா பேசன்னு சொல்லுவாங்க. அத்தெல்லாம் அவங்க தொழிலு ரெண்டு பீடிச்சுட்டோம் நாங்க வந்து, அதனால பீடிச்சுத்தி பழகிக்கிடுங்கன்னு பீடிச்சுத்தி எங்களுக்கு தெரியும், பீடிச்சுட்டு தெரியும் பாத்துக்கங்க. நல்லா தொழில போய் சொல்லிருந்தாவ. எங்க அம்மா நல்லா சொல்ல, சாப்பாடு பொங்கலுக்கும் நல்லா பொங்கி தரேன். நல்லா எங்க அம்மா மாதிரி குழம்பு வச்சுக்கிட முடியாது, ஆனாலும் வைப்பேன்.
0: ஆனாலும் வைப்பீங்க, அவங்க அம்மா மாதிரியே அவங்க என்னெல்லாம் ட்ரிக் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வைப்பீங்க இல்லையா?
3: அவங்க அப்பா அந்த டேஸ்ட்
0: அடிச்சுக்க முடியாது, அம்மா டேஸ்ட்
3: அந்த அந்த அவங்க வச்ச ருசி அப்படி வராது, எப்படியோ வந்து மக்கே வரும்.
0: ஆனா வந்து உங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அம்மா நல்லா வைப்பாங்க ஆனா அந்த டேஸ்ட் எங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு.
3: எங்க ஏன் முதல்ல சொல்லுவா, ஏமா நீ என்னமா குழந்தைக்கோ முகமா குழந்தைக்கோ எப்படி இது வரும்?
0: சரி சரி, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்தான். சரிம்மா, நன்றிமா.
3: நீ குழந்தைக்கு அங்க கத்துக்க அப்படிவா.
0: நன்றிங்கம்மா, நன்றி. திவ்யா, நாம வந்து தோழிகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கத்துக்கிட்டோம், ஆனாலும் எங்க அம்மா மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு. நாம வந்து நிகழ்ச்சியில இப்போ பாடல் கேட்டுடலாமா?
1: பாடல் கேட்டுட்டு நம்ம தோழிகள் கிட்ட நம்ம பேசலாம்.
0: பேசலாம். நிகழ்ச்சியில நேர்களை உங்களுக்காக வந்துட்டு இருக்கோம். நியூ திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளுக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையில உன்னி கிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடிய இந்த பாடல்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி
5: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: இடைவெளியின்றி உங்கள் இதயம் தொட்டுக்கொண்டிருப்பது நெல்லை பண்பலை 102.6 நேரம் 12:33 கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நீங்க உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சிறந்த பழக்கம் எது அப்படின்னு. தோழிகள் வந்து அவங்களோட அனுபவங்களை வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா, நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, அம்மா வந்து என்ன செஞ்சு கொடுத்தாலும் பாராட்டிட்டே சாப்பிடுவாங்கன்னு.
1: ஆமா,
0: யோசிச்சு பார்க்கப்ப உண்மையிலே இது நல்ல பழக்கம் தான் திவ்யா.
1: உங்களுக்கும் ஏதோ தோணி இருக்குமே.
0: இல்லை இல்லை, சில இடத்துல நம்ம வந்து ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு செய்வோம். ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் அதை சொல்லும் போது நம்ம மனசு வலிக்க தானே செய்யும் பாருங்க.
1: ஆமா,
0: ஆனா அதே இது உங்க அம்மா சொன்ன முறையில சொன்னா அது வந்து சரி ஓகே நம்ம தப்பு பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் டைம் நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா. சரி, அடுத்த தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க? இனிமேல் இருந்து நாங்க அத கவனமா பேசுவோம். நீங்க நேத்திக்கு
0: சரிம்மா, நீங்க யாரு எங்க பேசுறீங்க சொல்லுங்க.
2: நான் பார்க்கணும் வந்தா பேசலாம், நேற்று பேசுறேன், நான் சொல்ல கண்டு வந்து இங்க கவனிச்சுதானு பொதுவாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா, இனிமேல் நாங்க அதை கவனத்துல கொள்றோம். நன்றி நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு.
0: நேர்களை உங்க எல்லாரையுமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆனா என்ன அப்படின்னா, புதிய நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்படி எல்லாம் ஒரு,
1: அதுவும் நிறைய நேர்களை வந்து எங்களுக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், புது நேர்களும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு விதிமுறையை நம்ம கொண்டு வந்திருக்கோம்.
0: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம், வணக்கம் சொல்லுங்க.
1: கல்லிடை குறிச்சில இருந்து பிரேமா.
0: நல்லா இருக்கும் பிரேமாமா, சொல்லுங்கம்மா.
3: எங்க அம்மா கத்துக்கிட்டது எந்த வேலையுமே தள்ளி போடக்கூடாது, அதனால கடைபிடிச்சிட்டு இருக்கேன். ஒழுக்கமா வளர்க்க சொல்லுவாங்க, அது மாதிரி யாருக்கும் எதுனாலும் கொடுக்க சொல்லுவாங்க, தர்மம் பண்ண
0: சொல்லுவாங்க. நிறைய நல்ல பழக்கம் உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, நன்றிமா.
1: நிறைய பேருக்கு அந்த வேலையை தள்ளி போடுற பழக்கம் இருக்கு இல்லையா, அந்தந்த நேரத்துல அந்தந்த செய்யணும் அப்படிங்கறது ஒரு நல்ல பழக்கம். அந்த பழக்கம் எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு பிரேமா அழகா சொன்னாங்க.
0: ஆமா, இப்ப உங்களுக்கு தோணுமே இதுவும் எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு.
1: அதை விட இன்னொரு, அந்த வேலையை வந்து நம்ம சுலபமா முடிக்கணும் அப்படின்னா அந்த வேலை வாங்குறது கூட ஒரு திறமை.
0: இல்ல, அவங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப அம்மா வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதுமே ஏதாவது ஒரு வேலை இதை பண்ணிரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கழிச்சு பண்றமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருப்போம் தானே. அவர் சோம்பேல் தன மாட்டேன் அப்படியே உட்கார்ந்து இருப்போம். ஆனா நம்ம அம்மாக்கு நான் சொன்னதும் பண்ணணும் அப்படின்னு, எங்க அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க,
1: அது சொன்ன உடனே செய்யணுங்கிறது சில பேருக்கு இருக்கு
0: அப்படின்னு கடகடன் பண்ணுவாங்க. அதுவுமே நம்ம வந்து அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த தோழி வாங்க, வணக்கம்.
1: ஆஹா, தோழிகள் எல்லாமே முயற்சி பண்றாங்க, ஆனா அவங்களோட இணைப்புல தான் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன்.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கம்மா.
4: பாவூர்
0: சத்திரம்ல இருந்து சுதாவா.
4: ஆமா
0: சொல்லுங்கம்மா.
4: அம்மா அம்மா அம்மா ஒரு பழக்கம்னாக்கி அதிகாலையில அம்மா 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. எனக்கு 49 ஆகுது, அந்த பழக்கத்தை இன்னும் கடைபிடிச்சிட்டு தான் வந்துகிட்டு
0: இருக்கேன்.
4: அந்த பழக்கம் நல்ல, அம்மா என்ன சமைப்பாங்களோ அதை அவங்க வச்சு இப்பவும் அதை சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஒரு நல்ல பழக்கம் தான்.
0: நல்ல பழக்கத்தை கடைபிடிச்சு நிறைய விஷயங்களை நீங்க வந்து பயனுள்ள வகையில செஞ்சிருக்கீங்க. நன்றி. தோழிகளே, நீங்க தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டு இருக்கு. தளபதி திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளுக்கு இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: நேர்களை இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றால் நாட்டின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களை இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். இதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் அரசுக்கு இந்த உயர்மட்ட குழு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவியர்களை தடுக்க எவ்வித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து பங்களாதேஷ் நாட்டையொட்டி மேலும் ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஐநா அமைதிப்படை தினத்தையொட்டி இதில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான தன்னலமற்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் காலகட்டங்களில் மிகுந்த அர்ப்பணிப்போடு அமைதியை நிலைநாட்ட அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி

0: பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். மூலக்கூறு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக ஒடிஷா மாநில அரசுக்கும் இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சப்ஸ்ட்ரேட் எனப்படும் இந்த மூலக்கூறு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தொழில்துறையில் நவீன கட்டமைப்பை உருவாக்க பயன்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். நியூயார்க்கில் 50 மேற்பட்ட தொழிலதிபர்களை தாம் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள திரு கோயல், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகத்திற்கு உகந்த சூழல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பதாக தாம் அமெரிக்க தொழிலதிபர்களிடம் எடுத்துக் கூறியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கனடாவின் வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்து ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வர்த்தக முதலீடு தொடர்பான கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை இருதரப்பிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இருதரப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பது, வர்த்தகத்துறைக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங் நினைவு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண் சிங் எடுத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் அயராது பணியாற்றியவர் சரண் சிங் என்றும் வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா தமிழகம் இடையேயான கலாச்சார உறவை வலுப்படுத்தும் வகையில் மலேசியாவிலிருந்து 46 பேர் கொண்ட கலைக்குழு இன்று சென்னை வந்தடைந்தது. தில்லை தஞ்சை நாட்டிய யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இந்த கலைக்குழுவினர் இம்மாதம் 31 தேதி தஞ்சாவூரிலும் ஜூன் 1 தேதி சிதம்பரத்திலும் நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். பரதநாட்டியம் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகள் மலேசிய கலைஞர்கள் மூலம் நடத்தப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் ஜூன் 3 தேதி விசாகப்பட்டினம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து இம்மாதம் 21 தேதி புறப்பட்ட எண்ணெய் கப்பல் அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் கடந்த 24 மணி நேரத்தில் 23 வர்த்தக கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடக்க உதவியதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் போர் சூழல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் கடற்படையினர் வெற்றிகரமாக கப்பல்கள் கடந்து செல்வதற்கு உதவி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்மோஸ் மற்றும் செங்கடல் உள்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது.

அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். புனியாவிலும் சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 1000+ மேற்பட்டோர் எபாலா வைரஸால் பாதிக்கப்படக்கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும், இதுவரை இந்நோயின் தாக்குதலுக்கு 238 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ராஸ் அதனம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 மணி அளவில் இடிந்து விழுந்தது.

நோயின் தாக்குதலுக்கு 238 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ரோஸ் அதனோம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 மணி அளவில் இடிந்து விழுந்தது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொழிலாளர்களை இடிபாடுகளிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஷேக் கோயல் சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மத்திய புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் சராசரியாக 90% வரை மட்டுமே மழை பெய்யக்கூடும் என்றும், 4% கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இயல்பான மழையளவு இருக்கும் என்றும், மத்திய தெற்கு தீபகற்ப மற்றும் வடமேற்கு பகுதியில் மழையளவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எல்நினோ தாக்கத்தால் பருவமழையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா, ஜூன் மாதத்தில் இயல்பை விட குறைவான மழை இருக்கும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கட், குஜராத் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்றும் திரு மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: பர்சனல் லோன் ஆஃபர்
7: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
6: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
7: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
8: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
7: அப்ப நான் என்ன பண்றது?
8: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
7: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
8: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
9: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
10: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட சிறந்த பழக்கம் எது அப்படின்னு தோழிகள் நேரலையில் பங்கேற்று தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்களும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அழைக்கலாம். 2561-1-3-2 மற்றொரு 2561-1-3-3 இணைப்பில் வர தோழி, வாங்க. வணக்கம்.
11: ஆஹா, வந்த வேகத்தில் போயிட்டாங்களே.
10: வணக்கம். வணக்கம்.
11: காத்திருக்கிறதுனால அவங்களுக்கு சிக்னல் கிடைக்கல, என்னவோ தெரியல. பரவாயில்ல தோழிகளே, நல்லா முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு லைன் கிடைக்கும். வந்துட்டாங்க தோழி, பேசிடலாம். வணக்கம்.
10: வணக்கம்.
11: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
12: நல்லா இருக்கீங்களா?
10: நல்லா இருக்குமா? சொல்லுங்கம்மா, யார் இங்க பேசுறீங்க?
12: வைக்கால்பட்டியில இருந்து முத்துலட்சுமி பேசுறேன் மேடம்.
11: வைக்கால்பட்டியில இருந்து முத்துலட்சுமி?
12: ஆமா மேடம்.

0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: சூப்பரா
1: இருக்கோம்
0: இருக்கும்.
1: முத்துலட்சுமிமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
0: மேடம், எங்க அம்மா எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பா, விட்ட வெள்ளையை காமிக்க மாட்டாவ. அதே மாதிரி ஓரளவு சுமாரா எங்க அம்மாவே இல்லைனாலும் சுறுசுறுப்பா இருப்பேன் மேடம்.
1: ஓ சரி, சூப்பர்.
2: இப்ப வந்து அவங்க 100% இருந்து அதுல ஒரு 50% நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்களா?
0: ஆமா,
1: இருந்தாலும்
0: சரி
1: அது ஒரு
0: மேடம்.
1: இன்ஸ்பிரேஷன் தான், அம்மா மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு.
0: ஆமா மேடம்,
1: சூப்பருங்க.
0: தேங்க்யூ மேடம்.
1: நன்றி
0: ஆ
1: மேடம்.
0: சரி மேடம்.
1: வணக்கம்.
2: தோழிகள் எல்லாமே ஆர்வமா அவங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்ட பழக்கங்களை நம்ம சொல்லணும்னு வர்றாங்க. அவங்க போட்டி போட்டதுனால கிடைக்கலன்னு நினைக்கிறேன் லைன். பரவாயில்ல, நிகழ்ச்சியில் முயற்சி பண்ண எல்லா தோழிகளுக்குமே நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கே வந்துட்டோம். தோழி வந்துட்டாங்களா?
1: வணக்கம். இனிப்பில் இல்லை அவங்க. ரம்யா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, தோழிகளுக்கு தோழிகளை இன்றைக்கி நிறைய விஷயங்கள், ஒரு ஒரு விஷயமும் ரிப்பீட் பண்ணாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணீங்க.
2: ஆமாம், சீக்கிரம் எந்திக்கிறதாகட்டும், நான் அம்மா மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பேன், அந்த வேலைகள் எல்லாம் செய்கிறது,
1: நன்றி சொல்கிறதா இருக்கட்டும்,
2: நல்ல விசாரிப்புகள்,
1: இப்படி நிறைய நிறைய சொன்னாங்க. உண்மையிலே கண்டிப்பாக வந்து அம்மா தான் வந்து நம்மளுக்கு முதல் ஆசிரியர். நம்ம வந்து முகம் பார்த்து பழகினது, வளர்ந்தது, கைப்பிடிச்சி நடந்தது எல்லாமே அம்மா கூட தான். ஆனாலும் அம்மா கிட்ட இருக்க சிறந்த பழக்கம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் அதை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயமும் உங்கள் அம்மா கிட்டேருந்து சிறப்பான விஷயங்களை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் சூப்பரான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு வாழ்த்துக்களோடு இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான், எஸ் லிசி ஜெகன், மற்றும்
2: நான் உங்கள் திவ்யா.
1: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு. மன்னன் திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளுக்கு இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்காங்க. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். NPS வாட்சால்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வாத்சல்ய திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாத்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள்

0: தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பேன் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDAவால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ₹250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ₹250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்ய கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் NPS வாத்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. The Supreme Court today directed all high courts across the country to pronounce judgments within 3 months of reserving them. The Apex Court also noted that delays in the delivery of judgments can cause irreparable harm to litigants. Underlining that faster decisions are required in cases of personal liberty, a bench comprising Chief Justice Suryakant and Justice Joymalia Bagchi said orders in bail applications should be pronounced the same day, and if they are reserved, they must be pronounced and uploaded the next day. Issuing a slew of directions, the top court said the order of bail or sentence suspension should be communicated to the jail authorities as soon as it is pronounced, and the under trial convict should be released preferably the same day or at most the next day. An India-bound oil tanker, Nissos Keros, has successfully crossed the Strait of Hormuz and is en route to Visakhapatnam with an expected arrival on the 3rd of next month. The Marshall Islands flagged vessel departed from Sharjah on the 21st of this month and was tracked in the northern Arabian Sea off India's west coast this morning. Iran's news agency reported that the Islamic Revolutionary Guard Corps Navy had facilitated the passage of 23 commercial vessels through the strait in 24 hours amid ongoing tensions over proposed transit fees by Tehran. Iran has proposed regulating maritime traffic via a new authority, while the United Nations maintains that imposing transit fees in international waters is illegal. The United States has called for free navigation through the strategic waterway. Karnataka Governor Thavarchand Gehlot has accepted the resignation of Chief Minister Siddaramaiah in Bengaluru today and dissolved the Council of Ministers with immediate effect. However, he has been asked to continue in office as caretaker Chief Minister until alternative arrangements are made, asking him not to take any executive decisions during this period. Siddaramaiah had submitted his resignation letter at the Lok Bhavan yesterday. In Uttar Pradesh, 6 workers were killed after an under-construction bridge collapsed during a late-night storm in Hamirpur. The bridge, which stretches from Morakandar to Kandaur village, was being built over the Betwa River. The incident took place last night at around 2 a.m. when some workers were standing under a hydro machine amid rain. Rescue operations by NDRF and SDRF are underway. Union Commerce and Industry Minister Piyush Goyal engaged with over 50 business and industry leaders at the round table.

0: இனிய மதிய வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி இனியம் ரெயின்போ 102.6ல் இது நலம் தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச இருக்கிறோம். அதுதான் சிறுநீரகங்களை பாதுகாக்கிற வழிமுறைகள் என்னெல்லாம். நம்ம உடம்புல தினமும் ரெஸ்டே இல்லாமல் வேலை செஞ்சிட்டே இருக்கிற அமைதியான வீரர்கள் தான் சிறுநீரகங்கள். இரத்தத்தை சுத்தப்படுத்துறது, உடம்பில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுறது, உடலோட நீர் சமநிலையை பராமரிக்கிறது, இந்த மாதிரி முக்கியமாக நிறைய வேலைகளை சிறுநீரகங்கள் செய்துட்டுருக்கு. அதனால தான் சிறுநீரகங்களை நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு சமம். என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து சிறுநீரகங்களை பாதுகாக்க முடியும். அது என்னெல்லாம், அது உணவாக இருக்கட்டும், நம்ம ஃபாலோ பண்ணுற டெய்லி பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நாம் இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். கூடவே அருமையான பழைய திரைப்பட பாடல்களும் உங்களுக்காக ஒலி வளமர காத்துட்ருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து, வாலி வரிகளுக்கு வி குமார் இசையில டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்காங்க.
1: ஏன்னா நீங்க சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற

நீ தாண்டி மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி பட்டு புடவைக்கு ஏதடி.

0: திறமந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேன்?
0: சொன்னத்தை செய்வேன்.

0: சங்கதி எல்லாம் நமக்கேண்டி பட்டு நமக்கேண்டி பட்டு நமக்கேண்டி.
1: சிறுநீரகங்களை பாதுகாக்கிற வழிமுறைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். நலம் தர நிகழ்ச்சியில நேரம் 1:16. முதல்ல என்ன அப்படின்னா, தண்ணீர் குடிக்கிற பழக்கத்தை வந்து அதிகரிக்கணும். நீர் தான் உயிர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும் பழக்கம் நம்ம கிட்ட இருக்கிறப்ப அதுவே சிறுநீரகங்களை பாதுகாக்கிற முதல் ஆயுதம்னு சொல்லலாம். இப்படியா நாம் தினமும் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கும் போது அதுவே அந்த சிறுநீரகங்களுக்கு இயற்கை சுத்திகரிப்பாக செயல்படுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சிறுநீரகங்களை பாதுகாக்கும் அப்படின்னு நாம் நம்பணும். அது என்ன அப்படிங்கிறத பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக. கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையலற்றியம் சௌந்தராஜன் பி சுஷீலா பாடியிருக்காங்க.

முக்கியமாக நம்ம சாப்பிட்ற இந்த ஜங்க் ஃபுட், இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் நம்ம சாப்பிடுப்பா, அதில் எவ்வளோ சர்க்கரை சேர்ந்துருக்கு, உப்பு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்கிறது இல்லை சில நேரங்களில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் சமைக்கிற சத்தான உணவுகளை சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிகழ்ச்சியில் எடுத்த பாடல் உங்களுக்காக அவன் தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்காங்க.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் ஒரு மணி 29 நிமிஷத்தில் கேட்டுட்ருக்கீங்க. இது நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கோம் சிறுநீரகங்களை பாதுகாக்கிற வழிமுறைகள் என்னெல்லாம் அப்படின்னு. அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க, உடற்பயிற்சி தான். நம்ம செய்கிற உடற்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம உடம்பு மட்டும் இல்லை, நம்ம உடம்பில் உள்ள உள் உறுப்புகளையுமே பாதுகாக்கிற வேலையை செய்து, நம்ம தினமும் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் நடற்பயிற்சியோ இல்லை ஏதாச்சும் ஒரு உடற்பயிற்சியோ செய்கிறது வந்து அவசியமாக இருக்குது நம்ம உடம்புக்கு. உடல் வந்து சுறுசுறுப்பாகவும் மனம் வந்து புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாத்துக்கும் மேலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், இது ரெண்டையுமே கட்டுப்பாட்டில் இந்த உடற்பயிற்சியால் வைக்க முடியும். ஏன்னா இந்த ரெண்டு பிரச்சனைகளுமே சிறுநீரக பாதிப்புக்கு மிக முக்கிய காரணங்களாக இருக்குது. நாம் உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னதுமே என்ன சொல்லுவோம்னா வேலை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம். வேலை வேலைன்னு ஓடுறோம், ஆனால் நம்ம பண்ணுற வேலையை சிறப்பாக செய்யணும்னா நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திற்காக கேவி மகாதேவன் இசையில் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் ஜமுனாராணி பாடியிருக்காங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நலம் தானா நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்கோம் சிறுநீரகங்களை பாதுகாக்கிற வழிமுறைகள் பற்றி. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எந்த விதமான மாத்திரைகளையுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது. குறிப்பாக வலி நிவாரணி மாத்திரைகளை மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கவே கூடாதுல்ல. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி வலி நிவாரணி மாத்திரைகளை நம்ம பயன்படுத்தும்போது கூட சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. எந்த மருந்தாக இருந்தாலும் மருத்துவரோட ஆலோசனையோட மட்டுமே எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம மறந்துடவே கூடாதுங்க. நாம் சின்ன விஷயந்தானே அப்படின்னு அசால்ட்டாக பண்ணிடுவோம், ஆனால் அது பின்னாடி என்னென்ன விளைவுகளை நம்ம உடம்புக்குள்ளால் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம சிறுநீரகங்களை நம்மளால் பாதுகாக்க முடியும். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக வந்துட்டுருக்க இந்த பாடல் பராசக்தி திரைப்படத்திலேருந்து. காமாட்சி சுந்தரம் வரிகளுக்கு ஆர் சுதர்சனம், இசையில் MS ராஜேஸ்வரி பாடியிருக்காங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நலன்தர நிகழ்ச்சியில் சிறுநீரகங்களை பாதுகாக்கிற வழிமுறைகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானதுங்க, நம்மளை நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா வேலைப்பழு காரணமாக சிறுநீர் கழிக்கிறத வந்து தடுத்து வைக்கிற பழக்கத்தை வச்சுருப்போம். இது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. அதிக நேரம் சிறுநீரக வந்து அடக்கி வச்சுருக்கவே கூடாது. இதனால் சிறுநீர் தொற்று, சிறுநீர் பை கற்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உருவாக காரணமாக அமைது. எப்போவுமே நம்ம உடலில் இயற்கை தேவைகளை சரியான நேரத்துக்கு நிறைவேற்றுறது அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. அதே போல் நல்ல தூக்கம், மன அமைதி நம்ம உடலுக்கு தேவையான ஒன்று. போதுமான தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் உடல் வந்து ரொம்ப டயர்டாயிரும், மன அழுத்தம் அதிகரிக்கும், இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் பாதிக்கப்படும். தினமும் குறைஞ்சது 7-8 மணி நேரம் தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, நம்ம உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி. நம்மளோட சிறுநீரகங்கள் நமக்காக தினமும் அமைதியாக உழைக்குது, அதை பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு. நல்ல உணவு, நல்ல பழக்கம், உடற்பயிற்சி, போதுமான தண்ணீர், இதெல்லாம் சேர்ந்தா தான் ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய செலவுகளால் கிடைக்கிறதே இல்லை, நல்ல பழக்கங்களாலும் ஒழுங்கான வாழ்க்கை முறையாலும் கிடைக்கிறது. நம்மளை நாமே கவனிச்சிக்கிட்டா தான் நம்ம குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக கவனிக்க முடியும். நம்ம உடம்பை நேசிப்போம், சிறுநீரகங்களை பாதுகாப்போம், ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நலம் தாரா நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் நான் வளர்த்த தங்கை திரைப்படத்திற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளுக்கு பாண்டிலாலா ஸ்ரீனிவாசன், இசையில டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருக்காங்க. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். மாநில செய்திகள்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்து உள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் மக்கள் மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தியாளர்களாக உருவெடுத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டம் மின் செலவுகளை குறைக்கவும் அரசு மானியங்களை பெறவும் பூஜ்ய மின் கட்டணத்தை நோக்கி நகரவும் வழிகோலும் என்றார். எரிசக்தி பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, தன்னிறைவை நோக்கிய வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையில் நாடு பயணிப்பதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற 14வது சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இரட்டை நிலைப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். உலகளாவிய நாடுகளில் 7.6% பொருளாதார மேம்பாட்டுடன் வேகமாக வளரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர அறிக்கை தெரிவித்துள்ளது. சென்ற ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வளர்ச்சி விகிதம் 0.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. வலுவான உள்நாட்டு வாங்கும் திறன், நிலையான முதலீடுகள், ஆக்கப்பூர்வமான கொள்கை நடவடிக்கைகளால் இது சாத்தியமானதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலை, விநியோக சங்கிலி தடைகள், உலகளாவிய சந்தை தேக்கநிலையின் மத்தியிலும் வலுவான பொருளாதார அடித்தளங்கள் இந்தியாவின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உணவு தானிய இருப்பு, நிலையான வேளாண் சாத்தியக்கூறுகள் பணவீக்க விகிதத்தை நிர்ணயிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நேரடி பண பரிவர்த்தனைகளிலும் சில்லறை விற்பனை பிரிவுகளிலும் மத்திய அரசின் மின்னணு பரிவர்த்தனை முன்னோடி திட்டத்தை விரிவுபடுத்தவும் ரிசர்வ்

வங்கி திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அமைதி காப்போர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் ஐநாவின் அமைதி தூதுவர்களின் பணியை பாராட்டியுள்ளார். இந்நாளில் இன்வெஸ்ட் இன் பீஸ், அமைதியின் வழி நடப்போம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழலால் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை வரும் ஜூலை மாத இறுதி வரை ஏர் இண்டியா நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. முன்னதாக டெல் அவிவ் டெல்லி வழித்தடத்தில் அடுத்த மாத இறுதி வரை விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் விலை உயர்வு, வான்வெளி கட்டுப்பாடுகளின் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை ஏற்றி வரும் கப்பல் வெற்றிகரமாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பலானது விசாகப்பட்டினத்திற்கு வரும் 3ஆம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் தொடர்ச்சியான பதற்ற நிலையிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 23 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாக

0: வரும் கப்பல் வெற்றிகரமாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பலானது விசாகப்பட்டினத்திற்கு வரும் 3ஆம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் தொடர்ச்சியான பதற்ற நிலையிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 23 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை இன்று வழங்கி பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதன் மூலம் போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும் என்றார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தரிசனம், அன்னதானம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். தரிசனத்திற்கென பொதுமக்களிடமிருந்து முறையின்றி பணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் திரு ரமேஷ் எச்சரித்துள்ளார்.
2: இன்றைக்கு வந்து அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். கோயிலினுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும்ன்றதுக்கு பத்தி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: காலை மற்றும் மதிய உணவு திட்ட பயனாளர்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை அரசு நடுநிலைப் பள்ளியில் அமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டதுடன் மாணாக்கருக்கு புத்தகங்களையும் வழங்கினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 45 அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு பணியமர்வு ஆணைகளை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார். திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி, செங்கல்பட்டு ஆகிய அரசு சட்ட கல்லூரிகளில் 5 பொருளாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பழனி முருகன் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் புகழ்பெற்ற வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இரவு சுவாமி வெள்ளித்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். விழாவின் சிகர நிகழ்வான வைகாசி விசாக தேரோட்டம் நாளை விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை கோவில் அலுவலர்கள் செய்து வருகின்றனர். பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவில் ஆணித்தேர் திருவிழா திருக்கால் நடுதலுடன் இன்று தொடங்கியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிகின்றனர். பரிசல் பயணத்தை இனிமையாக மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கின்றனர். பாதுகாப்பாக பரிசல் பயணம் மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிப்பதாக கூறி வேளாண் பெருமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவே காணப்படும் என இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் ரவிச்சந்திரன் கூறியிருக்கிறார். அடுத்த மாதத்தில்

வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவே நிலவும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பானின் கோகி வாட்னபேயை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையுடன் மோதுகிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் சண்டிகரில் இன்றிரவு 7:30 குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடன் மோதவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.
3: ஒரு 25 வயசுலயே முன்பல்லு 4 பல்லு ஆடுதுன்னா என்ன பண்ண முடியும்? அதை எடுத்துட்டு வைக்கிறத விட என்னதான் இருந்தாலும் நம்மளோட இயற்கை பல்லோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியலாக வைக்கிறதுல வந்து கண்டிப்பாக இருக்காது தான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த 25 வயசுலேயே அவங்களுக்கு பல்ல ஆடுது அப்படின்னா நம்ம ஒரு 3 கிரேடாக வச்சு, ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட் அண்ட் தேர்ட் கிரேடுன்னு. தேர்ட் கிரேட் போயிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அதை எடுத்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரொக்னோசிஸ், இந்த பல்ல நம்ம கட்டுறதுக்கான அந்த ஒரு ப்ரொக்னோசிஸ் வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த 2 ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ரீஜென்ரேட்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு வைக்கலாம். அதாவது தொடையிலேருந்து ஒரு சின்ன சதை எடுத்து அந்த இடத்துல வைக்கிற மாதிரி, இல்லைன்னா நம்ம வாயிலேயே நம்மளோட அன்னத்திலேருந்து சதை எடுத்து வைப்பாங்க. ஸோ எலும்பு லேசாக எடுத்துகிட்டு வைக்கலாம். ஸோ எலும்பு தேய்மானம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னாடி அந்த ஆடக்கூடிய அந்த பல்லில் ஒரு சின்ன ஃப்ளாப் சர்ஜரிஸ் மாதிரி பண்ணிவிட்டு அங்கே வந்து கிராஃப்டிங் மாதிரி வைப்போம், போன் கிராஃப்டிங் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அது நாளடைவில் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு போன் ரீஜென்ரேட் ஆகும், திரும்ப ஃபார்ம் ஆகி மறுபடியும் பல் வந்து உங்களுக்கு பழைய நிலைமைக்கு ஆடுற நிலமையிலேருந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டேபிள் ஆகும். இப்போ ஒரு சில பேருக்கு இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இல்லைனா ஸ்மோக் பண்ணுறதுனால அவங்களோட பாடியில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும், எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அவங்க அந்த ஹேபிட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் போன்ற அந்த மற்ற ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்க குவிட் பண்ணிட்டாலே ஒரு 20% ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னலாக நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸில் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எவ்வளோ சீக்கிரமாக பார்த்து ஒரு பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நமக்கு வந்து டைமும் கம்மியாக எடுக்கும், செலவும் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறதுல நிறைய பேர் சரி ஓகே சின்ன சொத்தை தானே லேசாக கூச்சம் தானேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. மேலுள்ள பல்லு ஃபுல்லாகவே பொடிஞ்சிரும் ஒரு சில பேருக்கு, இல்லைனா ரொம்ப அரிச்சிருக்கும். நம்ம ஓரளவுக்கு ரூட் கெனால்னு சொல்லுவாங்க, வேர் சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர் சிகிச்சை பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு தொப்பி மாதிரி ஒரு கேப் மாதிரி போட்டுடலாம். அப்படி போட்டோன்னா அந்த பல்லை நம்மளால் சேவ் பண்ண முடியும், இல்லை அதுவுமே பண்ண முடியாது. வேர் சிகிச்சை பண்ணக்கூடிய ஸ்டேஜ்லலாம் அந்த பல் தாண்டிடுச்சு, ரொம்ப அடி வாங்கிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு இந்த வேர் சிகிச்சையே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு போஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த வேர் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில பேர் இல்லை எனக்கு அதை எடுக்க வேண்டாம், எனக்கு எப்படியாச்சும் அதை காப்பாற்றி கொடுங்க, கண்டிப்பாக எடுக்கணுமான்னு ரொம்ப பயப்படுவாங்க. எடுக்க முடியாத சூழ்நிலைன்னு இருக்கும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு

0: ரூட் கெனால் பண்ணிவிட்டு அந்த வேரில் வந்து ஒரு போஸ்ட் மாதிரி, ஒரு சப்போர்ட் மாதிரி நம்ம மேலே கொடுப்போம், ஒரு கம்பி மாதிரி மேலே கொடுப்போம். அந்த கம்பியோட சப்போர்ட்டில் பல் மாதிரி வடிவமைச்சிட்டு அதுக்கு மேலே கேப்பு போடுவோம். அது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. வேறு வழியே இல்லை அப்படின்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக இப்போது இம்ப்ளான்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த பல்லை மட்டும் நம்ம வைக்கணும், பக்கத்தில் உள்ள பற்களை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இம்ப்ளான்ட் போட்டு அந்த இம்ப்ளான்ட் சப்போர்ட்டில் ஒரு பல் நம்ம ரிப்ளேஸ் பண்ணிடலாம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணித்திருநாடு. மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு அழகான மலை வாசஸ்தலம் தான் சிக்கல்தாரா. இந்த இடத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நாம மணித்திருநாடு நிகழ்ச்சியில கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். கயல் திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில யுகபாரதி வரிகள்ல ஹரிச்சரன் பாடின பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கோம். மணி திருநாடு. மகாராஷ்டிராவின் அமராவதி மாவட்டத்தில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு எழில்மிகு மலைவாசஸ்தலம் தான் சிக்கல்தாரா. இது சாத்புரம் மலை தொடரில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராலேயே காஃபி விளையக்கூடிய ஒரே பகுதி இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பசுமையான நிலப்பரப்புகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், உயரமான மலைச்சிகரங்கள், நீர்வீழ்ச்சிகள், காட்சி முனைவுகள், ஏராளமான பறவைகள், விலங்குகள்னு இயற்கை அழகு சூழ்ந்த இந்த சிக்கல்தாரா இடத்த முதன் முதல்ல ஒரு ஆங்கிலேயர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் இந்த இடத்த கேப்டன் ராபின்சன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி கண்டுபிடிச்சாராம். இந்த இடத்த முதல்ல அவர் பார்த்த உடனே அவருக்கு அவருடைய தாய்நாடான இங்கிலாந்து ஞாபகம் வந்துச்சான். பார்த்துக்கோங்க, செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் அந்த இலைகள் உதிர்றதை பார்க்கும்போது இங்கிலாந்துடைய இலையுதிர் காலம் அவருக்கு ஞாபகம் வந்துச்சான். எந்த அளவுக்கு அவர் இந்த இடத்துடைய இயற்கை அழகால் கவரப்பட்டார்னா, இந்தியாவுடைய தலைமையிடமாக மாற்றுறதுக்கான இந்த இடத்த இந்தியாவுடைய தலைமையிடமாக மாற்றுறதுக்காக ஒரு திட்டத்தையே அவர் முன் வச்சாருன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு இந்த இடத்து இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு சிக்கல்தாரா அப்படின்னு பேர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். கும்கி திரைப்படத்திலிருந்து அடுத்ததான் பாடல் வந்துட்டே இருக்குது. யுகபாரதி வரிகளில் டி இமான் இசையமைச்சு அவரே பாடின பாடல் காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

மதத்தின் பெருமை பேசும் மனிதர்நாடு நிகழ்ச்சியோட தான் நினைஞ்சிருக்கிறோம். உங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய சிக்கல்தாரா மலை வாசஸ்தலம் பற்றி தான் கேட்டுட்டுருக்குறோம். இந்த இடத்துக்கு சிக்கல்தாரா அப்படின்னு பேர் வர்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த இடத்துக்கு பேர் வர்றதுக்கு ஒரு புராண கதை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பாண்டவர்களில் ஒருத்தரான பீமர் கீசகன் அப்படிங்கிறவரை வதம் பண்ணின இடம் இது தானா, அதனால் இந்த இடம் வந்து ஆரம்பத்தில் கீசகதாரா அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்குது. கால போக்கில் பேச்சு வழக்கு சொற்களால் இந்த இடம் கீசகதாரால இருந்து சிக்கல்தாரான்னு மாறிடுச்சான். அதனால இப்போ இந்த இடத்துக்கு சிக்கல்தாரான்னு பேரான். இந்த பசுமையான சிக்கல்தாரால நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்கு. ஒவ்வொரு இடமா இன்னைக்கு நம்ம மணித்திராடு நிகழ்ச்சியில பயணிக்கலாம். முக்கியமான இடத்துக்கு நம்ம அடுத்து நம்ம போக போறோம் சிக்கல்தாரால. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். நிமிர் திரைப்படத்திலிருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு மணித்திருநாடு. மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய சிக்கல்தாரா மலைவாசஸ்தலம் பத்தி தான் கேட்டுட்டு இங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம அடுத்து போக போறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த இடம் வந்து பீம்குந்த். இது வந்து ஒரு நீர்த்தேக்கம். இங்கே தான் பீமன் கீசகனை வதம் செஞ்ச பிறகு குளித்ததாக சொல்லப்படுது. ஆழமான பள்ளத்தாக்கு, ஒரு நீர்வீழ்ச்சின்னு ஒரு ரம்யமான இடம் இந்த பீம்குண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த சிக்கல்தாரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா தலங்களில் ஒன்று எது அப்படின்னா மெல்காட் புலிகள் காப்பகம். ப்ராஜெக்ட் டைகர் திட்டத்தின் கீழே இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட புலிகள் காப்பகங்களில் இதுவும் ஒன்று. புலிகள், சிறுத்தைகள், இந்திய காட்டெருமைகள், மான்கள், பறவை இனங்கள்னு சொல்லிட்டு நிறைய வன உயிரினங்களுக்கு இந்த மெல்காட் புலிகள் காப்பகம் ஒரு இருப்பிடமாக திகழுது. வனத்துறை சார்பில் இந்த இடத்தை சுற்றி பார்க்கறதுக்கு சஃபாரி ரைடுமே அவங்க ஏற்பாடு.
2: சேர்ந்து இசை பாடற் பயிற்சி. ஏ மாதிரே என்ற அசாமிய மொழி பாடல் இயற்றியவர் சதீஷ்தர் அவர்கள்,

0: என்றும் இளமையுடன் எட்டத்திற்கும் ஒழித்துக் கொண்டே இருக்கும் இது ஆகாஷ் வாணி. 90 ஆண்டுகளாய் என்றென்றும் மக்களோடு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: பாரதத்தின் பெருமை பேசும் மனித நாடு நிகழ்ச்சியோட தான் நினைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு அழகான மலைவாசஸ்தலம் சிக்கல்தாரா பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். சிக்கல்தாரால அடர்ந்த காட்டுக்குள்ள அமைதியா இயற்கையை ரசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் செயற்கையா ஒரு ஏரியை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பிர் ஏரி. படகு சவாரி செய்கிறதுக்கும் பறவைகளை பார்க்கறதுக்கும் ஒரு ஏற்ற இடம் அப்படின்னா இந்த பிர் ஏரியை சொல்லலாம். இந்த ஏரிக்கு பக்கத்துல தான் பஞ்ச் போல் அப்படிங்கிற ஒரு காட்சி முனை இருக்குது. இப்போ நம்ம வியூ பாயிண்ட் நிறைய இடங்கள் சொல்லுவோம்ல, அந்த மலைவாசத்துலலாம் போனோம்ல, அப்படி போனோம்னா அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பஞ்ச் போல் முனை. இது ரொம்பவே ஒரு ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு. எல்லாருக்குமே அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போன உடனே அந்த மலைகளை பார்த்த உடனே எல்லாருக்குமே அந்த உறக்க சத்தம் போட்டு அந்த எதிரொலிக்கிறத நம்ம கேட்போம் இல்லையா, மலையில் பட்டுட்டு சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பஞ்ச் போல் பாயிண்ட்லேருந்து ஒருத்தர் உறக்க கத்தும்போது அந்த ஒலி எதிரொலித்து 5 கேட்குமா, அதனால தான் இந்த இடத்துக்கு பஞ்ச் போல் முனை அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே சுற்றி நிறைய மலைகள் இருக்கும்போது அந்த மலைகளில் நம்ம பேசக்கூடிய நம்ம கத்தக்கூடிய அந்த சத்தங்கள் வந்து 5 நமக்கு வந்து எதிரொலிக்குமா. இந்த இடத்துக்கு போகிற வழியில் நம்ம அழகான காஃபி தோட்டங்களையும் நம்ம நல்லா பார்த்து ரசிக்க முடியும். இந்த சிக்கல்தாரால அடுத்ததாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். காற்றலையில் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். உன் சமையலரில் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।

கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

2:51 கேட்டுட்டுக்கிறீங்க மணி திருநாடு. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிக்கல்தாரா பற்றி தான் கேட்டுட்டுருக்கிறோம். இங்கே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை இருக்குது, அதுக்கு தான் கவாலிகாட் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டை சுமார் 300 ஆண்டுகள் பழமையானது. ஒரு காலத்தில் முகலாய ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இது இருந்ததாக சொல்லப்படுது. இந்த கோட்டையில் நிஜாம்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட பல சிற்பங்கள் நம்மளால் பார்க்க முடியும். செம்பு, பித்தளை, இரும்புன்னு பல உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு 10 வகையான பீரங்கிகள் இந்த கோட்டையில் இருக்குதான். இந்த கோட்டையில் இருந்து நம்ம பார்த்தோன்னா சுற்றி இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள், தூரமா இருக்கக்கூடிய அந்த பசுமையான மலைகளுடைய காட்சிகள் எல்லாமே நம்மளால பார்த்து ரசிக்க முடியுமா? இந்த சிக்கல்தாரால நிறைய காட்சி முனைகள், வியூ பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, நிறைய இருக்குது. இயற்கை அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா சொல்கிறேன். சீடன் திரைப்படத்தில் இருந்து தான் அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

மகாராஷ்டிராவின் சிக்கல்தாரா பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சிக்கல்தாராவுடைய இயற்கை அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ், காட்சி முனைகள் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பஞ்ச் போல் பாயிண்ட், அதாவது அஞ்சு தடவை அதை எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அதே மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. வியூ பாயிண்ட்ஸ், ஹரிக்கேன் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, மலைகளுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரந்த பகுதி. தேவி பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, இங்கே வந்து ஒரு தேவி கோயில் இருக்குது. கோர்க்கு பழங்குடியினருடைய புனித தலமாக இந்த தேவி பாயிண்ட் இருக்குது, அங்கே அந்த கோயில் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு முசாரி பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது போக மங்கி பாயிண்ட், பேருக்கு எத்தமே தெரிஞ்சிடும், அங்கே நிறைய குரங்குகளை பார்க்கலாம். அந்த மாதிரி மால்வி பாயிண்ட், ப்ராஸ்பெக்டர்ஸ் பாயிண்ட்னு ஏராளமான காட்சி முனைகள் இந்த சிக்கல்தாராவில் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு விதவிதமான காட்சி, நம்ம கண்ணை கவரக்கூடிய விதத்தில் நம்ம கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய காட்சிகள் நம்ம அந்த ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுமே நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். வாய்ப்பு கிடைச்சா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மலைவாசஸ்தலம் சிக்கல்தாராக்கு போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, பாகுபலி திரைப்படத்திலிருந்து. பாடலோடு நானும் விடைபெறுகிறேன், நான் உங்கள் திவ்யா. பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சலகம். அதனைத் தொடர்ந்து குக்கோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 9443336077 அப்படிங்கிற வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாத்தையும் சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வாசிப்பவர் ஷாம்லா. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை தாவேக அரசு முடக்க நினைப்பது சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக குறை கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

பிற்பகல் வணக்கம் நேயர்களே. நேரம் 3:03 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இது குக்கு நிகழ்ச்சி, உங்களோட விருப்ப பாடலின் நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நீங்கள் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரே ஒரு மெசேஜ் பண்ணணும், நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 9444336794 இந்த நம்பரில் உங்களோட பெயர், ஊர், திரைப்படம், பாடல் இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு மெசேஜ் தட்டிவிட

நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துட்டு இருக்கு. முத்து திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலுங்க. இந்த பாடல் வந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளுக்கு பாடியிருக்காங்க. உதித் நாராயணன், கே சித்ரா, கல்யாணி மேனன், ஜிவி பிரகாஷ் இவங்க எல்லாருமே இதை விருப்பமாக கேட்டிருக்காங்க. ராஜபாளையத்துலேருந்து ராக்கப்பன், பிச்சையம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஷவர்தன். பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே இணைஞ்சிருங்க.

நேயர்களின் விருப்பமாக உற்சாகமான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் குக்கு நிகழ்ச்சியில். நீங்களும் உங்களோட விருப்ப பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 9444336074 இந்த நம்பருக்கு உங்களோட பெயர், ஊர், திரைப்படம், பாடல் இதெல்லாம் டைப் பண்ணி எங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுவிடுங்க. உங்கள் பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வரும். அடுத்ததா சந்தீப்பு படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நாசரத்துலேருந்து கே ராஜேஸ்வரன், பிரபு, அஜய், சந்தோஷ் இந்த நேர்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. கேளுங்கள்.

ஜோரானது இந்த டீனேஜ் தான் இன்ப சரித்திரம் படித்திட பரிச்சயம் முடித்திடவா.

0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நீங்கள் 3:18 கொக்கோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இது நேயர்களின் விருப்ப பாடலை நாமும் சேர்ந்து கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பாடியிருக்காங்க பி ஜெயச்சந்திரன் இஸ் ஜானகி. கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்தில் உள்ள இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க கங்கை அமரன் அவர்கள். மெல்லிசையான கிராம இசையும் காற்று வீசும் சூழலை ஒட்டிய புல்லாங்குழல் இசையும் இந்த பாடலை ஒரு காலத்தில் அழியாத சோக காதல் கீதமாக மாற்றியிருக்குங்க. இப்போ பாடல் கேட்கலாம். இந்த பாடலுக்காக மெசேஜ் பண்ணியிருக்காங்க கீர்த்தி சிநகர்லேருந்து ராதா.

பாடல் கேட்க யாருக்கு தாங்க பிடிக்காது, அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச பாடலை அதுவும் எஃப்எம் ரெயின்போ 102.6ல் கேட்கணும் அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. நீங்கள் உடனே மெசேஜ் பண்ணுங்கள் 9444336-0794. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு கேப்டன் மகள் திரைப்படத்திலிருந்து.

இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பாடலுமே வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பெரும் வரவேற்பை பெற்ற பாடல்கள் தான் அப்படின்னு சொன்னோம். அதுலேயும் நான் இப்போ கேட்க போகிற இந்த பாடல் பார்த்திங்கன்னா ஹம்சலேகா அவர்களுடைய இசையில் மிகச்சிறந்த மெலோடி பாடலாகவும் கேட்குறவங்களை அப்படியே ஈர்க்கிற விதமாகவும் இந்த பாடல் இருக்குது. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அப்படின்னு தொடங்குகிற வரிகளுக்கு சூப்பரான இசையோட பாடல் கேட்க இருக்கிறோம். இந்த பாடலை நம்மளுக்காக கேட்டிருக்காங்க ஆரியங்காவூர் ராஜகுமாரன், சரவணகுமார்.

0: இருக்கிறது.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 3:30 ஆயிட்டிருக்கு. குக்கோ நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்பமா சூப்பரான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் யாரோடது, என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 1980 வெளியான ஜானி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாளையங்கோட்டையிலிருந்து செம்புலன் ஆதிக்கவி. இந்த பாடல் பார்த்துட்டிங்கன்னா இசைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தர மாதிரியான அமைஞ்ச இந்த பாடல் கேட்குறவங்களோட மனசை வருடும் வகையில் ரொம்ப சூப்பரான, இனிமையான, அழகான பாடல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கேளுங்கள்.

இனிமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இது கொக்கு நிகழ்ச்சி நேரம், 3:36. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தது யாரோட விருப்ப பாடல்? வேப்பங்குளம் வின்சி இந்த நேர் கேட்டிருக்காங்க. முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல். 1985 வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ராசாவி உன்னை நம்பி அப்படிங்கிற சூப்பரான பாடல் இளையராஜா இசையில் கேட்டிருக்காங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில் இந்த பாடல் இன்றைக்குமே ரசிகர்களோட மனசில் நிற்கிற பாடல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாடல் கேட்கலாம்.

GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

குக்கு நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் கேட்டுட்ருக்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 3:41 ஆயிட்டிருக்கு. அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடல்? ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்திலிருந்து என்னை தொட்டு அள்ளி அப்படின்னு ஒரு இனிமையான பாடல் கேட்டிருக்காங்க நெல்லையிலிருந்து முத்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இந்த குக்கு நிகழ்ச்சி நேரம் 3:48 நிமிடம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க சிவகாசியிலேருந்து ரூபன், அபிநயா, லிதிகேஷ், ஹனீஷ். இவங்க என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய மயக்கம் இசையும் ஹரிஹரனோட குரலும் இணைஞ்சு அந்த பாடலை ஒரு மாபெரும் மெலோடி சாங் ஆக்கியிருக்கு. நாமளும் பாடல் கேட்கலாம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மெசேஜ் அனுப்பிய நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, திருநெல்வேலி, எழில், கோவில்பட்டி தீபா, ஆய்க்குடி சுப்பிரமணியன், பண்ணை விளைபுதூர் தங்கம், ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி, நெல்லை ராஜேஷ், நெல்லை மகேஷ், நெல்லை சிவா, பூவூர் சரம் கண்ணன், உடையாம்புலி பத்மா, புனைநகர் ஜே ஜெயக்குமார், தென்காசி குத்தாலிங்கம், பூலாங்குளம் முத்து, நீலமேகபுரம் முரளி, ராஜ் மாதேஷ், ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், தூத்துக்குடி முள்ளக்காடு சரஸ்வதி பாபு. நிறைவான பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில். இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பொதிகை தும்பை நிகழ்ச்சி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு.

நேர்களே, நம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு. வெள்ளை ரோஜா திரைப்படத்திலேருந்து ஓ மானே அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. குருவன் கோட்டையிலேருந்து முருகன், தீபக் குட்டி. நம்ம நிகழ்ச்சிக்காக நிறைய நிறைய மெசேஜ் வந்துட்டே இருக்குது. அதனால் எல்லா பாடலும் வந்து ஒளிபரப்பாகும். இன்றைக்கு இரவு 8:05 குக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த நிகழ்ச்சியிலுமே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் பாடல் நம்ம நிலை பண்பலை 102.6 வலம் வரும். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக

செய்திச்சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை தாவேக அரசு முடக்க நினைப்பது சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக குறை கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி, ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் மற்றும் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ரொம்ப உற்சாகமாக ஜாலியாக நாங்கள் விளையாட ரெடியாக வந்துட்டோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் அன்பு சகோதரி மங்களம் ராதாகிருஷ்ணன்.
0: மங்களம் அக்கா, ஹாப்பியாக வந்திருக்கீங்க?
1: ஹாப்பியாக வந்திருக்கேன். ஆனால் தொண்டை பார்த்தேன், எப்படி இருக்கு எனக்கு?
0: இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஜாலியாக விளையாட தானே போகிறோம்.
1: கரெக்டாக சிரிச்சிடலாம், நல்ல ஜாலியாக விளையாண்டுலாம்.
0: நல்ல ஜாலியாக நேர்கள் கூட நல்ல ஃபன்னான கொஸ்டின்ஸோட நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். நேர்களே, நீங்கள் வந்து பொதிகை தும்பை நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்கலாம் 2561132 மற்றொரு 2561133 நம்ம நிலையோட இணைப்பெண் 0462. தாயை முருட்டி விளையாட போகிறோம். இந்த கேம் ஷோவோட ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நாங்கள் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறோம். 1, 3, 5 அப்படிங்கிற ஒற்றைப்படை நம்பர்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா நாங்கள் உங்களுக்கும், 2, 4, 6 அப்படிங்கிற இரட்டைப்படை நம்பர்ஸ் விழும்போது நீங்கள் எங்களுக்கும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதுதான் நிகழ்ச்சியோட ரூல். நீங்கள் வந்து ஆன்சர் சொல்கிறதுக்கு 40 வினாடிகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த டைம்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சரை சொல்லிடணும், சரிங்களா? சரி, நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம்,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? யாருமா? உடையாம்புள்ளியில இருந்து
2: மாரியம்மாள்.
1: மாரியம்மாள்,
0: மாரியம்மாள் பேசுறீங்க. சரி, விளையாடிடலாமாமா? சரி, உங்களுக்கும் அக்காவுக்கும் தான் போட்டி முதல்ல.
1: உருட்டிடலாம், உருட்டிடலாம்.
0: 3 விழுந்திருக்கு.
2: ஐயோ,
0: என்ன ஆச்சு?
1: அவங்க முதலே 2, 4, 6 வந்ததுன்னா நம்ம கொஸ்டின் கேட்டுடலாம் அப்படின்னு ரெடியா வந்திருக்காங்க.
0: சரி, ஒன்றும் பயப்படாதீங்க அக்கா, உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் தான் கேட்க போறாங்க, சரிங்களா?
1: கேட்டுக்கலாமா? அதாவது ஒரு ஒரு வார்த்தை, ஆனால் அது 2 மீனிங் இருக்கும், சரியா? இப்போ நான் சொல்ற வார்த்தைக்கு 2 மீனிங் என்னங்கிறத நீங்க சொல்லிடலாம். பட்டு அப்படின்னா

0: ரெண்டு இது சொல்லுவீங்க. உங்க டைம் ஸ்டார்ட் ஆயாச்சு. பட்டு
1: பட்டு பட்டு
0: பட்டு சேலை ஒண்ணு, துணி வகை இன்னொன்னு.
1: செங்கல் பட்டு.
0: செங்கல் பட்டு, அது ஊர் பேர்ல.
1: அப்ப இன்னொன்னு நீலி சவர்மா. துணி இல்ல வேற.
0: ஆமா, ரெண்டு ஒரு இந்த பட்டுங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு துணி சொல்லிட்டீங்க,
2: இன்னொன்னு.
0: நான் வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க, பட்டு பட்டுன்னு அடிச்சிருவீங்க. நான் இன்னும் ரெண்டு மூணு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட்டு அப்படிங்கிறது துணி வகைக்கு ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம அவங்கள வந்து தொட்டுட்டோம் பட்டுட்டு உங்கள் மேலே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ ரெண்டு மீனிங் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம இது வந்து ஆன்சர் பண்ணணும். இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க. நன்றி நன்றி மாரியம்மாள், நன்றி, வணக்கம். தேங்க்யூ.
2: அடுத்த நேயர் வாங்க, வணக்கம். ஒரு சிவப்பு கலர் கல்லு, கல்ல நீல கலர் தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்?
0: அறிவியல் பூர்வமா யோசிக்க வேண்டாம்.
2: அப்படித்தான்
0: வித்தியாசமா
2: கேக்குறதான். மார்க் உங்களுக்கு கொடுக்க முடியும்?
0: முத மார்க் எனக்கு, இரண்டாவது மார்க் லிசிக்கு.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
2: மங்களம் அக்கா,
0: என்ன
2: வாயெல்லாம் பல்லாதான் இருக்குது.
0: நான் ஒருவேளை நீ அந்த கல் இந்த கல்னா ஒண்ணே ஏதோ கலர் மாதிரி வருது போலுக்குன்னு நினைச்சேன்.
2: அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதான் நான் சொன்னேன் திருப்ப திருப்ப. இது இந்த அறிவியல் பூர்வமான இது
0: ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம்ல, மனசுல தோணறத பேசிடலாம்.
2: கல்ல போட்டா என்ன ஆகும்? தண்ணியில மூழ்கும். சரி, நாம இப்போ நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்து
0: கேட்கலாம்.
2: தெரிய படத்துல இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லாக்குட்டி.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேரம் 4:13 பொதிகை தும்பி கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். தாயமுருட்டி நேர்கள் நேரில் நம்ம கூட விளையாடிட்டு இருக்காங்க. மங்களம்மக்கா, முதல் சுற்று இனிமையா நிறைவடைகிறது.
2: சரி, அடுத்த
1: சுற்று தான் இருக்கு. பாருங்க பாருங்க, வாங்க. வணக்கம்.
3: மாலை வணக்கம். என்ன அன்பா நேர்கிட்ட அம்பலவான மேற்கு தாம்பரத்துல இருந்து
1: நினைச்சேன்
2: கடைசியில பார்த்தா நாமளே கேள்வி கேட்கற மாதிரியே வருது. இல்ல
1: ஆசைதான் இல்ல,
2: எது விழுந்தாலும் வச்சு மாட்டோம். ஆமா,
3: ரெண்டு விழுதான்.
2: சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து ஒருத்தங்கள்ட்ட வந்து ஒரு வார்த்தை ரெண்டு பொருள் கேட்டு ஒரு மட்டும் சொன்னோம், அவங்க சொல்லிட்டு போல. ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆங்கில வாக்கியம், ஆனால் நீங்கள் வந்து முதல் தரையில் சொல்லும் போதே வந்து செந்தமிழோட சேர்த்து சொல்லணும். நான் வந்து அம்பலவனம் சாருக்கு ஈஸியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட தான் வந்திருக்கேன். ஆமாம், சொல்லிடலாமா சார்? ஓகே, இப்போ வந்து த ட்ரெயின் இஸ் லேட். இதுக்கு செந்தமிழ்ல சொல்லிரணும் நீங்க.
3: புகை வண்டி தாமதமாக வந்தது.
2: வந்தது தான் கரெக்டா?
3: புகை வண்டி இஸ் லேட்டா. தாமதமாக

0: வருகிறதுனா உங்களுக்கு அரைவல் இல்ல, கம்மிங் அப்படி இல்ல வரும் உங்களுக்கு. இது தொடர் வண்டி தாமதமாக, the train is late. தாமதமாக ஆளுக்கு பாதி மார்க் கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. டைம் அப் ஆயிடுச்சுல, டக்கு டக்குன்னு அடிச்சிடலாம் தான் நானும் பார்த்தேன். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம்.
1: என்னங்கக்கா நீங்களே கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தா அப்புறம் நாங்க எப்பதான் கேக்குறது?
0: நீ போடணும்ல ரெண்டு நாலு ஆறு.
1: சரி, அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: பழையபட்டியிலிருந்து செல்வக்கனிமா.
1: செல்வக்கனிமா விளையாடலாம்.
2: அவருக்குங்க
1: உங்களுக்கு ஐந்து எழுந்திருக்கு.
0: அவங்க நினைக்க போறாங்க ஏதோ சதி நடக்குது போலுக்கு இங்க உள்ள. ஒரே மூணு அஞ்சு. சரி லிசி, அவங்க உங்களுக்கு க்வெஸ்சன் கேக்குறாங்க.
1: சரி செல்வக்கனிமா, உங்களுக்கு ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான் சரிங்களா? சேலை வந்து உங்களுக்கு பிடிக்குமா? சேலை கட்டுறது ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும் அப்படித்தானே. சேலை அப்படின்னு வார்த்தை வர்ற மூணு பாடல்.
2: ஐயோ சேலையா, சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு. அப்புறம் சேலை இல வீடு கட்டவா கட்டிக்க. ஐயோ அப்புறம் இன்னொன்னு வர முடியாது.
1: யோசிங்க யோசிங்க, கிட்ட வந்துட்டீங்க. ரெண்டனா சொல்லியாச்சு, இன்னும்
2: பாருங்க
0: இப்பெல்லாம் சொன்னாப்ல அது ஒரு பாட்டு வந்துடும், நாங்க அந்த பாட்டை ஒத்துக்கணும் கல்யாண சேலைன்னு. நன்றி நன்றி நன்றி, அழகா அழகா சொன்னீங்க. நீங்கள் சின்ன மாதிரி புடவை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஈஸியாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க் வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம்.
1: சரி, மார்க் அவங்களுக்கு தான். சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். சார்லி சாப்ளின் படத்துலேருந்து.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: சூப்பராக ஜாலியாக எனர்ஜெட்டிக்காக விளையாடிட்டு இருக்கோம். இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:22 ஆயிட்டிருக்கு. நேரலையில் தாயமுருட்டி நேர்கள் நம்ம கூட விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மம்சாபுரம் அன்பழகன்.
0: ஐயா விளையாடிடலாம்.
2: அபரம் அன்பழகன் விளையாடிடலாமா சார்? தாய கட்ட போட்டுடலாமா? என் வந்து உங்களுக்கு 2 விழுந்திருக்கு. ஸோ கேள்வி கேட்கக்கூடிய முதல் நேரம் இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க. ஏன்னா இது வரைக்கும் நாங்களே கேள்வி கேட்டு கேட்டு நேர்கள்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே கொஸ்டின் கேட்கலாம்.
1: ம், கையில்லாமல் சட்டை கட்டுவான் அவன்ல.
0: என்னங்க சார், இன்னொரு கே சொல்லுங்க.
1: கையில்லாமல் சட்டை கட்டுவான்.
0: கையில்லாமல் சட்டையை கலட்டுவான் அவன் யார்?
2: பாம்பா.
1: ரைட்மா.
2: திங்களா, என்ன ஒரு எங்களை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்கு அவன் எனக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க.
0: வணக்கம்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க? தென்காசியில இருந்து. சொர்ணம்.
3: தென்களம்.
2: ஓகே ஓகே, ரைட். இப்ப தாயக்கட்டு உருட்டுலாமா உங்களுக்கு?
3: ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்.
3: ஆறு
2: மாசத்துக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க. சரி, இப்ப தாயக்கட்டையும் உங்களுக்கு சேர்ந்தாப்புல எப்படி வருதுன்னு பாத்துரலாம்.
3: சரி, நன்றி.
0: 4 விழுந்திருக்கு உங்களுக்கு. ஆமா,
2: நீங்க தான் லிசி க்வெஸ்சன் கேட்கணும். கஷ்டமான க்வெஸ்சன் கேட்கணும்.
3: ஓடும்
2: வீசும் புளிய மரம்.
0: புளிய மரம்.

0: பதில் சொல்லுங்க லட்சி. விடுகதையா?
1: விடுகதையா? ஆண்களுக்கு பட்டினா அதோ இதோ மூணு இதுல இருக்கு ஷேப்,
0: நாக்கு தள்ளுதுன்னு.
1: ஆமா, லைட்டா
0: யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க.
1: ஒரு சின்ன க்ளூ கொடுங்கம்மா.
2: அது வயக்காட்டுல இருக்கும்.
1: வயக்காட்டுல இருக்கும்னு
2: சொல்லிருக்காங்க. எல்லாமே
1: என்னம்மா?
2: வயக்காடு மாடு இதுல ரெண்டுதான் இருக்கு. விடையை சொல்லிட்டா ஒண்ணு
1: சொல்லிருங்கம்மா.
0: தெரியலையா? பாருங்க, தெரியலையா லிசிக்கு? தெரியல.
2: நாலு முக்குப்பட்டினா கிணறு.
0: கிணறு?
2: ஓடும் குதிரை குட்டினா மாடு. வீசும் புளிய மரம்னா இந்த சாட்டக்கம்பு.
0: ஓ சரி சரி சரி.
2: இன்னொரு வந்து நந்த வானப்பட்டினா அந்த இறைப்பாங்கல்ல.
0: ஆமா, வயக்காடு சம்பந்தப்பட்டது வயலு நெல்லு
1: சொன்னாங்க.
0: நன்றிமா, நன்றிமா, நன்றி, வணக்கம். உங்களுக்கு தான் மார்க் பார்த்தீங்களா? என்ன நாலு விடுகதையா, நாலு முக்கு நாலு முக்குன்னா நீங்க நாலு நிமிஷமா?
1: எனக்குலாம் இல்ல மார்க், அவங்களுக்கு தான் மார்க். எனக்கே போடுறாதீங்க,
0: அழகா யோசிச்சு கேட்டிருக்காங்கல்ல.
1: நான்
0: கூட எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆன்சரா இருக்கும்னு நினைச்சேன், பட் ஆனா நாலுக்குமே நாலு விதமான ஒரு ஆன்சரா கொடுத்துருக்காங்க.
1: சரி சரி, அடுத்த சுற்றுலாப்படுங்க,
0: அடுத்தடுத்து மார்க் வரும் உங்களுக்கு.
1: சரி, இப்போ நிகழ்ச்சியில் நேர்களையே வந்துட்டுருக்கு. கொம்பன் திரைப்படத்துலேருந்து தனிக்குடி வரிகளுக்கு ஜிவி பிரகாஷ் இசையில், வேல்முருகன் மாளவிகா பாடிய பாடல்.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் 4:31. உற்சாகமா மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருக்கோம். இது பொதிகை தும்பி கேம் ஷோ. மங்களமக்கா, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய புது நேயர்கள் வந்திருக்காங்க, கவனிச்சிங்களா?
1: ஆமா ஆமா ஆமா.
0: இதுக்கு வந்து நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? வழக்கமாக வர நேயர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாதையை போட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் இன்றைக்கி பேசுங்க அப்படின்னு. அதுக்கு கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லியே ஆகணும். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேளுங்க, எல்லா நிகழ்ச்சிகளையும் வாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேலச்சேவல்லேருந்து முருகன் பேசுகிறீங்க. சரிங்கய்யா, உங்களுக்கு ஒன்று விழுந்திருக்கு அக்கா, உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க.
1: ரெடியா இருக்கீங்களா சார்? கேள்வி கேட்டலாமா?
0: முருகன் சார், என்ன நம்பர் விழும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தீங்க?
2: ஓ
0: சரி சரி,
1: எல்லாருக்குமே எப்பவும் ஆசை.
0: 2, 4, 6 சரி முருகன் சார், ஒன்றும் பதட்டப்படாதீங்க. அக்கா ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வச்சிருக்காங்க, அதை கேட்க போறாங்க.
1: சரி, நான் சொல்ற வாக்கியத்தை வந்து நீங்க 3 தடவை சொல்லணும். இந்த டங் ட்விஸ்டர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன ஐயவா? இல்லை பயப்படாதீங்க, சிம்பிளாக தான் உங்களுக்கு கொடுப்பேன் நான். சரி, பரதநாட்டியம் பரந்த நாடு, பழைய நாட்டியம் பரதநாட்டியம். பழைய நாட்டியம் பரதநாட்டியம், இவ்வளோதான். இவ்வளோதான் வார்த்தையே. டைம் போட்டலாமா உங்களுக்கு?
0: வாக்கியம் வாக்கியம் புரிஞ்சுச்சாயா? திருப்பி கிளியரா சொல்லுங்க நீங்க.
1: பரதநாட்டியம் பரந்த நாடு, பழைய நாட்டியம் பரதநாட்டியம். தட் இஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கே. பழைய நாட்டியம் பரதநாட்டியம், இதுதான் வார்த்தையே. ஆமா, ட்ரை பண்ணுங்க நீங்க, பரவாயில்ல. அவங்க டைம் போடுறாங்க, ட்ரை பண்ணுங்க நீங்க. ஒரு 4 தடவை சொன்னா போறோம், 4 தடவை சொன்னா போறோம்.
2: பழைய நாட்டியம் பரதநாடு, பரதநாடு பரதநாட்டியம், பரதநாடு பரதநாட்டியம், பரதநாட்டியம் பழைய நாடு.
1: இல்லை இல்லை, அதாவது பரதநாட்டியம் பரந்த நாடு, பழைய நாட்டியம் பரதநாட்டியம், இதுதான். கஷ்டமாக இருக்குல்ல? சரி சரி, இருந்தாலும் முயற்சி பண்ணீங்க, நன்றி நன்றி. நம்ம வார்த்தையை கரெக்டாக உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டோன்னா வேகமாக 3 தடவை கூட சொல்லிடலாம்.
0: ஐயா, நீங்கள் ஒருக்கா ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், கடகடன் பார்த்து சொல்ல வேண்டியதான். அந்த டைம் இல்லை உங்களுக்கு, அவ்வளோதான்.
1: நன்றி நன்றி நன்றி, முயற்சி பண்ணீங்க, நன்றி, வணக்கம்.
0: சும்மா ஈஸியான கொஸ்டின் சொல்லிட்டு குழப்பி விடுறது. நீங்க சொல்லுங்க அதை 4 வாட்டி.
1: பரதநாட்டியம் பரந்த நாடு, பழைய நாட்டியம் பரதநாட்டியம், பரதநாட்டியம் பரந்த நாடு, பழைய நாட்டியம் பரதநாட்டியம். நம்ம வார்த்தையை உள்வாங்கிக்கிறது இல்லை, இருக்கிறது. பரதநாட்டியம் பரந்த நாடு, பழைய நாட்டியம் பரதநாட்டியம், எப்படி வருது இல்லைங்களா? இருந்தாலும் நேயர்கள் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிடுவாங்க.
0: கொஞ்சம்
1: வணக்கம். வணக்கம் விஜயா, எங்க இருந்து? கோயில்பட்டியில இருந்தா?
3: அட்டேரிப்பட்டி.
1: அட்டேரிப்பட்டி, அது எங்க இருக்கு?

0: கடையம் பக்கம் இருக்கு.
1: கடையம் பக்கத்துல.
0: சரி விஜயம்மா விளையாடிலாம். உங்களுக்கு ஒன்று விழுந்திருக்கு. ஒரு அப்பாவும் மகனும் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த மகன் வந்து மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ அப்பா வந்து ரொம்ப பதட்டத்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்து அந்த பையனை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இல்லை இது என்னோடய பையன் அப்படின்னு. அப்பாவும் சொல்கிறாங்க, இது என்னோடய பையன் அப்படின்னு. அது எப்படி
1: இது நல்லா இருக்கே கதை?
0: டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: கடி ஜோக்காக கேட்டுட்டாங்க.
0: ஆமாம் ஆமாம்,
1: கடி ஜோக் தான். ரொம்ப யோசிக்காமல் சொல்லி பாருங்க.
0: மயங்கி விழுந்துட்டாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. பையனை பார்த்ததும் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னோடய பையன் அப்படின்னு. அப்பாவும் சொல்கிறாங்க, என்னோடய பையன் அப்படின்னு. அது எப்படி? அது எப்படி?
1: என்ன ஒரு பெரிய கதை இது?
0: நானா? ஏன்னா அந்த பையனோட அம்மாவும் ஒரு டாக்டர்.
1: ஒரு பெண்ணா இருந்து நம்மள இப்படி எல்லாம் நினைச்சிருக்க கூடாது இல்ல. இனிமே யோசிப்போம். ரொம்ப பொம்பளை டாக்டர் தெரியல. நல்லா இருக்கு இது, நல்லா இருக்கு இல்ல. நன்றி விஜயம்.
0: விஜயமா நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: பாடல் வந்து உத்தம புத்திரன் திரைப்படத்துல இருந்து அண்ணாமலை வரிகளுக்கு விஜய் ஆண்டனி இசையில விஜய் ஆண்டனி எம் சி ஜாஸ் ஜானகி பாடியிருக்காங்க.
2: Yo mama, you know how me nerky say the dance floor, baby.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: தும்பி கேம் ஷோல தாயம் உருட்டி விளையாடிட்டு இருக்கோம். நேரம் 4:42 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நீயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் பேசுறேங்க. எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் அடிக்கவே இல்லை, நல்லதாக இருந்திருக்கோம்.
3: போதே உற்சாகமா வந்திருக்காங்க. தாயத்தை உருட்டுங்க.
1: உங்களுக்கு இரண்டு விழுந்திருக்கு. நீங்க தான் அக்கா கிட்ட க்வெஸ்சன் கேட்கணும்.
3: என்னவா
1: இருக்கும்? யோசிங்க யோசிங்க.
3: நிலாவா?
2: இல்லங்க, நிலா வச்சு காலு தெரியும்ல.
3: நம்ம கண்ணு வச்சு பாக்குறோம்ல, அப்படி யோசிச்சுட்டேனா. அஞ்சாவது மார்க்க போடுங்க,
1: உங்களை விட கூடாது போல இருக்கு. சரி சரி, அடுத்த நீங்கள் வாங்க. வணக்கம்.
4: இதுவரைக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் ஐயா. சந்திரசேகர் ஐயா, ஒரு புது ரூல் என்ன அப்படின்னா, ரெண்டு நாளுக்கு ஒருக்கா தான் வந்து லைவ்ல வரணும். நீங்க நேத்து நிகழ்ச்சியில வந்தீங்க அப்படின்னு நினைக்கிறோம். சரிங்களா?
4: ரெண்டு நாளைக்கு ஒன்ஸா?
1: ஆமா
3: ஆமா. புது நேருக்கு இல்ல, புது நேராகிய நீங்கள் புது நேருக்கு வழிவிடணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் தான்,
1: வேற ஒண்ணுமே இல்ல.
4: இல்ல மேம், இருக்கு ஒரு டிரான்ஸ்மிஷனுக்கு ஒண்ணு நூட்டா கூட ஆச்சு.
1: சரி சரி, இப்ப கொஞ்சம் புது நேயர்களை வரவேற்கிறதுக்காக. சரிங்களா?
4: சரி மேம்,
3: நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.
4: ஓகே,
3: தேங்க்யூ தேங்க்யூ.

0: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. கோயில்பட்டி வட்டம் பாண்டவரமங்கலம் கோவிந்தராஜன்
0: ஐயா. ஐயா உங்களுக்கு 5 விழுந்திருக்கு.
1: என்னம்மா செய்யணும்?
0: ஒன்றும் இல்லைங்க ஐயா, உங்களுக்கு எளிமையான ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? பொங்கல் பொங்கல் பண்டிகை இருக்குல்ல,
2: கொஞ்சம் ரேடியோ வால்யூமை குறைச்சி
1: வச்சுக்கோங்களேன்.
0: பொங்கல் பண்டிகை பற்றி ஒரு 10 வார்த்தை சொல்லுங்களேன். அது சம்பந்தமான
2: என்னென்ன பொருள்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பொங்கல் அப்படின்னு என்ன பொருட்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம்
0: வரும்?
2: பொங்கல் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம்ல, ஸோ இப்போ பொங்கல் வருது அப்படின்னா நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குவோம், என்னென்ன பொருட்கள்லாம் ஞாபகம் வருங்கிறது தான் அவங்க லிஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
0: சரி.
1: நெய், முந்திரி பருப்பு, மஞ்சக்கொலை.
0: சரி, 4.
1: கரும்பு.
2: கரும்பு பலசரக்கு லிஸ்ட் எல்லாம் பக்கத்துல இருந்து அம்மா கொடுக்கறாங்க.
0: 5.
2: அடுத்து
0: சொல்லுங்க.
1: அம்மா ரேடியோ படிக்கு பக்கத்துல ஒரே இறைச்சல்.
2: இதுவும் கூட பொங்கல்ல உண்டா உங்களுக்கு?
1: கரும்பு.
0: சரியா? சரிங்க, நல்ல முயற்சி பண்ணி இந்த வார்த்தைகள் சொன்னீங்க, நன்றி.
2: செங்கல், பானை, அரிசி, பால்
0: எல்லாமே என்னன்னா பொங்கல் பண்ற ஐட்டம்லாம் என்னமோ அதை சொல்லிட்டு இருந்தாங்க. நாம கரெக்டா, அதுவுமே வந்து பொங்கல்ல வரக்கூடியதா? நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா கரும்பு, மஞ்சள், காய்கறிகள், வெல்லம்,
2: அந்த பனை ஓலை,
0: புத்தரிசி,
2: தோரணம், புத்தரிசி, கரெக்ட்,
0: கோலம்,
2: வீடு, வெள்ளையடிப்பு எல்லாம் இருக்கு. அனைவர் என்ன பண்றாருனா வீட்டம்மா வந்து சமைச்சு லிஸ்ட் கொடுத்தாங்க, அழகா சொல்லியிருக்காங்க ஒரு 4-5.
0: சரி சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டுடலாம். குஷி திரைப்படத்திலிருந்து வைரமுத்து, வரிகளுக்கு தேவா இசையில தேவா, எஸ் டி சூர்யா, சௌமியா ரோவ் எல்லாம் சேர்ந்து பாடின ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டே நினைச்சிருங்க.

0: நேர்களே, நாம் இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு யார் யார் என்னென்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சரியான பதில் சொல்லி மார்க் வாங்கின நேர்கள் பழையப்பேட்டை செல்வக்கனி, தென்கலம் சாந்தி, பாண்டவர் மங்கலம் கோவிந்தராஜன். அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி எங்களுக்கு மார்க் கொடுத்த நேயர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். உடையாம்புலி மாரியம்மாள், தமிழ் சங்கம் அழகப்பன், மேற்கு தாம்பரம் அம்பலவாணன், மம்சா அன்பழகன், மேலச்செவல் முருகன், அட்டேரிப்பட்டி விஜயா, திண்டுக்கல் கணேஷ். நேர்களே, ரொம்பவே ஜாலியாக நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டீங்க. கலந்துக்கிட்ட நேர்களுக்கும் கேட்டு ரசித்த எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் அன்பு சகோதரி மங்களம் ராதாகிருஷ்ணன்.
0: நன்றி நேர்களே. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் கேட்டுட்ருக்கீங்க. இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:54 ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
1: அம்மா இருவருக்கும் மாலை நேரம். வணக்கம்,
0: சொல்லுங்க, யாருங்கன்னு பேசுறீங்க?
1: வடக்கு கரம்னூர் மாணிக்கவாசன் பேசுறேன்.
0: ஐயா, நேற்று நிகழ்ச்சியில் வந்தீங்கன்னு நினைக்கிறோம். கரெக்டா, நேற்று நிகழ்ச்சியில வந்தீங்களா?
1: அம்மா,
0: இப்ப ரெண்டு நாளுக்கு ஒருக்கா தான் நிகழ்ச்சியில வரணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கோம்.
2: ஆமா, நல்லா யோசிச்சு கேள்வியோட ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அவரா வரணும் அப்படிங்கறதுனால புது நேயர்கள்லாம் நிறைய வராங்கல்ல, அதுக்காக. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என பாதுகாப்பு

குடும்பத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உரம் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பெனவோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் மற்றும் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சைலேந்திரா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே, நீரமைந்த மணி 3 நிமிடம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி இனியஃபம் ரெயின்போ 102.6ல் இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம 1989 வெளியான திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்க இருக்கிறோம். முதல்ல நாம் கேட்க போகிற பாடலோட படம் அபூர்வ சகோதரர்கள். இந்த படம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 1989 வெளிவந்த திரைப்படம். சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் இவங்க இயக்கிய இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் வந்து 3 வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. அப்பு, ராஜா, அப்புறம் தந்தை வேடம். கூடவே கௌதமி, ரூபினி, ஜெய்சங்கர், நாகேஷ், மனோரமா, ஸ்ரீவித்யா, நாசர், டெல்லி கணேஷ் இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். 200 நாட்களுக்கு மேலே திரையரங்கில் ஓடியுது. இதில் சிறப்பு என்ன அப்படின்னா, கிரேசி மோகன் அவர்கள் வந்து நகைச்சுவைக்காக எழுதிய வசனங்கள் வந்து ரசிகர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப வரவேற்பு பெற்றுச்சுங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கதை சுருக்கம்னா, இந்த படத்தில் வந்து முதல் வேடத்தில் சேதுபதி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து வருவாங்க. அதாவது தந்தை கேரக்டரில் சில குற்றவாளிகளால் வந்து அவங்க கொலை செய்யப்படுறாங்க. இதனால் வந்து சூழ்நிலை காரணமாக வந்து அவங்களுக்கு பிறந்த 2 குழந்தைகள் பிரிகிறாங்க. அதுதான் அந்த 2 கமலஹாசன் அவர்கள், அப்பு அப்புறமா ராஜா. அப்பு அப்படிங்கிற

0: பேரில் வந்து இருக்கக்கூடிய கமலஹாசன் வந்து ஒரு குள்ளமான ஒரு மனுஷனாக அந்த கதாபாத்திரத்தில் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இங்கே வந்து அப்பு வந்து சர்க்கஸில் வந்து வளர்றாரு. அவர் குள்ளமான உடல் அமைப்போடு இருந்தாலும் மிக தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் அந்த கேரக்டரில் வந்து அவர் வந்து காட்டப்பட்டிருப்பார். மற்றொரு சகோதரர் வந்து ராஜா, சாதாரண வாழ்க்கையில் வளர்றாரு. அப்புறமா வந்து அப்போ தன்னோட தந்தையை வந்து கொன்னவங்களை வந்து கண்டிப்பாக பழி வாங்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு பல செயல்களையும் ஈடுபடுறாங்க. அப்போவோட செயல்களால் ராஜா வந்து தவறாக சந்தேகப்படுறார். ஆனால் கடைசியாக உண்மை வெளியே வந்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்படுறாங்க, ரெண்டு சகோதரர்களும் ஒன்று சேர்றாங்க. இதாங்க கதை. இதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னா, குள்ளமான கேரக்டரில் அந்த அப்பு கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மேக்கப், கேமரா, டெக்னிக் இதெல்லாம் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில். இப்போ இந்த படத்தில் இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.
1: நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
2: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடாச்சி. நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
3: போவாதே.
1: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.

நேரம் 5:14 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் 1989 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல் கேட்டுட்ருக்கோம். அடுத்த படம் அன்பு கட்டளை. இந்த திரைப்படம் வந்து யார் கண்ணன் அப்படிங்கிற இயக்குனர் வந்து இயக்கியிருப்பாங்க. இதில் நடித்தவங்க அப்படின்னா ராமராஜன் அவர்கள், பல்லவி, கே ஆர் விஜயா, கங்கா இவங்க வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் தங்களுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. பொதுவாகவே நடிகர் ராமராஜன் அவர்களுடைய படங்கள் வந்து கிராமத்து உணர்வை முழுமையாக கொண்ட படம் அப்படின்னு சொல்லலாம். எளிமையான கிராமத்து இளைஞனா தோற்றத்தோட இந்த குடும்ப படத்தில் ஒரு சென்டிமெண்ட் காட்சியில் ரொம்பவே அழகாக தன்னுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா தந்தை மகன் மோதல், பழி வாங்குதல், அதில் ஏற்படுற திருப்பங்கள் இதெல்லாம் சேர்ந்து சாதாரணமான குடும்ப படமாக இல்லாமல் இது ஒரு ஆக்ஷன் எமோஷன்ஸ் திரைப்படமாக மாற்றியிருக்கிறது தான் இந்த படத்தோட சிறப்பு. இப்போ படத்தில் இந்த பாடல் கேட்கலாம். பொன்மானே பொன்மானே அப்படின்னு தொடங்குகிற பாடல், மனோ கே சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம்.

படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நேரம் 5:20. அடுத்ததான் 1989 வெளிவந்த திரைப்படம் என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மனோபாலா அவர்கள் வந்து இயக்கியிருப்பாங்க.

இதில் வந்து விஜயகாந்த், சுகாஷினி, ரேகா, ஜனகராஜ், நாசர் இவங்கெல்லாம் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. மொத்தத்தில் வந்து இது ஒரு குடும்ப படம். மனைவியோட அன்பு, பொறாமை, உறவின் சிக்கல், உணர்ச்சிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப துல்லியமாக இந்த படத்தில் காட்டியிருப்பாங்கங்க. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா, கணவன் மீது மனைவி கொண்ட அதிகமான உரிமை உணர்வு, சந்தேகம் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகுது. இதுதான் இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. படத்தில் பாடல்கள் எல்லாமே சூப்பரான பாடல்கள். மனதில் ஒரே ஒரு பூந்தோட்டம், பூ முடித்து பொட்டு வைத்து, சாமிகளே சாமிகளே இப்படி நிறைய பாடல் இளையராஜாவுடைய இசையில் சூப்பரான பாடல்களாக வெளிவந்தது. நாம் இப்போ கேட்க போகிற இந்த பாடல் பூ முடித்து பொட்டு வைத்து, அந்த பாடல் வந்துட்ருக்கு, கேளுங்கள்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 5:26 நிமிடம். அடுத்ததா படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1989 வெளிவந்த எங்க ஒரு மாப்பிள்ளை திரைப்படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை டி ராஜேந்திரன் அவர்கள் வந்து இயக்கியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ராமராஜன், கௌதமி இவங்க வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இசை இளையராஜா அவர்கள் கிராமத்தில் எளிமையாக வாழ்கிற ஒரு இளைஞன், குடும்பம், மரியாதை, காதல் இதுக்கெல்லாம் போராடுற ஒரு கதையாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. குடும்ப பாசம், காதல், கிராமத்து வாழ்க்கை, உறவினர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய மோதல்கள் இதெல்லாம் மையமாக வச்சு இந்த படம் அப்படியே நகர்ந்த போது ராமராஜன் அவர்களுடைய நேர்மையான குணமும் மக்களுக்காக நிற்கிற மனப்பான்மையும் கதையோட முக்கிய அம்சமாக இருக்குதுங்க. மொத்தத்தில் என்ன அப்படின்னா, கிராமத்தோட திருவிழாக்கள்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி கிராம உறவுகள் எப்படி இருக்கும், கிராமத்தில் ஒரு காதல் இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அதை வந்து இதை ரொம்ப இயல்பாக இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இப்போ நாம அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
5: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार.
6: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
4: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
5: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.

நேரம் 5:33. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடலோட படம் என்ன அப்படின்னா கரகாட்டக்காரன். 1989 வெளியான தமிழ் கிராமத்து காதல் நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். கங்கை அமரன் அவர்கள் இயக்கிய இந்த படத்தில் ராமராஜன், கனகா இவங்க வந்து முக்கிய விடத்தில் நடிச்சிருப்பாங்க. ராமராஜன் அவர்கள் வந்து முத்தையா அப்படிங்கிற கேரக்டர்லையும், கனகா வந்து காமாட்சி அப்படிங்கிற கேரக்டர்லையும் வந்து கரகாட்டம் ஆடும் கலைஞராக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இருவரும் வேறு வேறு கிராமத்தை சேர்ந்தவங்க. திருவிழாக்களில் கரகாட்டம் ஆடி மக்களோட பாராட்டையும் பெறுறாங்க. ஒரு கிராம திருவிழாவில் சந்திக்கிற அவர்கள் மெதுவாக ஒரு ஒரு காதலிக்கவும் தொடங்குறாங்க. ஆனால் குடும்ப பகை, ஊர் அரசியல், சிலரோட சதி காரணமாக அவங்க காதலுக்கு வந்து நிறைய தடைகள் வருது. ஆனால் அதே சமயம் அந்த காமாட்சி அப்படிங்கிற அந்த கனகா கேரக்டரில் நடிச்சுப்பாங்களே, அவங்கள வந்து ஊர் தலைவரான சின்னராசுவுமே விரும்ப ஆரம்பிக்கிறாரு. இதனால் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்குது. ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி பல உணர்ச்சிகள், நகைச்சுவை, திருப்பங்கள், இது எல்லாத்துக்கும் பிறகு உண்மை வெளிவந்து காதலர்கள் ஒன்று சேர்றாங்க. இதாங்க படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். தமிழ் சினிமாவில் கரகாட்ட கலையை மக்கள்கிட்ட கொண்டு போன ஒரு பெரிய அளவிலான வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்குமே நம்மளுக்கு வந்து வாழைப்பழ காமெடி அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வரும் இல்லையா? செந்தில், கவுண்டமணி இவங்களுடைய காமெடி அப்படின்னாலே டக்குன்னு நம்மளுக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் வரும். இதுவுமே இந்த படத்தில் இடம்பெற்ற காமெடி தான்.

தில்லானா மோகனாம்பாள் கதையை ஒத்த திரைப்படம் அப்படின்னு இந்த திரைப்படத்தை சொல்கிறான். அதோட மதுரை திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 425 நாட்கள் ஓடி வந்து சாதனை பெற்ற திரைப்படம். ஜப்பான் ரஷ்யா நாடுகளில் கூட இந்த கரகாட்டக்காரன் திரைப்படம் வந்து திரையிடப்பட்டிருக்கு. 1989 ஆண்டின் தமிழக அரசோட சிறப்பு விருதையுமே பெற்ற படம். அதுலேருந்து நம்ம பாடல் கேட்கலாம். இந்த படத்தோட பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பாடலுமே கேட்குற மாதிரி தாங்க இருக்கும். மாங்குயிலை பூங்குயிலை அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரும். இந்த மான் குடகுமலை, இப்போ நாம் கேட்க போகிற இந்த பாடல் குடகுமலை பாடல் கேட்கலாம்.

நேரம் 5:41. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். இந்த திரைப்படம் 1989 வெளியான ஒரு கிராமத்து காதல் திரைப்படம்னு சொல்லலாம். டி ராஜேந்தர் அவர்கள் இயக்கிய இந்த படத்தில் கார்த்திக் அண்ட் நிரோஷா இவங்க வந்து முக்கிய இடத்துல நடிச்சிருப்பாங்க. கூடவே நம்பியார், செந்தாமரை, கோவை சரளா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. கார்த்திக் வந்து தங்க பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர்லையும், நிரோஷா வந்து ராதா அப்படிங்கிற கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு இளைஞனாக, கிராம மரபுகளை மதித்து வாழ்கிற இல்லைங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. இடையே அவங்களுக்கு ஒரு பெண்ணோட காதலும் வருது. ஆனால் குடும்ப விரோதம், கிராமத்து மரியாதை, சமூக பிரச்சனை, இது எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க காதலுக்கு நிறைய தடைகளுமே வருது. நாயகன், அந்த படத்தோட நாயகன் வந்து தன்னோட குடும்ப மரியாதையை வந்து காப்பாற்ற பல சவால்களையும் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. கிராமத்து உறவுகள், உணர்ச்சிகள், காதல், தியாகம், இப்படி எல்லாம் இணைஞ்சு அந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நகர்ந்து போகுது. கடைசியாக பார்த்திங்கன்னா உண்மை, அன்பு, இது வெற்றியும் பெறுது, இதனால் காதல் வந்து வெற்றி பெறுது. இந்த படம் வந்து ரொம்ப நல்ல ஒரு குடும்ப படம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக் அவர்களுடைய உற்சாகமான கிராமத்து இளைஞர் நடிப்பு ரசிகர்களிடையே ரொம்பவே வரவேற்பும் பெற்றுச்சு. இதில் வந்த வசனங்கள், உணர்ச்சி காட்சிகளுமே படத்தோட பலமாக இருந்துச்சு. இளையராஜா அவர்கள் எஸ்எம்எஸ் பாடல்கள் ரொம்ப ஹிட் ஆனது. இப்போ நாம் கேட்க போகிறோம், மனசில் பாட்டு தான் கேட்குது. அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

நேரம் 5:47 நிமிடம் ஆயிட்டுருக்கு. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த படம் என்ன அப்படின்னா பாட்டுக்கொரு தலைவன். இந்த படம் 1989 வெளியான தமிழ் ஆக்ஷன் குடும்ப திரைப்படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் லியாக்கத் அலிகான் வந்து இயக்கியிருப்பாங்க. விஜயகாந்த், ஷோபனா இவங்க வந்து இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. இசை வந்து இளையராஜா அவர்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. கிராமத்து இளைஞராக வாழ்கிற கதாநாயகன் வந்து ரொம்ப நேர்மையோடும் தைரியத்தோடும் மக்களுக்கு உதவி செய்து வராங்க. ஊரில் பார்த்திங்கன்னா ஏழைகளை சுரண்ட சக்தி வாய்ந்த மனுஷங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதற்கிடையில் காதலும் குடும்ப பாசமும் கதையை போயிட்டுருக்கு. அந்த கதாநாயகன் அவர்கள் வந்து அநியாயத்திற்கு எதிராக போராடும்போது பல சவால்களையும் துரோகங்களையும் அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகிறாங்க. லாஸ்ட்டாக உண்மை நீதி இதெல்லாம் போராடி வெற்றியும் பெறுது, காதலும் கை கொடுது. இதுதாங்க திரைப்படம். இதில் விஜயகாந்த் அவர்களுடைய ஆக்ஷன் சென்டிமெண்ட் கலந்த நடிப்பு ரசிகர்கிட்ட ரொம்பவே வரவேற்பு பெற்றுச்சு. சோபனா அவர்களுடைய நடனமும் உணர்ச்சியான நடிப்பும் படத்திற்கு கூடுதல் பலமாகவும் அமைச்சு. கிராமத்து பின்னணி, மக்களுடைய பிரச்சனை, நீதிக்கான போராட்டம், இப்படியா அம்சங்கள் வந்து படத்தோட மையமாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது 1989 வெளியான தமிழ் திரைப்படம். இந்த படத்தை கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து இயக்கியிருப்பாங்க. முக்கியமான கதாபாத்திரத்தில் ரஹ்மான், கீதா, சித்தாரா இவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. இளையராஜாவுடைய இசை வந்து இந்த படத்திற்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்குதுங்க. இதோட கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புகழ்பெற்ற பாடகர் வந்து தன்னோட குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை, அவங்களோட மனைவி வந்து அதிக ஆதிக்கம், சந்தேக மனப்பான்மை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதால கணவன் மனைவி உறவில் வந்து இடைவெளியுமே வருது. அந்த நேரத்தில் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்தித்து வர்ற ஒரு பெண் வந்து கதாநாயகனுடைய வாழ்க்கையில் வர்றாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில் நல்ல புரிதலும் மனிதநேய பாசமும் இருக்குது. ஆனால் இந்த உறவு சமூகத்தில் பல கேள்விகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்குது. காதல், திருமண உறவு, தனிமை, மனித உணர்வு, இது எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமாக இந்த படம் பேசுதுங்க. இறுதியில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் படம். இந்த படத்தோட சிறப்புகள் அப்படின்னா, கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி மிக்க திரைக்கதை உறவுகளை பற்றி ரொம்ப ஆழமான பார்வை வந்து இந்த படத்தில் பாராட்டப்பட்டது. நிறைய விருதுகளுமே இந்த படம் வந்து வாங்கின ஒரு படம்னு சொல்லலாம். சிறந்த இயக்குனருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு சவுத் இதை வந்து வாங்கியிருக்காங்க. சிறந்த இயக்குனருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுமே கே பாலச்சந்தர் அவர்கள் இந்த படத்துக்கு பெற்றாங்க. சிறந்த திரைப்படம் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது இரண்டாம் இடத்தையும் இந்த படம் பெற்றுச்சு. இந்த படத்தில் பாட்டு கேட்கணும் அப்படின்னா, எல்லா பாடலுமே ரொம்ப சூப்பரான பாடல். கேளடி, கண்மணி, குருவாயூரப்பா, கல்யாண மாலை, இப்படி எல்லாமே கேட்குற மாதிரியான சூப்பரான பாடல்களாக தான் இருக்குது. நாம் இப்போது கேட்க இருக்கிற இந்த பாடல் குருவாயூரப்பா அப்படிங்கிற பாடல் கேட்கலாம். பாடலோட இன்றைக்கு நம்ம படமும் பாடலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நன்றி நேர்களை. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள்

0: காட்சி.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 6 மணி, இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று மற்றும் நாளை இடம்பெறக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 கடலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் இளஞ்செழியன்,

7:25 நம்மைச்சுற்றி, 7:30 அறிவியல் நேரம். இரவு 8:05 ஊரும் உறவும் வாலி மோட்சம். தோல்பாவை கூத்து வழங்குவவர் தோவாளை ஆர். முத்துக்குமார் ராவ் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல். இலக்கியத்தில் நகைச்சுவை ஔவையார் முதல் சமகாலம் வரை. 10:00 சுகமான ராகங்கள். நேயர்களின் விருப்ப பாடல்கள். கடிதம் ஒளி நிகழ்ச்சியில் திருநெல்வேலி வி.எம். சத்திரம், அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இவையாவும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இனி நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப் பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள், 7:00 சுழல் விளக்கு செய்தி கட்டுரையாக, 7:07 மற்றும் 7:25 வணக்கம் பரணி. வணக்கம் பரணியில் 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குவர் கே.கே. தாமஸ் அவர்கள், காலை 8:02 மற்றும் 8:30 திரையருவி. காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று இளைய தலைமுறையினிடம் வலியுறுத்த வேண்டியது படிப்பா பண்பாடா. 10:02 மனம் விருப்புதே நேயிருப்பு பாடல்கள். 11:00 வெளிச்சம் வித்யாஞ்சலி போர்ட்டல். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் நிகழ்ச்சி தொடர்ந்து திரையசை கேட்கலாம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிரியே, பெண்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது எது. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம். 11:10 நலம்தானா வெந்நீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள். 11:55 நலம்தானாவில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபலட்சுமி அவர்கள். 2:15 மணித்திருநாடு கேரள மாநிலம் இளவீழ பூஞ்சிரா சுற்றுலாத்தலம். 3:02 மலை, 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் விருதே முதியோருக்கான நிகழ்ச்சி, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரைசை, 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம். தண்டபாணி, 7:25 நம்மை சுற்றி. ஏழு 7:30 உழவர் உலகம். மீனவ பெண்களுக்கு மாற்று வாழ்வாதார தொழில்நுட்பங்கள் நேர்முகம் பங்கேற்பவர் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி. அருள் ஒளி அவர்கள். 8:05 இளங்காற்று. 9:15 திரையிசை. 9:30 இலக்கிய சாரல். புறநானூற்றில் வறுமையில் செம்மை. 10:00 தாளாட்டும் தென்றல். தொலைபேசி வழி நேரிழப்பு பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். அன்பு என்பது செய்யும் செயல் அல்ல, அது வாழும் விதமாகவே மாறுவது.

நேரம் 6:20. வாழ்வில் நடக்கும் அனைத்துக்கும் விழிப்புணர்வுடன் இருப்பதே பொறுப்பு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பக்தி மாலை நிகழ்ச்சியை 6:40 கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி ஒலிபரப்பாகும்.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது.

0: இனி விரிவான செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கையை 55% அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் 2ஆம் கட்ட உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ, அங்க இருக்கிற நாட்டிலையும் பக்கத்துல இருக்கிற யுகாண்டா நாட்டிலையும் இந்த எபோலா வைரஸ் வியாதி பரவிட்டு இருக்கு. WHO-னால ஒரு பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்டு இருக்கு. இதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸும் தமிழக சுகாதாரத்துறை நாங்க எடுத்திருக்கோம். குறிப்பாக அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அங்கெல்லாம் சர்வேலன்ஸ் நாங்க இது பண்ணிருக்கோம். அங்கிருந்து வர பேஷண்ட், இந்த இரு நாடுகள்ல இருந்து வர பேஷண்ட்ஸை வந்து நாங்க ஸ்கிரீன் பண்ணி அறிகுறிகள் இருந்தா, அதாவது குவாரண்டைன் பண்றதுக்கான வசதிகள் நாங்க ஏர்போர்ட்ல பண்ணிருக்கோம். சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லைனாலும் இந்த வியாதி இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்கள 14 நாட்கள் ஹோம் ஐசோலேஷன் பண்றதுக்காக ஏற்பாடும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி ஏர்போர்ட் மட்டும் இல்லாம சீ போர்ட்ஸ் அங்கேயும் நாங்க அந்த ஸ்கிரீனிங் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக நாங்க தயாரா இருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சஸ்பெக்டட் யாரும் தமிழ்நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று இருக்கிற மாதிரி அறிகுறியோ கன்ஃபார்ம்டு கேசஸ் இது வரைக்கும் இல்லை.
0: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உர விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் உரங்களின் விலை 47% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை முடக்க நினைப்பதும் அரசு கேபிளிலிருந்து இருட்டடிப்பு செய்வதும் சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊடகங்களுக்கு எதிரான இத்தகைய தாக்குதல்கள்தான் தாவேகா சொன்ன மாற்றமா என்று வினவியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நாய்கள் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் 50-க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று சாகசத்தில் ஈடுபட்டதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக பிரெயின் பூங்காவில் 25வது வெள்ளி விழா நாய் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சைபீரியன் ஹஸ்க்,

0: கி, சிச்சு, டாபர்மேன் மற்றும் ராஜபாளையம் உட்பட 15-க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் பங்கேற்றன. நாய்களின் கீழ்ப்படிதல், சுகாதாரம் என 5 சுற்றுலாக நடைபெற்ற இந்த போட்டியில் பாபு என்ற டாபர்மேன் நாய் ரிங் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற அதிரடி சாகசங்களை செய்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த கண்கவர் சாகசங்களை அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் கிராம செயலக கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனத்திற்காக பக்தர்களிடம் பணம் வசூல் செய்த பாதுகாப்பு பணியாளர்கள் இருவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆர்ஆர் குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தனாலில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும், உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கல பதக்கம் வென்றுள்ளது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவு தகுதி சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய், காங் ஹாய் ஷிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா, தனிஷா கிராஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் ரெம் சியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தொடர்கிறது பக்தி மாலை.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அமைதி என்பது வாழ்க்கையின் இறுதி இலக்கு அல்ல.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே

0: ஆக்ஷன் எடுப்பாங்க.
1: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ரை டிஎன்டி ஆப் இப்பவே ப்ளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: நேரம் 6:51. செய்யும் செயலை முழு அர்ப்பணிப்புடன் செய்யும் போது செய்யும் செயலே தியானமாக மாறும்.

நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து 7 மணிக்கு திரை இசை கேட்கலாம். 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம், 8:05 ஊரும் உறவும் வாலி மோட்சம் தோல்பாவை கூத்து, வழங்குவவர் தோவாளை ஆர். முத்துக்குமார் ராவ் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் 7 மணி. கேட்கிருப்பது திரை இசை.

இளையராஜாவின் இசையில் யுகபாரதி வரிகளுக்கு இளையராஜா ரம்யா என் எஸ் கிருஷ்ணன் பாடியிருந்தார்கள். அந்த பாடல் மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து விடுதலை பார்ட் 1 படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பாடல் வரிகள் எழுதி அனன்யா பட்டோடு இணைந்து பாடியிருக்கிறார்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கடலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ப. இளஞ்செழியன்.
1: கடலூர் மாவட்டத்தில் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மாணவர்கள் விண்ணப்பத்தை பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய அரசு நாடு முழுவதும் உள்ள புகழ்பெற்ற நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை வழங்குவதற்காக பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தை PIMS அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும், இத்திட்டமானது மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறன் நடைமுறை அனுபவம் மற்றும் திறன் மேம்பாட்டை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும், பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் முக்கிய அம்சமாக மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 9,000 வழங்கப்படுகிறது என்றும், மேலும் ஒருமுறை சேர்க்கை நிதியும் வழங்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் உள்ள முன்னணி நிறுவனங்களில் 6 அல்லது 9 மாத கால இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. தொழில்துறை அனுபவம், திறன் மேம்பாடு மற்றும் இன்டர்ன்ஷிப் காலத்தில் காப்பீட்டு பாதுகாப்பும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. 18 வயது முதல் 25 வயது வரை உள்ள இந்திய குடிமக்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். முழு நேர வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள், இத்திட்டத்திற்கு தகுதி உடையவர்கள், குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு மேல் படித்தவர்களுக்கும் விண்ணப்பிக்கலாம். இதில் ITI மாணவர்கள், டிப்ளமோ பயிலும் மாணவர்கள், இளங்கலை முதுகலை மாணவர்கள், பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள் மற்றும் இறுதி ஆண்டு மாணவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். கடலூர் மாவட்ட

0: மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், ஐடிஐ, மேல்நிலை பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறன் மேம்பாடு மையங்களில் பயிலும் மாணவர்கள் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மை பாரத் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களை மாவட்ட இளைஞர் அலுவலர் மேரா யுவ பாரத் என்ற அலைபேசி எண் 9944990993 அவர்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலையங்களில் கடலூர், கடலூர் மகளிர், சிதம்பரம், காட்டுமலார் கோவில், மங்களூர், நெய்வேலி மற்றும் வேப்பூர் ஆகிய 7 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 16 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் 2026 பயிற்சியாளர்கள் சேர்க்கை இணைய வழி கலந்தாய்வு மூலம் நடைபெற உள்ளது. இதற்காக https.skilltraining.tn.gov என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவ மாணவியர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள தொழிற்பிரிவு விவரங்கள் அறிய இணையதளத்தினை பார்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாணவர்களின் விண்ணப்பங்கள் அடிப்படையில் மதிப்பெண் தர வரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை இதே இணையதளத்தில் வெளியிடப்படும். தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ₹750 உதவித்தொகை மற்றும் விலையில்லா மிதிவண்டி, புத்தகம், காலணி, சீருடை, வரைபட கருவிகள் ஆகியவை வழங்கப்படுகிறது. மேலும் அரசு திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மாறிவரும் தொழிற்சாலைகளின் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு முன்னணி தனியார் நிறுவனங்களுடன் 4.0 இணைந்து தொழில்நுட்ப மையங்களாக உயர்த்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் பயிற்சியின் போதே பிரபல தொழில் நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் உதவி தொகையுடன் வழங்கப்படும். பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு பிரபல தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பும் ஏற்பாடு செய்து தரப்படும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 3/6/2026. மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களுடன் மேற்கண்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கடலூர் ஆகிய இடங்களில் உள்ள சேர்க்கை உதவி மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹50. மேலும் விவரங்களுக்கு 0414229273 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இணையதள வழியிலான கலந்தாய்வில் கலந்து கொண்டு மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: கடலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ப. இளஞ்செழியன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தி செய்வோர் என்ற நிலைக்கு பயனாளிகள் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டுக்கு இடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு சித்தராமையா இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து திரு சித்தராமையா விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே திரு சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் நாளை நடைபெற உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேகாலயாவிலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் BDR திவாரி, இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். மனுக்கள் மீதான பரிசீலனை 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் மனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அவர் கூறினார். போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு காலை 9 மணிக்கு தொடங்கி 4 மணி வரை நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 5 மணிக்கு தொடங்கும் என்றும் திரு திவாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜோய்மால்யா பாக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் நடப்பு பருவத்தில் 60 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உணவு உற்பத்தியின் முதுகெலும்பாக தெலங்கானா திகழ்கிறது என குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நடைபெறும் நெல் கொள்முதலில் 60% தெலங்கானா கொண்டுள்ளதாகவும் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறினார். ஆந்திராவில் உள்ள அரசு அலுவலகங்களில் சூரியசக்தி கட்டமைப்பு வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்குமாறும் திரு சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,

0: இப்பணிகளை அரசியல் காரணங்களுக்காக முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இருமல் மருந்து உற்பத்தி பிரிவுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவினர் நடத்திய சோதனையின்போது போபாலில் இந்த உற்பத்தி பிரிவு வீடு ஒன்றில் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த வீட்டிலிருந்து 7000க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த இருமல் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபுராவில் அரசு நிர்வாகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு ஜிதேந்திர குமார் சின்ஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்து தொடங்கி அமைச்சரவை வரை காகித பயன்பாடற்ற நிர்வாகம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறினார். கடந்த 9 முதல் 10 மாதங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளே இதற்கு காரணம் என்றும் திரு ஜிதேந்திர குமார் சின்ஹா தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகிஸ்தானை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் கேத்தன் குஷ்வாகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் செம்ஷியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் காய் சிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 12-10, 11-9, 11-5 என்ற செட்கணக்கில் செக் குடியரசின் ஸ்டீஃபன் போர்ச்சுக்கலின் ஜூலியா லீல் இணையை வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்மை சுற்றி, நம்மை சுற்றில இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். எல் நினோ நிகழ்வினால் காலநிலையில் இந்த ஆண்டு அதிக அளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை மற்றும் மேலாண்மை நடவடிக்கைகளை விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டும். வெப்ப பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள அதிக வெப்பமான நேரமான மதியம் 12 மணி முதல் 3 மணி வரையிலான காலத்தில் விவசாயிகள் மற்றும் பண்ணை தொழிலாளர்கள் வெயிலில் நேரடியாக வயல்களில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். தண்ணீரை முறையாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்த அதிக வெயில் நேரங்களில் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதை தவிர்த்து மாலை அல்லது அதிகாலை வேளையில் பாசனம் செய்ய வேண்டும். நுண்ணீர் பாசன முறைகளான சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்றவற்றை விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டும். வெப்பமான மற்றும் வறண்ட காலங்களில் பாசன நீரை இலை வழியாக தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்தை குறைக்கலாம். மண் ஈரப்பதத்தை பாதுகாக்க வயல்களில் தென்னை நார் கழிவை மூடாக்காக இடலாம். மேலும் பாலித்தீன் படல

மூடாக்கு, 25 மைக்ரான் தடிமன் கொண்ட கருப்பு எல்டிபிஇ தாள்கள் ஆகியவை மூலம் மூடாக்கிடலாம். மண் ஈரப்பதத்தை பாதுகாக்கவும் மேற்பரப்பு வெப்பநிலையை குறைக்கவும் இயற்கை முறை மூடாக்குகளான வைக்கோல், கரும்பு தோகை ஆகியவையும் உதவும். விவசாயிகள் இக்கோடை பருவத்தில் கோடை உழவு செய்ய வேண்டும். வெப்பத்தை தாங்கக்கூடிய பயிர் ரகங்களையும் குறுகிய கால சாகுபடி ரகங்களையும் சாகுபடி செய்ய வேண்டும். பயிர்களின் பூ மற்றும் காய் பிடிக்கும் பருவங்கள் அதிக வெப்பத்தினால் பாதிக்காத வண்ணம் விதைப்பு தேதியை மாற்றி விதைக்க வேண்டும். வேளாண் காடுகள் வளர்ப்பதன் மூலம் வயல்களுக்கு நிழல் மற்றும் காற்று தடுப்புகளை உருவாக்கி வெப்ப அலைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். பிரதிபலிக்கும் கூரைகள் மற்றும் 30 முதல் 70% நிழல் தரக்கூடிய நிழல் அமைப்புகள் ஆகியவற்றை கொண்டு கால்நடை கொட்டகைகளை மேம்படுத்த வேண்டும். பயிர்களுக்கு இடையே தகுந்த இடைவெளி மற்றும் கவாத்து முறைகளை மேற்கொண்டு காற்றோட்டத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். மேலும் அதிக மதிப்புடைய காய்கறி தோட்டங்களுக்கான நிழல் வலைகள் அல்லது தற்காலிக நிழல் அமைப்புகளும் குறுகிய காலத்திற்கு 30 முதல் 50% நிழல் தரக்கூடிய நிழல் வலைகளை பயன்படுத்தலாம். நீராவி போக்கு தடுப்பு தெளிப்புகளை பரிந்துரைக்கப்பட்டவாறு பயன்படுத்த வேண்டும். இலைவழி பயிர் ஊக்கிகளை நல்ல தரமான நீரை பயன்படுத்தி தெளிக்க வேண்டும். வெப்ப காற்றிலிருந்து பழத்தோட்டத்தை பாதுகாக்க காற்று தடுப்புகளை பயன்படுத்த வேண்டும். நெல்லுக்கு பல்வேறு பயிர் வளர்ச்சி நிலைகளில் 3% கயோலின் அல்லது 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை இலை வழியாக தெளிக்க வேண்டும். பிபிஎஃப்எம் நுண்ணுயிர்கள் ஹெக்டேருக்கு 500 மில்லி வீதத்தில் 15 நாட்கள் இடைவெளியில் இலை வழியாக தெளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. நேயர்களுக்கு மீண்டும் இனிய வணக்கங்களோடு. அறிவியல் நேரம் நிகழ்ச்சிக்காக இணைவது உங்கள் முத்து அபிஷேகம். இன்றைக்கி அறிவியல் நேரத்தில் கருந்துளை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். கருந்துளை அப்படிங்கிறது விண்வெளியில் ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அதோடு இதை பற்றின பல மர்மமான விஷயங்கள் இருக்குது, நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ பாஞ்சாலங்குறிச்சி படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். தேவா இசையில், சுனலதா குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
2: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
3: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
4: அறிவியல் நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கருந்துளை பத்தின ஒரு சில தகவல் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு பெரிய நட்சத்திரம் தன்னோட வாழ்நாளோட முடிவில் அது உடைஞ்சு அதுக்குள்ளேயே சரிஞ்சு அதிக அடர்த்தி கொண்டதாக மாறும்போது கருந்துளையாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட குறிப்பிட்ட எல்லையை சுற்றி வரக்கூடிய எதாக இருந்தாலும், ஒளி அதாவது லைட்டாக இருந்தால் கூட அதுவும் கூட அந்த கருந்துளைக்குள்ளே ஈர்க்கப்பட்டுவிடும், அது வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றின இன்னும் பல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இன்னும் கூட இதை பற்றி ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாடல் கேட்கலாம். கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து மனோ சுஜாதா குரல்கள், ஏ.ஆர். ரகுமான் இசை.

அறிவியல் நேரம் கேட்டுட்ருக்கிறீங்க. 7:44 ஆயிட்டுருக்குது. நமது பால்வெளி மண்டலத்தில் பல கோடி கருந்துளைகள் இருப்பதாக கணிச்சிருக்கிறாங்க. கருந்துளையோட அருகில் ரொம்ப ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதால அங்கு காலம் வந்து மெதுவாக நகரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐன்ஸ்டீனோட சார்பியல் கொள்கை அதுபடி கருந்துளைக்கு பக்கத்தில் ஒருத்தர் போயிட்டு வராரு அப்படின்னா பூமியில் இருக்கிறவங்களை விட அவங்க வந்து காலம் வந்து குறைவாக தான் கழிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு காலப்பயணம் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பாட்டு, ஹரிகரன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில், தேவாயிசையில், பெரிய தம்பி படத்துலேருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கருந்துளை பத்தின தகவல்களோட அறிவியல் நேரம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கருந்துளைகளை நேரடியாக பார்க்க முடியாது அப்படின்னாலும் ஈவண்ட் ஹாரிசன் டெலஸ்கோப் இஹெச்டி அப்படிங்கிற தொலைநோக்கி வலைப்பின்னல் மூலமாக கருந்துளையை சுற்றி இருக்கிற அந்த வெப்பமான வாயுக்கள், ஒளியோட வளையம், இதை வச்சு விஞ்ஞானிகள் முதன் முதலாக படம் பிடிச்சிருக்கிறாங்க. ஒளி லைட்டை அது வந்து ஈர்த்துக்கிறதுனால அதை நேரடியாக பார்க்க முடியறது இல்லை அப்படின்னாலும் அதோட இருப்பை சுற்றி இருக்கிற நட்சத்திரங்கள் வாயுக்களோட அசைவை வச்சு உறுதி செய்கிறாங்க. குவாண்டம் இயற்பியல் படி பிரபஞ்சத்தில் எந்த தகவலும் அழியறதில்லை, ஆனால் கருந்துளைக்குள்ளே போகிற எந்த பொருளும் வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த பொருள் பற்றின தகவல் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இயற்பியலில் மிகப்பெரிய விவாதமாக இருக்குது. ஒருவேளை அந்த தகவல் கருந்துளைக்கோட மேற்பரப்பில் சேமிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சில விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க. கருந்துளை பற்றின ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது.

ஒழித்த பாடல் ஜென்டில்மேன் படத்துக்காக ஏ ரகுமான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியிருந்தாங்க. அறிவியல் நேரம் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் நினைத்தேன் வந்தாய் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுரநலதா குரல்கள் தேவாவோட இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: நிறைவேற்றது அறிவியல் நேரம். இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும், இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டிற்கிடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய் மால்யா பக்ஷி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவு

0: தேர்வுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தலானில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும், உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப்பதக்கம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு.
2: ஊரும் உறவும் இன்றைய நிகழ்ச்சியில் வாளி மோட்சம் தோல்பாவை கூத்து கேட்கலாம். வழங்குவோர் தோவாளை ஆர். முத்துக்குமார ராவ் குழுவினர்.

0: கோசலி நாட்டை தலைநகராக கொண்டு
1: சரி
0: அயோத்தியாபுரியை ஆண்டு வருகின்ற மன்னன் தசரத சக்கரத்தின் அருந்தவ புதல்வர்கள் ராமன் லட்சுமணன்
1: சரி
0: இவர்கள் இருவரும் காட்டையாளவும் பரதன் சத்துர்கன் என்று சொல்லக்கூடிய இருவரும்

0: நாட்டை ஆளவும்
1: சரி
0: இருக்கின்றார்கள். கானகத்திலே வந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில்
1: ஆமா
0: ஸ்ரீ ராமனும் லட்சுமணனும் இதையோ உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். வரைத்தம்பி லட்சுமணா, நமஸ்கரித்து வந்தேன் அண்ணா. ஆழம் நிலம் அகலம் பொருந்திய அயோத்தி மாநகர் இழந்து,
1: சரி
0: நதி இழந்து, பதி இழந்து, மாநகர் முழுவதுமே நாம் இழந்து, கூலிக்கைகையின் கொடுமையால்
1: சரி
0: மான்தோல் மரவுரி தரித்து கானகமே வந்திருக்கின்றோம்.
1: ஆமா,
0: வந்த இடத்தில் சித்தப்பா ஜிலாவிராஜரை சந்தித்தோம்.
1: சரி,
0: சித்தப்பா ஜிலாவிராஜரை சந்தித்து
1: ஆமா
0: இந்த ஆரண்ய காண்டத்தில்
1: சரி
0: அருமையான ஒரு பர்ணக ஜாலை அமைத்தாய். உற்றுவா பூர்வா தட்சணா என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று கட்டு பர்ணக ஜாலை அமைத்து இந்த பர்ணக ஜாலையினுடைய வாசல் ஈசான பார்வையில் நீதான் வைத்தாய்.
1: ஆமா,
0: கடைசியில் வினைபாவங்களை நீதான் எடுத்து வந்தாய்.
1: சரி,
0: இந்த சூர்பனகை என்று சொல்லக்கூடிய யமராட்சசி சீதையை கவர்ந்து ராமனிடத்தில் கொண்டு வைக்க வேண்டும் என்று நினைத்து மான் மேடம் அணிந்த மாரிஜனும் சன்னியாசி மேடம் அணிந்த அந்த ராவணனும் சீதா தேவி கபில்மாத்தாக சிறை எடுத்து சென்று விட்டார்கள்.
1: ஆமா,
0: தற்போது அதன் அடுத்த கட்டமாக
1: சரி
0: சித்தப்பா ஜிடாவிராஜரை பார்த்தோம். ராவண பாதகனாகப்பட்டவன் அந்த ஜிடாவிராஜர் நமது சித்தப்பாவை
1: சரி
0: காதோடு அடித்து ரெக்கையோடு அடித்து வீழ்த்து சென்றிருக்கின்றான்.
1: சரி,
0: அவருக்கு வேண்டிய மோட்சத்தை கொடுத்தோம். அடுத்தபடியாக கவிழ்ந்தராட்சசன் என்று சொல்லக்கூடிய ராட்சசனை கொன்று
1: சரி
0: மூங்கப்பிதார் ஆறு என்று சொல்லக்கூடிய ஆறின் அருகே நாம் வந்திருக்கின்றோம். வந்திருக்கின்ற இடத்தில் எனக்கு இந்த ஆற்றின் கரை வரவும் வருகின்ற சமயத்தில்
1: சரி
0: கானகத்தில் அலைந்து திரிந்து வந்தது எனக்கு சற்று ஆயாசமாக இருக்கிறது. சற்று நான் இந்த இடத்தில் நித்திரை செய்ய வேண்டும். தம்பி அண்ணா, என்னுடைய மடி மீது தாங்கள் நித்திரை செய்ய வேண்டும்.

0: வானவர்ச்சகத்தின் கீழே ஸ்ரீராமனுடைய தம்பியாகப்பட்ட லட்சுமணன் அவருடைய ஒரு மடியில் நித்திரை செய்து கொண்டிருந்தது யார் பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், அதாவது கிஷ்கிந்த மாநகரத்தில் வாலி சுக்கிரமன் என்று சொல்லக்கூடிய இருவர்கள் இருக்கின்றார்கள்.
1: சரி,
0: 70 வண்ண வானர படைகள், 12 படைத்தலை வீரர்கள்,
1: ஆமா,
0: இவர்களில் பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள் வாலி சுக்கிரமன் இருவர்கள்.
1: சரி,
0: வாலியாகப்பட்டவன் சுக்கிரமனுடைய மனைவி பறித்து வைத்துக் கொண்டு சுக்கிரமனை அடித்து விரட்டிய வண்ணமாக இருக்கின்ற காரணத்தினால்
1: சரி
0: மதங்கபாவணி கோகையில் ஒழித்திருக்கின்றார் சுக்கிரமனும் அவருடைய படைகள் அனுமனும் சேர்ந்து. சுக்கிரமராஜன் பார்க்கின்றார் ஹனுமாரை அழைத்து,
1: சரி
2: வாருமைய ஹனுமாரே,
0: சுவாமி வாருங்கள் சுக்கிரமராஜனே.
2: அப்போ அந்த மூங்கப்பதாரின் இரண்டு வேடுவர்கள் வந்திருக்கின்றார்கள். காதிலே கவிஷமண்டலம், நெத்திலே திருநாமப்பட்டை,
1: சரி
2: தூக்க முடியாத கோதண்டவாணிகளை அணியில் எடுத்துக்கொண்டு அந்த மூங்கப்பதார் ஆறின் அருகே வந்திருக்கக்கூடிய அந்த வேடர்கள் யார், எவர்கள் என்று சொல்லி பார்த்து வர வேண்டும். அப்படி என்று சொன்னவுடனே ஹனுமானாகப்பட்டவர் அங்கிருந்து ஸ்ரீராமன் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏதோ ஹனுமான் பாய்ந்து வருகின்றார்.

0: சொன்னது போல் சரியாக இருக்கிறது.
1: சரி,
0: ஒருவர் பச்சை நிறமாக இருக்கின்றார், மற்றொரு சூரிய நகரம் நிறமாக இருக்கின்றார்.
1: சரி,
0: அவர் சொன்னது போல் தூக்க முடியாத கோதண்ட பாணிகள், காதிலே கவச குண்டலம், நெத்திலே திருநாமம், வனவாசிகளாக வந்திருக்கிறார்கள்.
1: ஆமா,
0: ஆஹா, பகவான் தூக்கி கொண்டு இருக்கின்றாரே.
1: ஆமா,
0: நாம் மரத்தின் மேல் அமர்ந்திருக்கின்றோம்.
1: சரி,
0: பகவானை எப்படி நாம் எழுப்புவது அப்படி என்று சொல்லி அந்த ஹனுமானாகப்பட்டவர் சிறு சிறு கிளைகளை கிள்ளி ராமருடைய முகத்திற்கு நீர் வீசினார்.
1: சரி,
0: அப்போதும் பகவான் கண் விழிக்கவில்லை. ஆஹா, எப்படி எழுப்புவது என்று சொல்லி ஸ்ரீ ராமருடைய முகத்திற்கு நிழல் கொடுக்கக்கூடிய அந்த கொப்பை பிடித்து அப்படியே வளைத்தார்.
1: சரி,
0: சூரியகாந்தல் ஏற்படுத்துகின்றார். வெயிலாகப்பட்டவர் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுடைய செந்தாமரை புஷ்பம் போன்ற அந்த முகத்தில் பட்டவுடனே ஸ்ரீ ராமன் சொல்லுகின்றார், தம்பி லட்சுமணா, நாம் பட்ட கஷ்டத்திற்கு அலைந்து திறந்து ஆயாசமாக இருக்கின்றதே என்று சொல்லி
1: ஆமா
0: இந்த ஆறின் அருகே
1: சரி
0: சற்று நித்திரை செய்கிற சமயத்தில் ஒரு சிறு வாழ

0: ஆகப்பட்டது. என்னுடைய முகத்திற்கு சூரியகாந்தன் ஏற்படுத்துகின்றது பார்த்தாயா? அப்படி என்று சொன்னவுடனே, ஆகா, அண்ணனுடைய திருமண முகத்திற்கு சூரியகாந்தன் ஏற்படுத்துகின்றானே இந்த வானரம் என்று சொல்லி,
1: சரி,
0: மடி அதாவது மடி மீது இருந்த ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுடைய சிரசை மணல் குவித்து மணல் மீது வைத்து விட்டு,
1: சரி,
0: அப்படியே வாழ்வுரி மீது வானரத்தை வதை செய்ய போகின்ற சமயத்தில், தம்பி, என்ன தம்பி, ஆண்குருவி பெண்குருவி சத்தமில்லாத கழகத்தில்,
1: சரி,
0: சீதையை பறிகொடுத்து விட்டு,
1: ஆமா,
0: மூங்கொப்பிதார் ஆறின் அருகே வந்திருக்கின்றோம். இதுவரைக்கும் எந்த ஒரு ஜீவராசிகளையும் நாம் பார்க்கவில்லை.
1: இல்ல,
0: சிறு வானரமாகப்பட்டதை நாம் இப்ப பார்த்தோம். அந்த வானரத்தை நீ வென்றுவிட பார்த்தாயே தம்பி, கவலைப்படாதே. அந்த வானரத்தை நான் அழைத்ததாக அழைத்து வர வேண்டும்.

0: லோகாதி ராமா லோக ரட்சகா நித்தந்தூர் காவிரி வாசகா அகிராண்டக்குடி பிரம்மாண்ட நாயகா ஐயனே துயனே பக்தர்களுக்குள் அனுகுரணே கண்ணபிரானே சாமானருபனே அட்சகந்தனே மெடித்தவரை காக்கும் தெய்வமே தங்களுடைய பாதார விந்தத்தை பணிந்தேன் சுவாமி. அப்பா, ஆண்குருவி பெண்குருவி சத்தமில்லாத இந்த காணகத்தில் நீ சிறு வானகமாக இருந்து என்னை விந்து ஓட்டமாக வந்து பணிபுரிந்து வருகின்றாயே.
1: சரி,
0: யார் நீ, எவர் நீ, எதற்காக வந்து வந்திருக்கின்றாய், வந்திருக்கக்கூடிய காரணத்தை சொல்ல வேண்டும் வானரமே. சுவாமி, தாங்கள் நினைப்பது போல் நான் வானரம் அல்ல, வானரன் தான். என்னுடைய தந்தையின் பெயர் வாயு பகவான்.
1: சரி,
0: தாயார் பெயர் ஆஞ்சனா தேவி. என்னுடைய பெயர் ஹனுமான் சுவாமி.
1: சரி,
0: அதாவது இந்த கிஷ்கிந்த மாநகரத்தில் 12 படித்தலை வீரர்கள், 72 மாநகர படைகள் இருக்கிறார்கள். பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள் வாலி சுக்ரீவன். இவர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக சுக்ரீவனாக அகப்பட்டவனுடைய மனைவி வாலியாகப்பட்டவன் பறித்து வைத்துக் கொண்டு அவன் கேட்கின்ற தருணத்தில் அடிக்கின்றான், மிதிக்கின்றான், அம்சங்கள் திம்சங்கள் செய்கிறான். ஆகவே அவனுக்கு பயந்து மதுங்கமாவணி குகையில் நாங்கள் ஒளித்திருக்கின்றோம். என்னுடைய பெயர் ஹனுமான் சுவாமி. ஆகா, இருந்து சொந்த பிள்ளையாக வந்து பாவித்துக் கொண்டாயே.
1: ஆமா
0: சுவாமி, அப்படி பாவித்து இருந்தும் என்னுடைய மனைவியாகப்பட்ட சீதா தேவியை தென்னிலங்கையால் இருக்கின்ற சமயத்தில் தென்னிலங்கையால் இருக்கின்ற ராவணனாகப்பட்டவன் சிறை கொண்டு சென்றான்.
1: சரி,
0: பார்த்து கொண்டு தான் இருந்தாயா சுவாமி? என்ன வார்த்தைகள் சொல்லிவிட்டீர்கள்! ராவணனாகப்பட்டவனாவது சீதையை சிறை கொண்டு செல்வதாவது என்னுடைய கண்களால் நான் பார்த்திருப்பதாக இருக்குமானால் இந்த ராவணனாகப்பட்டவன் இலங்கைக்கு சென்றிருக்க மாட்டான்.
1: கண்டிப்பா
0: இந்த இடத்திலே அவனை அடி அடி என்று அடித்து உதைத்து அவனுடைய 10 தலையும் பணங்காய் உறுத்தது போல் உறுத்து 20 கரங்களையும் கரும்பு வடித்தது போல் ஒடித்திருப்பேன் சுவாமி.
1: சரி,
0: இப்போதுதான் அவன் எங்கே இருக்கின்றான்? இதோ சத்தாசமுத்திரத்தின் தீவிலே தீவிலே தான் இருக்கின்றான்.
1: ஆமா,
0: இப்போதே சென்று அவனுடைய கோட்டையில் தீயலி போட்டு பொசுக்கி இருக்கக்கூடியவர்களை அடித்து தும்சமாக்கி தேவியை கொண்டு தங்களுடைய பாதாரத்தில் ஒப்படைக்கின்றேன் சுவாமி. விடை கொடுங்கள். உன்னுடைய தலை பார்க்கின்ற சமயத்தில் எலுமிச்சம்பளம் போல இருக்கிறது.
1: ஆமா,
0: உன்னுடைய கைகால் பார்க்கின்ற சமயத்தில் கடல் சிப்பி போல இருக்கிறது.
1: ஆமா,
0: நீ சென்று இலங்கையில் இப்படிப்பட்ட தும்சங்கள் செய்வாய் என்று சொன்னால் எவ்வாறு நம்புவது? இல்லை சுவாமி, சிறு வயதில் இருக்கின்ற சமயத்தில் சூரியன் அதாவது எந்த கனியை சாப்பிட வேண்டும் என்று கேட்கிற சமயத்தில் என்னுடைய தாயார் ஆஞ்சனா தேவி சிவந்த கனியை சாப்பிட வேண்டும் என்று சொன்னார். சிவந்த கனி என்று திருப்பி பார்க்கின்ற சமயத்தில் கீழ்த்திசையில் சூரியன் உதித்து வருவது எனக்கு தெரியாது. சிவப்பாக இருக்கின்ற சூரியனை பிடித்து சாப்பிட சென்றேன். சாப்பிடுகின்ற சமயத்தில் தேவாதி தேவர்கள் மூவர்கள் எல்லோரும் சேர்ந்து சூரியனை சாப்பிட சென்ற இந்த அனுமான் இவனை அடித்து திம்சமாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய கஜாயுதத்தால் என்னை அடித்து முகர்த்தப்படுத்தினார்கள். என்னுடைய தந்தை வாயு பகவான் பார்த்தார். ஆகா, சிறு குழந்தை தெரியாமல் செய்த தவறுக்காக என்னுடைய குழந்தை அடித்து விட்டார்கள் என்று சொல்லி உலகத்தில் காற்றில்லாத மாமல்களை சென்று விட்டு பொதிகை வழியில் சாரலில் சென்று ஒழித்துக் கொண்டார்.
1: சரி,
0: பிறகு மூவாதி தேவர்கள் அனைவர்களும் சேர்ந்து என்னுடைய தந்தை இடத்தை முறையிட்டார்கள். மன்னிப்பு கொடுத்து அந்த தேவாதி தேவர்கள் எல்லோரும் என்னை எழுப்பி கொடுத்து எனக்கு ஒரு விஸ்வரூபம் கொடுத்தார்கள். அந்த விஸ்வரூபத்தை

0: இதோ உங்கள் முன்பதாக காட்டுகிறேன் சுவாமி. அற்புதம் அனுமானி, மிகவும் பிரமாதம். சரி, உன்னுடைய விஸ்வரூபத்தை இறக்கிவிடு. இதோ இறக்குகின்றேன் சுவாமி. அப்படி என்று சொன்னால் இங்கே கிஷ்கிந்த மாநகரத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள்? சுவாமி, பாலி சுக்கிரமன் இருவர்கள். பாலி துஷ்டன் சுவாமி, சுக்கிரமனாகப்பட்டவன் தங்கள் மேல் அளவு கடந்த பக்திமான். அந்த சுக்கிரமனுக்கு ஏற்பட்ட இன்னல்களை நாம் தீர்க்க வேண்டும். அந்த வாலியை கொன்று சுக்கிரமனுக்கு இந்த கிஷ்கிந்த மாநகரத்தை பட்டமளிப்பதாக இருக்குமானால் இலங்கை நம் கைவசம் சுவாமி. ஆகட்டும், சாந்தமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரமனை நான் அழைத்ததாக அழைத்து வர வேண்டும் அனுமானி. இதோ வருகிறேன் சுவாமி.
1: நமது மூங்கிப்புதார் ஆறின் அருகே வந்திருக்கக்கூடிய இரண்டு வேடுவர்களை பார்த்தீர்களா? அவர்கள் யார் என்று தாங்கள் சோதித்தீர்களா?
0: ஆம், அதாவது தாங்கள் செய்த புண்ணியமோ அல்லது தங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியமோ தெரியப்படவில்லை. அந்த திருப்பார்களில் சைனித்து வருகின்ற அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ராம அவதாரம் எடுத்து கானகத்திற்கே வந்திருக்கிறார்கள்.
1: எப்படின்னா என்னுடைய விஷயத்தை பற்றி சொன்னீங்களா?
0: அனைத்தும் சொன்னேன். 70 வண்ண வானர் படைகள், 12 படைத்தல வீரர்கள் இருக்கின்றோம். சுக்கிரவன் பாலி என்ற இருவர்கள் இருக்கிறார்கள்.
2: ஆமா,
0: சுக்கிரவனுடைய மனைவி பாலி பறித்து வைத்துக் கொண்டான். சரி, அப்படி என்று உங்களுடைய கதைகள் அனைத்தையும் சுவாமி பகவானிடத்தில் சொல்லியிருக்கிறார்.
1: பகவான் என்ன சொன்னார்?
0: சீக்கிரமாக தங்களை சந்திக்கும்படியாக சொல்லியிருக்கிறார்.
1: இதோ வருகிறேன், வருகிறேன், வருகிறேன். சுவாமி, சுவாமி, பகவானே, சுவாமி,
0: சீக்கிரமா
1: சுவாமி வணக்கம் செய்தேன் சுவாமி.
0: அதாவது உன்னுடைய கஷ்டங்களை பற்றி நான் அறிந்தேன் அனுமான் அறிவித்தார். ஆனால் உன்னுடைய கஷ்டத்தை நான் தீர்த்து விடுகிறேன். நீ எனக்கு ஒரு சில காரியங்களுக்கு உதவி செய்வாயா?
1: சுவாமிக்கு என்ன காரிய காரியமோ?
2: ஆமா,
0: தென்னிலங்கையாளுகின்ற ராவணனாகப்பட்டவன் என்னுடைய தேவி சீதாவை சிறையெடுத்து சென்று
2: விட்டான்.
1: சுவாமி,
0: ஆம், இந்த இலங்கை அதாவது இந்த கிஷ்கிந்த மாநகரத்தை உனக்கு பட்டமளித்து விடுகிறேன். வாலியை கொண்டு விடுகிறேன். உன்னுடைய மாநகர சேனைகளோடு ராவண சங்கார முடிப்பதற்காக வருவாயா?
1: நிச்சயம் வருகிறேன் சுவாமி, நிச்சயமாக வருகிறேன். போயிட்டு வர சாமி, போயிட்டு வர. ஓய் அனுமாரே,
0: என்னையா பகவான் இருந்து பணிவா பேசிட்டு இருக்க வந்து சிரிச்சுட்டு நிக்கிறீர்கள்?
1: எல்லாம் பார்த்துட்டேன், யாரெல்லாம் பார்த்துட்டேன். அதாவது இவருடைய சாமி, இவர் ஒரு பகவான், இவர் ஒரு கடவுள் என்று சொல்றீரே, உண்மையா? நான் நம்பணுமா? யாருக்கிட்ட காது குத்துறீரு?
0: என்னையா, ஏன் உங்களுக்கு சந்தேகம்?
1: என்னுடைய மனைவியை என்னுடைய அண்ணன் வாலி பறித்து வைத்துக் கொண்டான் அப்படின்னு நான் சொல்றேன். அவர் என்ன, அவர் கொண்டாடியே ராவணத்துக்கு போயிட்டாரு. இவர் சாமியா இருந்தா, இவர் கடவுளா இருந்தா, இவர் தெய்வமா இருந்தா, இவர் கொண்டாடியே அடுத்த ஊத்திட்டு போவானையா?
0: அப்படி என்றால் உங்களுக்கு சந்தேகமா இருக்கிறதா?
1: ஆமா.
0: சரி, சந்தேகம் படுவதாக இருக்குமானால் ஒரு சிறிய சோதனை செய்து பாருங்களேன்.
1: செய்யட்டுமா? சொல்லுங்க. அதோ இருக்கின்றது 7 மராமரம்.
0: சரி,
1: அந்த 7 மராமரத்தை அஷ்டகோணலாக இருக்கிறது. அது சாதாரணப்பட்ட ஒரு மரம் அல்ல. என்னுடைய அண்ணன் வாலியாகப்பட்டவன், அவனுக்கு கோபம் வந்து ஆங்கார கோபத்தில் கட்டப்பாறை கொண்டு சென்று ஓங்கி குத்தினாலும் நகர்த்தளவு கூட பதியாத ஐயா, அப்படிப்பட்ட 7 மராமரங்கள் இருக்கிறது.
2: சரி,
1: அந்த மராமரத்தை ஒரே அஸ்திரத்தால் இந்த மானிடர்கள் வீழ்த்துவதாக இருக்குமானால் என்னுடைய அண்ணனை கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்கள் இவர்கள் என்று நம்புவேன்.
0: உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து வருகிறேன் சுவாமி. என்ன அனுமானே? அதாவது சுக்கிரவராஜன் தங்கள் மீது சற்று சந்தேகப்பட்டிருக்கிறான் சுவாமி. அப்படி என்றால் தன்னுடைய அண்ணனை கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் தங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்று சோதித்து வருகிறான். சரி, அவன் சோதித்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த சோதனையின் நிகழ்வு அதாவது அதோ இருக்கிற நாம் சப்த மரங்கள் அஸ்தகோணலாக இருக்கக்கூடிய அந்த 7 மராமரத்தை ஒரே அஸ்திரத்தால் வீழ்த்த வேண்டுமா? தன்னுடைய அண்ணனாகப்பட்டவன் வாலி கோபத்தால் கடப்பாறை கொண்டு குத்தினால் கூட நகத்தளவு கூட பதியாதாம். அப்படிப்பட்ட இந்த மராமரத்தை தாங்கள் ஒரே அஸ்திரத்தில் வீழ்த்தினால் தன்னுடைய அண்ணனை கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்கள் இவர்கள் என்று நம்புவானாம். சரி, சற்று உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும்படியாக சொல்லு என்று சொன்ன உடனே ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் வந்து பார்க்கின்றார். ஆஹா, ஜாரக்கிட பாம்பின் மீது வளர்ந்திருக்கிறது.
2: சரி,
0: இந்த பாம்பின் மாலை பிடித்து 7 மராமரம்.

0: ஒன்றாக இணைந்தது.
1: சரி,
0: இதோ அவருடைய ராமபாணத்தால் இந்த ஏழு மராமரத்தையும் அப்படியே
1: வீழ்த்துகின்றார்.
0: சுவாமி, ஏழு மராமரம் இதோ வீழ்த்தி விட்டேன், சீக்கிரமாக சென்று மறுகணமே வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு வர வேண்டும். உத்தரவு சுவாமி, வருகிறேன். என்ன ஆச்சது? அதோ சப்த மரங்கள் வீழ்த்தி விட்டார்கள் அல்லவா? என்ன இன்னும் உங்களுக்கு சந்தேகம் போகலையா? சந்தேகம் எப்படியா போகும்? வடதேசத்து ராமன் சரி குரலிய கொண்டு
1: ஏவிட்டான்.
0: அந்த மராமரத்தை தூக்கிட்டு போயிட்டு.
1: சரிதான்.
0: அப்படி என்றால் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறது?
1: என்ன
0: சோதனை இருக்கிறது? ஐயா,
1: என்ன
0: சோதனை? அதோ இருக்கிறது. துந்திவன் மாயாவதி என்று சொல்லுவர்கள் இருவர்கள் ஆண்டு வந்தார்கள். சரி, அந்த துந்திவன், அந்த மாயாவதி ஆகப்பட்டவன் துந்திவனை கொன்று விட்டான்.
1: சரி
0: சரி, அந்த துந்திவனுடைய விழா எலும்பு அதோ அந்த பாறையில் இருக்கிறது. சரி, என்னுடைய அண்ணன் ஆங்கார கோபம் கொண்டு அந்த எலும்பை தூக்கினான் என்று சொன்னால் கரண்டைக்கு மேல தூக்கிட
1: மாட்டான்.
0: அப்படியா? அப்படிப்பட்ட அந்த விழா எலும்பை ஆகாயம் தழுவி வீசுவதாக இருக்குமானால் நான் நிச்சயமாக என்னுடைய அண்ணனை கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்கள் இவர்கள் என்று நம்புவேன். கவலைப்படாதீர்கள், உட்கார்ந்து வேடிக்கை பாரு சுவாமி. என்ன அனுமானே, மீண்டும் சோதனையா? ஆம் சுவாமி. அனுமானாகப்பட்டவன், அதாவது சுக்கிரமனாகப்பட்டவன் தங்களிடத்தில் மீண்டும் இரண்டாவது சோதனை செய்திருக்கின்றான். என்ன அனுமானே? அதோ இருக்கின்றன, துந்திவனுடைய விழா எலும்பு இருக்கிறதா? அந்த விழா எலும்பை யார் ஒருவர்கள் ஆகாயம் தெளிவி வீசுகின்றார்களோ அவர்கள் தான் தன்னுடைய அண்ணனை கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்கள் அப்படி என்று சொல்லி அப்படி என்றால் நம்புவேன் என்று சொல்லியிருக்கின்றான்.
1: சரி,
0: உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும்படியாக சொல். தம்பி லட்சுமணா, அண்ணா, அதோ இருக்கின்ற நாம் துந்திவனுடைய விழாக்குடி எலும்பு, அதை ஆகாயம் தழுவி வீசி வர வேண்டும். உத்தரவண்ணா, சென்று வருகிறேன் என்று இங்கே லட்சுமணனாகப்பட்டவர் வந்து பார்க்கின்றார். எலும்பை பார்க்கின்ற சமயத்தில் இது ஒரு அரைக்கனுடைய எலும்பாக இருக்கிறது.
1: சரி,
0: கையை தொட்டு தூக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி தன்னுடைய இடதுகால் பெருவர்களில் அப்படியே நசுக்கி ஆகாயம் தழுவி அப்படியே வீசுகின்றார். ஆகாயம் சென்று அப்படியே கீழ் விழுந்து அந்த எலும்பாகப்பட்டது ஒருங்கியது.
1: சரி,
0: சந்தேகப்பட்டிருக்கணும். சரி, பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீக்கிரமாக நீங்கள் தன்னுடைய அண்ணன் வாலி இடத்தில் சண்டைக்கு போக வேண்டுமா? சண்டைக்கு போறதாக இருக்குமானால் நிச்சயமாக வாலியை கொன்று சுக்கிரனாகப்பட்ட உங்களுக்கு அதாவது பட்டத்தை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சண்டைக்கு போகலாம். வாலி கிட்ட போருக்கு போகணுமா? போருக்கு போயாச்சுன்னா என்னுடைய அண்ணனை கொண்டுருவாரா?
1: கொண்டே விடுவார்.
0: எனக்கு பட்டம் கிடைச்சிடும். அப்ப எனக்கு பொண்டாட்டி பொண்டாட்டி கிடைக்கும், பொண்டாட்டி கிடைக்கும். சரி, சீக்கிரமாக என்னுடைய அண்ணன் வாலியை போருக்கு வரும்படியாக சொல்.
2: நல்லா இருக்கு.
1: என்ன
2: சொன்னா கேளுமையா? வேண்டாம், அவங்க கிட்ட போருக்கு நீங்க போகாதீங்க. போனீங்கன்னா அவன் அடிக்கிற அடி இல்ல உங்களுக்கு அன்றாயில் கிழிஞ்சு போ.
1: கண்டிப்பா.
2: ஏற்கனவே அவங்க அடிபட்டு 6 மாசம் நீங்க ரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: சரி,
2: அப்படி இருக்கும் போது அடுத்து நீங்க சண்டைக்கு போனீங்கன்னா உங்க குடலை புடிக்கி மாலையா போட்டுருவான்.
1: கண்டிப்பா.
0: இன்று என்னுடைய அண்ணன் வாலியை நான் கொல்ல போகிறேன்.
1: ஆமா ஆமா.
2: சரி சரி, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அடிபட்டு சாகுறது நீரு, எனக்கு என்ன இருக்கு? நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்.
0: சீக்கிரமாக சொல்.
2: என்ன சொல்லணும்?
0: கிஷ்கிந்த மாநகரத்துக்கு மேற்கே வட்டப்பாறை பக்கத்தில்.
2: சரி,
0: போர்க்களத்துக்கு வரும்படியாக சொல். எப்படி சொல்லுவேன் சொல்லு பாப்போம்.
2: நான் சொல்லி பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும். கிச்சி கிச்சிக்கு மேக்க.
0: என்னது
2: கிச்சி கிச்சிக்கு மேக்க?
1: கரெக்டா சொல்றாங்க.
2: வட்டப்பாறை பக்கத்துல பொறுக்கிழக்க வரணும்.
1: சரி,
0: அப்படி இல்லட.
2: அப்ப என்ன செய்யணும்?
0: கிஷ்கிந்த மாநகரத்திற்கு மேற்கே வட்டப்பாறையில் அருகே போர்க்களத்துக்கு வர வேண்டும்.
2: ஒருத்தான்
1: இருக்கான்.
2: அவங்க கிட்ட சொன்னாதான்.
1: சரி.

0: என்ன
1: சத்தம் போடுதா பாத்தியா? பயங்கரமா சத்தம் போடுதான்.
2: ஆமா,
1: அவர் சாப்பிட்டு தின்னால அவருக்கு பிறகு இவனுக்கு வந்துட்டு
2: வந்துட்டு
1: வராங்க. வராங்க, ஊத முடி வராங்க.
2: வரங்க
3: சண்டை போர்களங்கள் நடக்கிறது.

0: தம்பி என்று பார்த்தேன். என்னிடத்தில் வந்து நீ போர்க்களங்கள் செய்து ஜெயித்து விடுவதா? தம்பி இல்லை என்றால் உன்னை தானாக கிழித்திருப்பேன். மரியாதையாக போய்விடு.
1: கவலைப்படாதீர்கள், எல்லாம் சுவாமி இருக்கிறார். எல்லாரும் சாமி அங்க இருக்காருய்யா, நான் அடிபட்டு இங்க செத்துட்டு இருக்கேன்.
2: ஐயா ஐயா ஐயா, ரொம்ப வருத்தத்துல வந்திருக்கான்.
1: என்னடா

0: தங்களுடைய சோதனையின் காரணமாக சற்று வேதனைப்பட்டு விட்டீர்கள், பரவாயில்லை. நான் சுவாமியிடத்தில் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன்,
1: ஏற்கனவே வடதேசத்து ராமன் கொண்டு சொல்ல கேட்கிற
0: தங்கள் மீது மிகவும் மனவேதனையில் இருக்கிறான் சுவாமி. அப்படியா? என்னை சோதித்த போது நான் சீக்கிரவராஜனை சோதிக்க வேண்டாமா? ஆகவேதான் சோதனைக்கு உள்ளாக்கி விட்டேன். சரி, கவலைப்பட வேண்டாம். இதோ காட்டு துளசியை பிடிக்க கொடுத்திருக்கிறேன், இதை சென்று அவனுடைய மேனியில் ஆபரணமாக போட்டு விடுங்கள்.
2: சரி.
0: இதோ திருமேனி கொடுத்திருக்கின்றேன், இதை குழைத்து 18 நாமங்களாக சுக்கிரவராஜன் மீது பூசிவிட வேண்டும்.
2: சரி.
0: கீழ் விழுந்தாலும் மேல் விழுந்தாலும் அடையாளம் தெரியும்.
2: ஆமா.
0: அண்ணன் தம்பி இருவரும் இருவருடைய முகமும் வானர முகமாக இருக்கிறது.
2: ஆமா.
0: இவர் அண்ணன் அவர் தம்பி என்று யாரை எதிர்பார்ப்பது? ஆகவே இந்த அடையாளம் இருப்பதாக இருக்குமானால் இவர் தான் சுக்கிரவன், அவர் தான் பாலி என்று நான் கண்டுகொள்வேன்.
2: சரி.
0: ஆகவே அவன் மீது சந்தேகப்பட்டதாக சொல்ல வேண்டாம், சீக்கிரமாக சென்று மறுபடியும் போருக்கு போக சொல்லுங்கள். உத்தரவு சுவாமி.
1: என்னாச்சு?
0: தங்களுக்கு தெரியாத ஒரு யோசனையும் இல்லை, தங்களுக்கு தெரியாத ஒரு மாந்திரிகமும் இல்லை. அதாவது பகவான், நீங்க ரெண்டு பேரும் வானரங்களாக இருக்கிற சமயத்தில் அடி போட்டு உருண்டு வருகின்ற சமயத்தில் ரப்பர் பந்து மாதிரி வருகின்றீர்கள். யார் அண்ணன் யார் தம்பி என்று அவருக்கு தெரியவில்லை. ஆகவே சற்று தாமதித்து விட்டார். சீக்கிரமாக சென்று
2: சரி,
0: அடுத்து இதோ காட்டு துளசியை பிடிங்கி கொண்டு வந்து ஆபரணமாக போட்டிருக்கிறேன். இதோ திருமேனியை குழைத்து 18 நாமங்களாக பூசிவிட்டேன்.
2: சரி.
0: சீக்கிரமாக சென்று அவரோடு போர்க்களத்துக்கு போவதாக இருக்குமானால் கீழ் விழுந்தாலும் மேல் விழுந்தாலும் அடையாளங்கள் தெரியும்.
2: சரி.
0: சுக்கிரவாராஜன் இவர்தான் என்பதை தெரிந்து கொண்டு வாணியை கொண்டு விடுவதாக பகவான் சொல்லியிருக்கிறார்.
1: அப்படின்னா இரண்டாவது முறை தாங்கள் போருக்கு செல்ல வேண்டும். நல்லா இருக்கையா நீங்க?
2: சரிதான்.
1: மொதல் அடிச்சு அடியில நான் வாங்கி முடிச்சுட்டு இருக்கேன். திரும்ப ஒரு 6 மாசம் ஓய்வு எடுத்தாதான் அவன்கிட்ட சண்டைக்கு போக முடியும்.
2: சரி.
0: இல்லை இல்லை, கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக நான் சுவாமியை கையோடு இழுத்து வருகிறேன். நம்பலாமா? நம்பலாம்.
1: நிச்சயமா?
0: நிச்சயமா.
1: என்னப்பா நம்ம அடுத்து சண்டைக்கு போய் அடிச்சு கொண்டுட்டோம்னா போச்சு, அப்புறம் எனக்கு பொண்டாட்டி கிடைக்காது.
0: பொண்டாட்டி பொண்டாட்டி இருந்தாங்க. சரி, நான் போய் சொல்றேன், வாங்க
1: வாங்க. குமரதானா?
3: ஐயா ஐயா ஐயா.
1: உடனே
3: என்னாச்சு? திருப்பி என்னாச்சு?
1: என்னுடைய அண்ணன்.
3: சரி.
1: வாலிய திருப்பி சண்டைக்கு வர முடியாத சொல்.
3: சரி.
2: என்ன
3: இவருக்கு சீட்டு கிழிச்சாச்சுன்னு நினைக்க?
2: ஆமா ஆமா.
3: மொத போய் அடி வாங்கி அன்றாயில் கிழிச்சு கிடக்காரு. திருப்பியும் போய் ஒரு சண்டை போட்டு. சொன்னா கிளம்பியா? தயவு செய்து உங்க காலை கும்பிட்ட நாடிய தங்கினேன். இனிமேல் நீர் உயிரோடு இருக்கணும்னா மாளிகிட்ட சண்டை போக்கி போவாதியும்.
1: இப்போ அந்த வாளியை நான் சீக்கிரமாக நான் இந்த ஒரு நொடியில் நான் கொன்று விடுவேன்.
2: ஒரே அடியில?
3: ஆமா, அடிக்கிற அடியில, ஒரே அடியில. இவரு டங்குவார் ரத்து போச்சு.
2: சரி
3: ஐயா. சொன்னா கிளம்பியா? வேண்டாம்.
1: இல்லை, நான் சொல்வதை சீக்கிரமாக சென்று அதே கிருஷ்ணந்த மாநகரத்தை.
3: ஆமா, பொருட்களுக்கிறது எனக்கு தெரியும், நான் போயிட்டு வந்துருந்தேன். உம்ம அநியாயத்துல அங்க ஒரு தடி பய என்ன தூக்கி போட்டு அடிக்கும்?
2: இவனை கண்ணில பார்க்க விட மாட்டேன்.
3: சாக்கீரா? சரி போ, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அடிப்பட்டு சாவு போறது நீர் எனக்கு என்ன?
2: நமக்கு என்ன?
3: சொல்லிட்டு வந்துடுறேன். அந்த தடி பய எங்க இருக்கானு தெரியலையே.
1: சண்டைக்கு
3: வர சொல்லி
1: இருக்கேன்.
3: என்னடா பெரியம்மா, அடிச்சிட்டாரு பெரிய அடி. அவரு வாங்காத அடியா? இன்னும் வாங்கணும்னு இருக்காரு. உனக்கு முடிஞ்சவங்க மகாராஜா வந்து அடிச்சு பாக்க சொல்றா. இந்த ட்ரிப் உங்க மகாராஜா கொண்டே விடுவோம்.
2: போடாடி
1: பட்டி சாக போறீங்க. திருப்பி வந்திருக்கே நீ மகாராஜா.
3: என்ன கூப்பிடுதான்? கூப்பிடுதான் அம்மா?
2: கூப்பிடுதான்? கூப்பிடுதான்
3: அம்மா? மகாராஜா கூப்பிடுறான்.
1: மகாராஜா திருப்பி உங்களுடைய

0: போருக்கழைத்திருக்கிறார்கள். சீக்கிரமாக
1: சீக்கிரமராஜன்
0: இதோ வருகின்றேன்.

0: மரண போர்களங்கள் செய்து வருகின்ற சமயத்தில் ஹனுமானாகப்பட்டவர் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானை கையோடு அழைத்து வருகின்றார். மரத்தோடு மரமாக பம்பி இருந்த ஸ்ரீராமன் இதோ வில் வளைத்து இந்த சுக்கிரவராஜனை விட்டுவிட்டு இதோ வாளியை ஒரே அஸ்திரத்தால் இதோ வீழ்த்துகின்றார். மார்பிலே பானங்களை வாங்கிக் கொண்டு வாளியாகப்பட்டவன் அப்படியே சாய்ந்திருக்கின்றான். வாளி இப்போது வருந்துகின்றார்.
1: ஆமா,
2: என்னுடைய மார்பில் அஸ்திரங்கள் பட்டிருக்கின்றது. என்ன காரணம், என்ன மாயம் என்று தெரியப்படவில்லையே. ஒருவேளை அந்த சிவனுடைய சூலாயுதமாக இருக்குமா? இருக்கா? அந்த சிவனுக்கு எனக்கு பகிர்வையே
1: இல்லையே.
2: எப்படி என்னுடைய மார்பில் இந்த சூலாயுதப்பட முடியும்? இல்லை. ஒருவேளை காளியின் சூலாயுதமாக இருக்குமா?
1: ஆமா.
2: இல்லை, காளிக்கு இவனுக்கு பகை இல்லை.
1: சரி,
2: அவருடைய சூலாயுதம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அயோத்தியில் ராமன் லக்ஷ்மணன் பரதர் சத்ருக்கள் என்று பிறந்தார்களாம்.
1: சரி,
2: இவர்கள் நாட்டை எழுகின்றார்களாம். இவர்களை காட்டை எழுவதற்காக வந்திருக்கிறார்களாம்.
1: சரி,
2: ஒருவேளை அவருடைய ராம பாடமாக இருக்குமா? தெரியப்படவில்லையே. யார் எவருடைய வானம் என்று தெரியப்படவில்லையே என்று சொல்லி தன்பலம் பூதபலம் எதிர்த்தவன் வாலிபலம் வாங்கக்கூடிய வாலி நெஞ்சிலே பட்ட வானத்தை தன்னுடைய இடது கையால் வளைத்து பார்க்கின்றார்.

0: எனக்கும் என்ன பகை இருக்கிறது? பூனையின் வார்த்தையை கொட்டு கொண்டு மலை யானையை சரித்து போட்டது போல் சாய்த்து விட்டாயே.
1: ஆமா,
0: ஏன் பேசாமல் இருக்கின்றாய்? பதில் மொழி பேஸ் என்று சொல்லுபடனே வராய்பாலி, பூனையின் வார்த்தையை கேட்டு மலை யானையை கொண்டு விட்டேன் என்று நினைக்காதே.
1: சரி,
0: தம்பியின் மனைவியை பறித்து வைத்திருக்கின்றாய். திருப்பார் கடலில் நான் இருக்கின்ற சமயத்தில் பக்தர்கள் அனைவரும் என்னிடத்தில் வந்து முறையிட்டார்கள். அவரவர் இந்த ராமாயணத்திற்கு ஒவ்வொரு அவதாரம் எடுத்து வருகின்றேன் என்று சொன்னார். அப்போது என்னுடைய தலையின் அருகே அமர்ந்திருக்கக்கூடியவன் தேவேந்திரனாக பட்டவண்ணி.
1: சரி
0: சுவாமி, நானும் வருகின்றேன் என்று சொல்லுகின்ற சமயத்தில் கிஷ்கிந்த மாநகரத்தில் வாலியாக பிறக்க வேண்டும் என்று சொன்னேன்.
1: சரி,
0: அப்போது நீ கேட்டாய். பாருங்கள் சுவாமி, நான் வாலியாக இருக்க வேண்டும் என்றால் நான் துஷ்டன் அல்லவா என்று சொன்னேன். அநேக காலமாக இருக்க வேண்டாம், ராம அவதாரம் எடுத்து கிஷ்கிந்த மாநகரம் வருகின்ற சமயத்தில் உனக்கு நான் தேவேந்திர பதவி கொடுக்கிறேன் என்று சொன்னேன். நீ நேரடியாக என்னிடத்தில் சண்டையிட்டு இருந்தால் அது நடந்திருக்காது.
1: ஆமா,
0: ஆகவேதான் உனக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இப்போது உனக்கு தேவேந்திர பதவி கொடுத்திருக்கின்றேன். சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி, மன்னிக்க வேண்டும் சுவாமி. இப்போது கூட நான் அஸ்திரத்தை பிடிக்க விடுகிறேன், என்னோடு ராவண சங்காரம் முடிக்க வருவாயா? இல்லை சுவாமி, வாலி என்று வார்த்தை கேட்டிருக்கின்றேன், வடிவாளி என்று வார்த்தை கேட்டதில்லை சுவாமி. எனக்கு மோட்சத்தை கொடுங்கள். வாலிக்கு மோட்சத்தை கொடுத்தார், சிக்கிரவராஜனுக்கு ஏதோ பட்டத்தை முடிக்கின்றார். சிக்கிரவராஜனை, இதோ வாலியை கொன்று உனக்கு சீக்கிரமாக இந்த பட்டத்தை கொடுக்கின்றேன். இந்த பட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.

இதுவரை வாலி மோட்சம் தோல்பாவை கூத்து கேட்டீர்கள். வழங்கியோர் தோவாளை ஆர் முத்துக்குமார ராவ் குழுவினர். இத்துடன் இன்றைய ஊரும் உறமும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். நேரம் 8:44 தொடர்கிறது. திரை இசையில் நாட்டுப்புற பாடல்கள்.

எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கேட்ட அந்த பாட்டு நாட்டுப்புற நாயகன் படத்துக்காக, தொடர்ந்து புதிய மன்னர்கள் படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில்.

0: 0.8%. In the forex market today, the rupee strengthened by 70 paise to close at 95 rupees against the US dollar. Lalema Aneja Dang for Akashwani News.
1: And now on to sports. In IPL cricket, Rajasthan Royals were 171 for 5 in 17 overs against Gujarat Titans in the qualifier 2 match in New Chandigarh when reports last came in. Earlier, Rajasthan Royals won the toss and opted to bat. The winner will take on Royal Challengers Bengaluru in the final on Sunday in Ahmedabad. India's men's doubles pair Satwik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advanced to the semi-finals of the Singapore Open Badminton Tournament today. In the mixed doubles, Dhruv Kapila and Tanisha Krasso also managed to enter the semi-finals after their Malaysian opponent, Toh A. Wei, sustained an injury to her knee and had to retire. The IMD has said that the prevailing heat wave have abated from most parts of northwestern parts of the country and it is likely to abate from most parts of the central India from tomorrow. It forecasts thunderstorm activity accompanied by squally winds over northwest, central and east part of the country. And now before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah announces major shift in border management leveraging technology and four-layered security involving citizens, says eradicating illegal immigration is vital to protect nation's demography. Government establishes national seed reserve of 1,74,000 quintals to ensure seed availability to farmers. Education Minister Dharmendra Pradhan assures strict action against examination mafias and protection for deserving students. Indian shuttlers Satwik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enter men's doubles semi-final of Singapore Open Badminton. Mixed doubles duo Dhruv Kapila and Tanisha Krasso also advanced to semi-final. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4 இடம்பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம்,
5: அர்ச்சனா மேம் வந்து சொன்னாங்க, பொறுமையும் திறமையும் இருந்தா சி அப்படிங்கிறது சாத்தியம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். இதுல பிளேஸ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கு மேம்? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களோட மைண்ட் செட் என்னன்னா, பிளஸ் டூ படிச்சு முடிச்சேன், அதுக்கப்புறம் ஒரு 4 ஒரு கோர்ஸ் படிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 30,000-40,000 வேலை கிடைச்சிச்சுன்னா போதும், இப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா சிஏ படிக்கும் போது என்ன லெவல்ல நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்லுங்க.
6: எவ்ரி சிஏ பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்க்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டைரக்டரேட்டே ஹெச்ஓ லெவல்ல ஒரு டைரக்டரேட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னியூமரபிள் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இப்போ January 2026 நடந்த எக்ஸாம்ஸ், அதை ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 9,000 ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் இன்னொரு என்ன விஷயம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கே வர மாட்டாங்க. எப்படின்னா, நிறைய ஃபேர்ம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஆர்டிகல்ஷிப்பாக ஒர்க் பண்ணுறாங்க, அங்கேயே அவங்களுக்கு ஆஃபர் கிடச்சிடும். அவங்களே வந்து த்ரூ லிங்க்டின் அந்த மூலமாகவும் அவங்க பெட்டர் சோர்சஸ் பண்ணுறாங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு பிளேஸ் ஆகலைன்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியே இல்லை. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹூ ஹேஸ் அட்டெண்டட் த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹாவ் காட் மோர் தென் 1 ஆஃபர். ஸோ இதுதான் எங்களோட கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி. இப்போதைக்கு வந்து ஆவரேஜ் சேலரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃப்ரெஷர் வந்து இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 9-12 lakhs மேடம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி. 33 lakhs வித்தின் இந்தியா ஹையஸ்ட் பே, இதுதான் வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போது வந்து இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேரண்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் லேர்னிங் டசன்ட் ஸ்டாப் தேர். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஜாப்புங்கிறது ஒரு ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறம் நீ எப்படி உன்னை இன்னோவேட் பண்ணிக்கிற, உன்னையும் எப்படி எவால்வ் பண்ணிக்கிற, அதை பொறுத்து உங்களோட க்ரோத் வந்து டூ பிகமிங் த சிஇஓ த சிஎஃப்ஓ ஆஃப் கம்பெனிலேருந்து ஒரு ஆண்டர்பிரனுவர் ஆகி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தெர் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கம் லாயர்ஸ் கம் பாலிட்டிஷியன்ஸ், எல்லா லெவல்ஸ்லேயும் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க. நிறைய ஐஆர்எஸ் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியும் முக்கியமான பொசிஷன்ஸில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க மேடம். இப்போது வி ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட்

0: பப்ளிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஒரு பிரிட்ஜாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறது வந்து வெரி இம்பாக்ட்ஃபுல் எங்களுக்கு. ஸோ நாங்கள் யூபிஎஸ்சி ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஆஃப்டர் தி சிஏ கோர்ஸு. நாங்கள் அதுக்குண்டான கைட்லைன்ஸு, மென்டாரிங் எல்லாமே வந்து ஐசிஏ பண்ணுறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அர்ச்சனா வந்து சொன்னாங்க, பை த டைம் நாங்கள் 4 இயர்ஸ் நாங்கள் வெளியில் வரும்போது நாங்கள் எங்களை ஃபைன் டியூன் பண்ணி எங்களை செதுக்கி கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. வெளியில் வந்து டஃப் கோர்ஸுன்ற ஒரு ரூமர் மாதிரி வந்து ஒரு கேம்பஸும் இருக்காது, ஒரு காலேஜ் போகிற ஃபீலிங்கும் இருக்காது, உன்னோட காலேஜ் லைஃப் எல்லாம் நீ மிஸ் பண்ணிடுவேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் ஐசிஐ வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ்னு ஒன்று இருக்குது, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது மேடம். நீங்கள் வெப்சைட்டில் போனாலே உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்க முடியும். இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களை அகாடமிக்காக ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு உண்டான எல்லா ஒர்க்கும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸோட ரூல். அது ஒரு பெரிய கமிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி ஆஃப் ஐசிஏ. அதே மாதிரி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆப்ரேஷன்ஸ், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை ஃபைன் ஷேப் பண்ணுறாங்க மேடம். பிரான்ச் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, அப்புறம் ரீஜனல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, நேஷ்னல் லெவலில் காம்படிஷன் நடத்துவாங்க. இது வந்து இப்போதைக்கு 10 காம்படிஷன்ஸ் இன் இயர் நடக்குது மேடம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கெச்சிங், அர்ச்சனா இஸ் அன் ஆர்டிஸ்ட், எல்லா ஃபேக்கல்டிஸ்லையும் எலக்யூஷன், டிபேட், பிச் டெக்குன்னு சொல்கிறாங்களே இப்போ இந்த ஷார்க் டேங்க் மாதிரி பிச் டெக் காம்படிஷன்ஸ், எஸ்ஏ காம்படிஷன்ஸு, செஸ் காம்படிஷன்ஸு, ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸு, வி ஹாவ் அ ட்ராமா காம்படிஷன் ஆல்சோ. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது எங்களோட டேலண்ட் சர்ச். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் ஏசி ஏர்ஃபேர் கொடுத்து ஒரு நாளைக்கு 2500 ரூபா டிஏ கொடுத்து நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்.
0: ஆமாம், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிரான்ச் லெவலில் வின் பண்ணிவிட்டு அவங்க சென்னை வராங்கன்னா, சென்னைக்கு வந்து இங்கே தானே நம்மளோட சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில், சென்னைக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம். ஏன்னா 6 ஸ்டேட்ஸோட ஹெட் ஆஃபீஸ், ரீஜனல் ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. ஸோ அந்த 6 ஸ்டேட்ஸ்லேருந்து 48 பிரான்ச்சஸ் எங்களுக்கு இருக்குது. இந்த 48 பிரான்ச்சஸில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 பிரான்ச்சஸில் இந்த காம்படிஷன் வந்து ஆப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 பிரான்ச்சஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் 2 & 4 செகண்ட் ஏசி ஃபேர் அண்ட் 2500 பர் டே, சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 10 டேஸ் 5 டேஸ் கொடுத்து 10,000 ருபீஸ் மேக்ஸிமம் கொடுத்து அவங்களுக்கு இன்வைட் பண்ணி அவங்கள இங்கே ஹோஸ்ட் பண்ணி அந்த ஈவெண்ட் இங்கேருந்து வின் பண்ணுறவங்க நேஷ்னல் லெவல் போவாங்க. நேஷ்னல் லெவல் எங்கே வேணால் நடக்கும், சிலிகுரியிலையும் நடத்தினோம். ஒவ்வொரு காம்படிஷனும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். எதனாலனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேறு வேறு சிட்டிஸை பார்க்கறதுக்கு, வேறு வேறு கல்ச்சரை பார்க்கறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணுன்றதுனால ஹோஸ்டிங் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்குது. இப்போ எஸ்ஐஆர்சி கூட சில ப்ரோக்ராம்ஸ் ஹைதராபாத்தில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், பெங்களூரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி, எப்போ பார்த்தாலும் சென்னை வராங்க, அந்த ஊருக்கும் போகட்டுமே, அங்கேயும் போய் ஊர் பார்க்கட்டுமே அப்படின்ற மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மேஜர் இதை வந்து அவங்க டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை தவிர நேஷ்னல் கான்ஃபரன்சஸ், ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்சஸ், மெகா கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் நடத்துகிறோம். இதில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து பெரிய பெரிய
1: எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு
0: பெரிய பெரிய நிபுணர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், மற்ற ஃபீல்டில் இருக்கவங்களும் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து நாங்கள் ஹேக்கத்தான் வச்சோம், அப்போ வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து இருக்கிற பீப்புள் வந்து அதை ஜட்ஜ் பண்ணாங்க. தெர் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ரைசிங் அச்சீவர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அந்த இதில் வந்து ஆரா ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். இதை தவிர நிறைய 1-day seminars, half-day seminars, ஜாம் ரூம்ன்ட்டு போன வாரம் தான் முடித்தோம். மே மாதம் எக்ஸாம்ஸ் முடித்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டீஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஆர்கனைஸ்ட் சிங்கிள் ஆங் காம்படிஷன். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நல்லா பாடுறவங்க மியூசிஷியன்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு வி ஹோஸ்டட் அ ப்ரோக்ராம். இந்த மாதிரி கல்ச்சுரல் பேஸ்டு, தமிழ் நியூ இயர்னால் வி வில் ஹாவ் அ கெட் டுகெதர், ஹைலைட் த கல்ச்சுரல் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் பர்டிகுலர் ஸ்டேட், எவ்ரி பிரான்ச் வில் பி டூயிங் தட் ஈவெண்ட்ஸு. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் வந்து பேர் பண்ணுறது ஐசிஏ. இப்போ நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்லாம் ஃப்ரீ, நேஷ்னல் டேலண்ட் சர்ச்லாம் ஃப்ரீ, ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க வந்து லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்க்கு வராங்க. ஸோ தே கெட் தி பிளாட்ஃபார்ம் டு ஃபார் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் ஆர்கனைஸ் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமும் நாங்கள் நர்ச்சர் பண்ணுறோம். ஸோ லீடர்ஷிப், அதர் டேலண்ட் ஸ்பாட்டிங், பார்ட்டிசிபேஷன், க்ரூமிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எனிதிங் அண்டர் த ஸ்கை ஐசிஏ இஸ் ஸ்பெண்டிங் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ். பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே அடிச்சிடும். ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்னா வி வில் பி மேக்ஸிமம் வந்து 50,000. ஒரு யூத் ஃபெஸ்டிவல் கொண்டாடணுன்னா எங்களுக்கு 2 lakhs அறுதி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரைட் வந்து ரீஜனல் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்காங்க. எதனாலனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபீஸ் வாங்குகிறோம், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கே

0: திருப்பி போகணும்.
1: நிச்சயமாக
0: இதுதான் வந்து ஐசிஐயோட குறிக்கோள். யூ டூயிங் ஃபினாமினல் ஒர்க், ஐ எம் ஸோ ப்ரவுட் அப்படின்னு தான் சொல்லணும். டு பி பார்ட் பிகாஸ் பீங் அ மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அங்கேயே வந்து ஒரு கன்சல்டன்ட் பொசிஷனில் எனக்கு சர்வ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது.
1: கல்வி வந்து ஒரு சேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது அது சேவை மனப்பான்மையோடு தான் வந்து ஐசிஐ வந்து வழங்கிட்டுருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போது நீங்கள் பிளேஸ்மெண்ட் பற்றி அப்புறமா வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க மேம். இப்போ இதை வந்து அர்ச்சனா மேம்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் பிளேஸ் ஆன தருணம் உங்களுக்கு வந்து எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுத்தது மேம்?
2: மேம் சொன்ன மாதிரி இன்ஸ்டியூட்டில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடக்குது, போகிறேன், இன்டர்வியூவில் உட்காடுறேன். மோர் தென் ஒன் ஆஃபர் தான், ஏன்னா ஃபோர்த் ரேங்க்னால நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் ஒரு கார்ப்பரேட்டை சூஸ் பண்ணேன், பெங்களூரில் பிளேஸ் ஆனேன். என்னென்னா இன்ஸ்டியூட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபைன் டியூன் பண்ணிட்டாங்க என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் வரைக்கும். ஏன்னா எங்களுக்கு அப்போ வந்து இட் வாஸ் கால் ஜிஎம்சிஎஸ், நான் படித்தப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு ஒரு 15 days கோர்ஸு, ஃபைனல் முடிச்சுட்டு அந்த 15 days முடித்தா தான் நமக்கு மெம்பர்ஷிப் கம்ப்ளீட் ஆகும். அந்த 15 days என்ன சொல்லி தருவாங்கன்னா ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூஸ், அதாவது நாங்கள் ரெடி ஆகிட்டோம், அடுத்த லெவல் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி எங்களை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுறாங்க. ஹவு டு யூனோ ஃபேஸ் இன்டர்வியூஸ், ஹவு டு ஃபேஸ் பேனல்ஸ், டிஸ்கஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷன், எது டாபிக் எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ்ஸிங், டைனிங் டேபிளில் எட்டிக்வேட், ஆல் திஸ் வாஸ் தாட், ஆல் தி சாஃப்ட் ஸ்கில்ஸ் மாங்க இல்லையா. நம்ம படித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டராக்ஷன், பிகாஸ் ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய கடல்.
1: நிச்சயமாக.
2: ஸோ அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அண்ட் ஏன் பேஞ்சில் இருந்தவங்க
1: ஈவன் லுக் வைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா
2: எக்ஸாக்ட்லி ஹவு டு ட்ரெஸ் யுவர் செல்ஃப் வெல், ஹவு டு கம்யூனிகேட் வெல், எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் ஒரு டாப்பிக்கை, ஒரு அப்ரோச் பண்ணணும் ஒரு பர்சனை, யூனோ மீட்டிங்கில் எப்படி நீங்கள் உங்களை கேரி பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே வி தாட் இன் தோஸ் 15 days கிளாஸ். ஐ ஹேட் ஸோ மெனி ஆஃபர்ஸ் ஆன் ஹேண்ட் தட் டே. ஸோ ஐ சூஸ் ஒன் திஸ் திங். அண்ட் அப்போவே ஆக்சுவலி பிளேஸ்மெண்ட் ஆகும்போது மேம் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் இது பர் மந்த் 55K. ஐ எம் சேயிங் 2006, 20 years ago. That was the level of visibility that chartered accountants had. And still, ippo innum jaasti. So, it is a very nice experience for me. Because the first time I'm traveling out of Chennai. I've never been out of Chennai. So, Bangalore placement is a new environment. But I was confident irundhuchu. It was already built in, illaya. And the 15 days really, you know, fine-tuned a lot of things into me. எனக்கு வந்து அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது ஒரு ஃபியர் இருந்துச்சு. நான் படிச்சிருவேன், எழுதிடுவேன், என்னை யாரும் கேள்வி கேட்காத வரைக்கும் நான் அப்படி தனியாக என்னாலும் பண்ணிப்பேன். ஒருத்தங்களை ஃபேஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கும்போது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், வாட் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ஷோ யுவர் கான்ஃபிடென்ட், இப்படி கை எப்படி கட்டக்கூடாது, கட்னா இட் ஷோஸ் யுவர் அகேன்ஸ்ட் தட் பர்சன். ஸோ சின்ன நியூவன்சஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ வுட் லவ் டு கோ பேக் டு தட் கிளாஸ் மேம். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இட் வாஸ் சச் எ லவ்லி
0: எக்ஸ்பீரியன்ஸ். 20 years
2: reunion ஆக போது மேம் எங்களுக்கு ஜிஎம்சிஎஸ். இன்ஃபேக்ட் அந்த பேக்ரவுண்டில் ஒரு 54 பேர் இருந்தோம் அந்த பேச்சில், 54 ஆஃப் அஸ் வர் தேர். அண்ட் வேரியஸ் பேக்ரவுண்ட், சில பேர் வந்து வில்லேஜ் பேக்ரவுண்டு, ஆந்திராலேருந்து வந்தவங்க, தமிழ்நாட்டிலே கொஞ்சம் இன்டீரியர்லேருந்து வந்தவங்க. நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். இப்போ சென்னையில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு மேம், பட் சபர்ப்ஸ்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தயக்கம், இப்போ பேனலில் பேச மாட்டாங்க. But our instructor, Mr. Vasudevan, appo avar da instructor, so he used to ensure that everyone participated. Ellari and or shell la irund break panni vella kondu vandare. Even the introverted ones started speaking up. So that is needed. CS knowledge irundhalum they don't know to sell themselves well, actually speaking. Or hesitation even for those people who had that introverted shell, avanga ella break panni everyone is finely placed. Nareya per CFOs ah irukanga, nareya per CEOs ah irukanga enga batch la irundhavanga. சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் டோட்டலி தே லெஃப்ட் அண்ட் தே ஹேவிங் ஓன் பிஸ்னஸ். எனி ஆங்கிள் யூ கேன் மூவ் இன், இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் டு யுவர் திங்கிங் ஆக்சுவலி.
1: நிச்சயம் மேம். யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன மேம்? ஒரு பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு அடைஞ்சிருக்கீங்க,
2: கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக இருக்கணும். ட்ரை டு யூஸ் இந்த சோஷியல் மீடியாவை இன்னும் பாசிட்டிவ் வே. ஃபன் இருக்கலாம், ஃபன் இல்லாமல் இல்லை. மேம் சொன்னாங்க ஹவு த சிகாசா, அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஐ ஹவ் கான் ஆஸ் அ ஜட்ஜ் ஃபார் த ஆர்ட் காம்படிஷன் ஸோ மெனி டைம்ஸ். உங்களோட பேஷனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷன் இஸ் இம்பார்ட்டண்ட், கெரியர் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் நெவர் லீவ் வாட் ஆக்சுவலி யூ லவ். இப்போ நான் வந்து ஐ எம் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ எம் அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆல்சோ, ரெண்டையுமே பர்சியூ பண்ணுறேன் லாங் வித் மை ப்ராக்டிஸ். ஸோ எதையுமே விட்டு கொடுக்க தேவையில்லை. இட் டசன்ட் மீன் இட்ஸ் வெரி டஃப். ஸோ ஃபாலோ யுவர் ஹார்ட், பி டிசிப்ளின், பி கமிட்டட், அண்ட் இட்ஸ் பாசிபிள்.
1: மேம், யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ்?
0: கண்டிப்பாக யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி எனிவேர், ஓகேங்களா? 12th வந்து மினிமம். நீங்கள் காலேஜ் வழியாக டைரக்ட் என்ட்ரியும் பண்ணலாம். தட் இஸ் இன் யோர் 4th செம்

0: செமஸ்டர் முடித்த உடனே அந்த மார்க் ஷீட்டோட டைரக்ட் என்ட்ரியாகவும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து அப்போவும் நீங்கள் யோசிக்கலாம், ரிட்டையர் ஆகிட்டும் யோசிக்கலாம், ஹோம்மேக்கராகவும் யோசிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் படிச்சிருப்பீங்க, நர்சிங் படித்தவங்க வந்து இன்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சடனாக ஏதோ ஒரு பேஷண்ட்னால இன்ஸ்பயர் ஆகியோ ஷீ ஸ்டார்டட் ஹர் சிஏ ஜேர்னி அண்ட் சிஏ படிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபினான்ஸுங்கிறதே நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாட்லையா. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏர்லியர் யூ பிளான் இட் இஸ் பெட்டர். பருவத்தை பயிர் செய், முதலியே நான் சொன்னேன். அவங்க சொல்கிறத கேட்காம நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் யோசிங்க, ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா பிளானிங் இஸ் 50% ஆஃப் யுவர் ஜேர்னி. கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம். எஸ்ஐஆர்சிக்கு வாங்க நுங்கம்பாக்கம். இதை தவிர 12 பிரான்ச்சஸ் இன் தமிழ்நாடு இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஐன்னு கூகுளில் நீங்கள் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ஏஆர்லேயும் யூ கேன் கலெக்ட் தி இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ளீஸ் கம். நீங்கள் இந்த கோர்ஸ் பிளான் பண்ணலைன்னா கூட தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் யாருக்கோ வெல்விஷராக இருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. தெளிந்து இந்த கோர்ஸை சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். பட்டய கணக்காளர் ஆகிறது எப்படி, அதற்கு என்ன மாதிரி தயார்படுத்திக்கணும், என்ன படிப்பு படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படிலாம் ஜெயிக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி மேம்.
0: தேங்க்யூ ஸோ மச்.

நேரம் 9:30 இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு.

காலம் கடந்தும் நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்க இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும்பாட்பட்டன்றிருள். நகைச்சுவை உணர்வு இல்லாதவர்களுக்கு பகல் நேரம் கூட இருள் போல அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுறாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இலக்கியத்தில் நகைச்சுவை, ஔவையார் முதல் சமகாலம் வரை.

சத்யம், சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் குரல்களில் கேட்ட அந்த பாட்டு வீர திருமகன் படத்திலிருந்து. இலக்கியத்தில் நகைச்சுவை அப்படிங்கிறது வெறும் சிரிப்புக்காக மட்டும் இல்லாமல் அறிவுரை கூறவும் தவறுகளை சுட்டி காட்டவும் இப்படி பல வகையிலையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஔவையார் கூட போலி புலவர்களையும் அரசர்களையும் நையாண்டி செய்கிறார். ஒரு சமயம் அரசர் தனக்கு தர வேண்டிய பரிசிலை தாமதப்படுத்தியப்ப அங்கிருந்த வாயிற்காவலனிடம் ஔவையார், இவ்வுலகம் இன்னும் செத்து போகலை, எங்காவது சோறு கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில் பாடின பாட்டு உலர் நகைச்சுவையைச் சேர்ந்தது தான். வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜனின் குரல், அதிசய பிறவி படத்திலிருந்து.

நடந்து வரும் தங்கம் அதிசய பெண் இது போலில்லை எங்கும் அன்ன நடை நடந்து வரும் தங்கம் அதிசய பெண் இது போலில்லை எங்கும் சொன்ன சொல்லை தட்டாது சோறு தண்ணி கேட்காது கண்ணாடி முன்னிக்காது கடை தெருவ சுத்தாது ஆஹா இஹி உஹு ஹு ஹு ஹு இன

புடவை நகை பொருளும் கேட்க மாட்டா, புருஷனையும் சண்டை கேளுக்க மாட்டா. புடவை நகை பொருளும் கேட்க மாட்டா, புருஷனையும் சண்டை கேளுக்க மாட்டா. ஆத்திரமே கொண்டு நாத்தியே திட்ட மாட்டா, அப்பாவி மாமி யாரை ஆட்டியே வைக்க மாட்டா.

கணவனையே தெய்வம் எனும் மங்கை, கற்பு நகை அணிவாழிந்த நங்கை. கற்பனையும் இல்லை இது சொப்பனமும் இல்லை, கற்பனையும் இல்லை இது சொப்பனமும் இல்லை. இப்படி ஒரு பெண்ணை எங்கும் கண்டதில்லை, ஆனாலும் ஒண்ணும் இல்லை, ஆனாலும் ஒண்ணும் இல்லை. பேச்சில மூச்சில

இலக்கியச்சாரல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இலக்கியத்தில் நகைச்சுவையாக சங்க இலக்கிய பாடல் ஒன்றில் கெண்டை மீன் துள்ளி நீந்தி வருது, அதை கொக்கு கவ்வி பிடிக்குது, பிடி தவறி மீன் மறுபடியும் தண்ணியில் விழுந்துருது. அச்சத்தோடு நீந்துற அந்த மீன் தண்ணியை விட்டு வெளியே லேசாக எட்டி பார்க்கும்போது அங்கே ஒரு பூவை பார்த்துட்டு அதுவும் கொக்கு தானோ அப்படின்னு பயந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் இடம்பெறுது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி அறியாமையில் வர்ற பயத்தை நகைச்சுவையாக சொல்லுது அந்த சங்க பாட்டு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாட்டு அம்மா எங்கே அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து எஸ்வி பொன்னுசாமி எல்ஆர் ஈஸ்வரி குரல்கள்.

டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் குரல்களில் கேட்ட அந்த பாட்டு நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து. இலக்கிய சாரல் கேட்டுட்ருக்கிறீங்க. நகைச்சுவைக்கு பெயர் போன

புலவர் காலமேக புலவர். ஒரு பெண்மணி அவங்களுக்கு குடிக்க மோர் கொடுத்துருக்குறாங்க. அந்த மோரில் மோரை விட தண்ணி தான் அதிகமாக இருந்திருக்கு. அதை பார்த்து, வானத்தில் இருக்கும்போது மேகம்னு உனக்கு பெயர், மண்ணில் வந்தப்போ நீருன்னு உனக்கு பெயர், இப்போ ஆய்ச்சியர் கையில் வந்தப்போ மோருன்னும் பெயர் பெற்றாய் அப்படின்னு நையாண்டி செய்கிறாங்க அந்த பாட்டு. காரென்று பெயர் பெற்றாய் ககனத்தை ஊறும்போது, நீரென்று பெயர் பெற்றாய் நீ நிலத்தில் வந்ததன் பின், வாரென்னும் மென் கொங்கை ஆய்ச்சியர்கை வந்ததன் பின், மோரென்று பெயர் பெற்றாய் முப்பேரும் பெற்றாயே அப்படின்னு நகைச்சுவையாக பாடுறாங்க. இப்போ எஸ் சி கிருஷ்ணன், ஜிக்கி குரல்கள், எங்கள் வீட்டு மகாலட்சுமி படத்திலிருந்து பாட்டு.

நற்றிணை பாட்டில் அம்மூவனார் பாடின ஒரு பாட்டு, நற்றிணை பாடல்களில் அம்மூவனார் பாடிய ஒரு பாட்டில் ஒரு நாவல் பழம் கீழே விழுந்து கிடக்கு, வண்டுகள் எல்லாம் நம்ம இனத்தை சேர்ந்தது தான் அப்படின்ட்டு அதை சுற்றி சுற்றி நிற்குது. ஒரு நண்டு வந்து அந்த பழத்தை கவ்வவும் இதை பார்த்து இந்த வண்டுகள்லாம் பயந்து ஓடிச்சு. அந்த பக்கமாக வந்த நாரை ஏதோ சச்சரவு போல் நாம் சமரசம் செய்வோம் அப்படின்ட்டு அந்த பக்கம் வந்துச்சான். இப்படி நகைச்சுவை ததும்பக்கூடிய அந்த நற்றிணை பாட்டு, புண்கால் நாவட் பொதிப்புற இருங்கணி கிளைசத்து மொய்த்த தும்பி பழஞ்சொத்து பல்கால் அளவன் கொண்ட கோல் கூர்ந்து கொல்லா நரம்பின் இமிரும் பூசல் இறை

இலக்கியத்தில் நகைச்சுவையாக இன்றைய இலக்கியச்சாரல் கேட்டு ரசித்தோம். பாவேந்தர் பாரதிதாசன் மயிலோட நீண்ட கழுத்தை புகழ்ந்து இப்படி நகைச்சுவையாக பாடுறாங்க. அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காதிருப்பதற்கே இயற்கை என்னை இப்பெண்கட்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தான். உனக்கோ கரையொன்றில்லா கலாப மயிலே நிமிர்ந்து நிற்க நீள் கழுத்து அளித்தான் அப்படின்னு பாடுறாங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பாக்கியலட்சுமி படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம்.

ஒழித்த ஏஎல் ராகவன், பி சுசிலா குரல்களோடு நிறைவு பெற்றது இலக்கியச் சாரல். நேரம் 10 மணி. இணைந்திருக்கிறோம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பில் இது சுகமான ராகங்கள். இன்று கடித வழி நேயர் தொகுப்பில் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். இன்றைய நிகழ்ச்சியில் திருநெல்வேலி விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களுடைய பாடல் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். 14 பாடல்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை ஒளிபரப்புங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டிருக்கிறாங்க. அறிவிப்பாளர்கள், இயக்குனர், பொறியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க.

அப்படிங்கன்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் நீ அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிற பாட்டாக கேட்க போகிறோம். முதலாவது பாடலாக கேளடி கண்மணி படத்திலிருந்து. இந்த பாட்டு இவங்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இப்பாடலில் இவங்களுக்கு வேடந்தாங்கல் பறவைகள் வாழ வாசல் திறப்பது போல ஒன்றாக இணைந்த இவர்களுக்கு சொர்க்கமும் பக்கம் இருக்குது. பாடலை கேட்போமா அப்படின்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க, கேட்டலாம்.

அம்புஜம் அம்பலவாணன் அவர்களோட அடுத்த பாடல் தெரிவு என்ன அப்படின்னா, சின்னத்தம்பி படத்திலிருந்து. இப்பாடலில் விரும்பியவன் தன்னை விட்டு பிரிந்தவன் முடிகிற கதையினை தொடர்ந்திட மனம் அவளுக்கு கதையாக இருந்தாலும், அதற்காக துடிக்குதே துடிக்குதே ஓர் உணர்வு இருக்குதே என்று உருகி உருகி பாடும் சுரணதாவின் குரலில் அந்த பாடலை கேட்போம் என்று குறிப்பு தந்திருக்கிறார்.

நேரம் 10:12. சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்குறீங்க. விஎம் சித்ரம் அம்புஜம் ஆம்பளவாணன் அவர்களுடைய பாடல் தொகுப்பில் பாடல்களை கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததான் 3 படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்த பாட்டில் இருவரும் பார்த்த நாள் அவர்கள் வசம் வருமா வழியடி பெண்ணே வரைமுறை இல்லை வதைக்கிறாய் என்னை என்று நாயகனின் புலம்பல் இந்த பாடலில்.

அம்புஜம் அம்பலவாணன் அவர்களோட அடுத்த பாடல் தெரிவு மன்னிப்பு படத்திலிருந்து. இப்பாடலில் பிறப்பிடம் வேறாக இருந்தாலும் இருப்பிடம் இருவரது ஒன்றான மனம்தானே என்று பாடலின் வரிகளை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். கேட்கலாம் அந்த பாடல்.

நேரம் 10:27 இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நீ என்று ஆரம்பிக்கும் அடுத்த பாடல் சுஜாதா படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கான குறிப்பு இப்படி கொடுத்துருக்குறாங்க. கவிதை எழுத வரி கிடைக்காமல் ஏங்கும் இவளுக்கு தூது போக தோழியை தேடுகிறாள். பாடல்:

0: வி எம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் பாடல் தெரிவில் அடுத்ததாக ராஜா படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. பாட்டுக்கான குறிப்பு இப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்பாடலில் நாயகி தான் செய்யும் தவறான செயலுக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாயகனை மடக்கி காதலர்கள் போல் நடித்தாலும் அது உண்மையாகிறது என்று குறிப்பு கொடுத்துருக்கிறார்கள். குறிப்பை கேட்கும் பொழுது நமக்கு இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று தான் தோன்றும். இப்பொழுது பாட்டை கேட்போம்.
1: ராஜா

நேரம் 10:30, சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. கடித வழி நேயர்கள் பாடல் தொகுப்பாக இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா குறைந்தது 15 பாடல்கள் தெளிவாக படத்தோடு அதற்கான குறிப்புகளோடும் எழுதி இந்த முகவரிக்கு அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் சுகமான ராகங்கள் பகுதி நிலை பண்புலை 102.6 அகில இந்திய வானொலி நிலையம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு. நிலைய இயக்குனர் சுகமான ராகங்கள் பகுதி நிலை பண்புலை 102.6 அகில இந்திய வானொலி நிலையம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு அனுப்பி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பாடல் தெரிவுகளும் இடம்பெறச் செய்யலாம். அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் நீ பாடல் தொகுப்பில் அடுத்ததாக நேற்று இன்று நாளை படத்திலிருந்து இப்பாடலில் அவள் மனதில் ஒரு அழகிய மனிதனை வரைந்தாள். பொங்கும் தமிழில் கவிதைகள் புனைந்தாள். பாடலை கேட்போமே என்று குறிப்பிட்டிருக்கிறார்.

90 ஆண்டுகால துடிப்பு, என்றும் மாறாத உங்கள் விருப்பமாய் இது ஆகாஷ்வாணி. அடுத்த பாட்டு இதய கமலம் படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. இப்பாடலில் அவன் உள்ளம் அவளிடம் இருக்கும்போது பொங்கும் மஞ்சள் குங்குமம் பூவும் சங்கமம் தானே.

வி எம் சத்ரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் பாடல் திருவில் அடுத்ததாக ஆசிமுகம் படப்பாடல். இப்பாடலில் இருவரும் யார் நெஞ்சக்கதவை திறந்தார்கள் என்று கேள்வி வைத்து போட்டியாக வைத்திருக்கிறது. யார் திறந்தால் என்ன, சேருவதுதானே என்று குறிப்பிடுகிறார்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கொடுத்து வைத்தவள் படத்திற்காக நீயும் நானும் ஒன்று என்ற பாடல். இப்பாடலுக்கு இவர் தரும் குறிப்பு, நாயகனும் நாயகியும் தனக்கென்று யாரும் இல்லாமல் நாடோடி போல் திரியும்போது இவர்கள் நிலை ஒன்றுதானே.

கணை நிராகரித்து தனக்குள் விலங்கு போட்டவள் நாயகி. இப்பொழுது அவனுக்காக இன்று நாளை என்று நாளை எண்ணுகிறாள். அவனிடம் பேச

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. விஎம் சத்திரம் அம்புஜம் ஆம்பளவாணன் அவர்களின் பாடல்களின் தொகுப்பில் இன்னைக்கு நிகழ்ச்சி. அடுத்ததா தெய்வத்தின் தெய்வம் பட பாடல். இப்பாடலில் முதலில் நாயக

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு குமரி பெண் படத்திலிருந்து, நீ சொல்லு நீயே சொல்லு நடந்தது என்னவென்று நீயே சொல்லு. இப்பாடலில் பிபி ஸ்ரீனிவாஸ் எல்லார் ஈஸ்வரி குரலில் பாடல் மெருகேறும் என்று குறிப்பிடுகிறார்.
1: நீயே சொல்லு.

இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி விஎம் சத்ரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் பாடல் தொகுப்பில் வளம் வந்தது. நாளைய சுகுமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர் விருப்பு பாடல்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான குறிப்பு பொம்மை படத்தின் நீயும் பொம்மை நானும் பொம்மை பாடலுக்காக. இப்பாடலில் கே ஜே ஜேசுதாஸ் குரலில், தமிழில் இது முதல் பாடலும் கூட. 1964 வெளிவந்த அருமையான பாடல், எல்லோருக்குமே பிடிக்கும் என்று குறிப்பிடுகிறார் அம்புஜம் அம்பலவாணன்.

நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒளிபரப்பில். நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவவர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள், 7 மணிக்கு சுழல் விளக்கு செய்தி கட்டுரையாக, 7:07 மற்றும் 7:25 வணக்கம் பரணி, வணக்கம் பரணியில் 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரை இசை பாடல்கள், 8:30 திரையருவி. எட்டு சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. இளைய தலைமுறையினரிடம் வலியுறுத்த வேண்டியது படிப்பா பண்பாடா. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 வெளிச்சம். வித்யாஞ்சலி போர்ட்டல். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் நிகழ்ச்சி, தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதிய நிகழ்ச்சியில் பெண்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது எது. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம். 1:10 நலம்தானா, வெந்நீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள். 1:55 நலம்தானாவில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபலட்சுமி அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு, கேரள மாநிலம் இளவீழப்பூஞ்சிரா சுற்றுலாத்தலம். 3:02 குக்கு, மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஞாபகம் வருதே முதியோர்க்கான நிகழ்ச்சி. 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7 மணிக்கு திரை இசை. 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 நம்மை சுற்றி. இரவு 7:30 உழவர் உலகம். மீனவ பெண்களுக்கு மாற்று வாழ்வாதார தொழில்நுட்பங்கள் நேர்முகம் பங்கேற்பவர் தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி அருள் ஒளி அவர்கள். 8:05 இளங்காற்று. 9:15 திரைசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் வறுமையில் செம்மை. 10 மணிக்கு சுகமான ராங்கல் தொலைபேசி வழி நேயருப்பு பாடல்களாக. 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: Adult Activities Portal will now be operational from Monday, 1st of June. CBSE said it has been done to ensure a transparent and glitch-free process for verification and re-evaluation of answer books of students who intend to submit their applications. The board said this is to ensure the highest standards and protocols of evaluation. It said students who may have queries may reach out to the CBSE telecounseling helpline 1-800-118-004 and through email at resultcbsc2026@cbsceshiksha.in. In IPL cricket, chasing a target of 215 runs set by Rajasthan Royals, Gujarat Titans were 185 for 2 in 15.5 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:48 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: இப்போ

0: மகளா.
1: மெல்ல மெல்ல வந்து கன்னி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா,
0: என்ன என்ன இது கன்னி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா.
1: மெல்ல மெல்ல வந்து கன்னி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா,
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு,
1: கட்டழகன் கண்ணடிப்பட்டு.

0: நான் சொல்றதுக்கு எதுக்கா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போய் தான்
0: கூடாது.
1: போய் தான். என்ன பாரு,

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

திரைகானம் நிகழ்ச்சியில் இதுவரை ஒலித்த பாடல்கள் இடம்பெற்ற படங்கள்: விவசாயி, பட்டணத்தில் பூதம், செல்வமகள், பணமா பாசமா, நினைவில் நின்றவள், தாய்க்கு தலைமகன், புதிய பூமி, நான் உயர்ந்த மனிதன், பூவும் பொட்டும், ரகசிய போலீஸ், 1115, சிநேகிதி, பேசும் தெய்வம்.

0: with Prime Minister Narendra Modi on Monday on further strengthening the historical and civilizational ties between the two countries. In IPL cricket, Gujarat Titans defeated Rajasthan Royals by 7 wickets in the Qualifier 2 match at New Chandigarh last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட். இப்போது இடம்பெறுவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் மௌனராகம், அண்ணாநகர் முதல் தெரு, தர்மத்தின் தலைவன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதலில் மௌனராகம் படத்திலிருந்து பாடல்களை கேட்போமா?

இரவின் மடியில் நிகழ்ச்சிகள் இதுவரை மௌனராகம், அண்ணாநகர் முதல் தெரு, தர்மத்தின் தலைவன் ஆகிய படங்களில் இருந்த பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

பெண்கள் இல்லாத உலகத்திலே கண்கள் இல்லாத

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேர்களின் 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் நான் ஏன் பிறந்தேன், அன்னமிட்டக்கை, இதய வீணை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலி உலா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் நான் ஏன் பிறந்தேன் படத்திலிருந்து பாடல்கள். முதலில் டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள 4 பாடல்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

0: குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடாமில்ல நாடு, எங்களுக்கு என்ன தெரிவித்து?

ஒலித்த குரல் எஸ் ஜானகி. நான் ஏன் பிறந்தேன் படத்திலிருந்து நிறைவு பாடலாக டி எம் சவுந்தரராஜா பி சுசீலா பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:34:35. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட தொடர்ந்து அன்னமிட்ட கை படத்திலிருந்து 3 பாடல்கள் முதலில் ஒழிப்பது. பி. சுசீலாவின் குரல்.

0: மாட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.
1: இனி இதே வினை படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். ஒலிக்கும் குரல் டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்கள். தொடர்ந்து மூன்று பாடல்கள் கேட்கலாம்.

தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான் தகுதான்

அகன்றாக நான் நகட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக

நக

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:10:55. 100.1 எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது தெய்வம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் டி எம் சௌந்தரராஜன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: பேர் கொஞ்சும் ரமணா ரமணா ரமணா.
1: ஸ்ரீராம பக்தானுமோன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:29, 30.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒலிக்கிறது திருவருட்செல்வர் படத்திற்காக TM சௌந்தரராஜன், P சுசீலா பாடியுள்ள பாடல்.